5:33:25 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஞானசவுந்தரி படத்திற்காக பி ஏ பெரியநாயகி ஜிக்கி பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:41 15 நொடி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது அசோக்குமார் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

0: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 20 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆணி மாதம் 27 நாள் 11 தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.
1: நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
2: ஒருவர் செய்த நல் உதவியை என்றைக்கும் மறக்காமல் இருப்பது நல்லது. ஒருவர் செய்த தீமையை அன்றே மறந்து விடுவதும் நல்லது. குறள் எண் 108 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.
1: நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
2: ஒருவர் செய்த நல் உதவியை என்றைக்கும் மறக்காமல் இருப்பது நல்லது. ஒருவர் செய்த தீமையை அன்றே மறந்து விடுவதும் நல்லது. குறள் எண் 108 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

0: நேர்களேனும் சில நொடிகள் கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்களின் கேட்கலாம் இன்று வளமரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானம் நலவை கேட்க உரை வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் வளமரும். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7:00 சூழல் விளக்கு செய்தி கட்டுரை. 7:07 வணக்கபரணி. 7:25 வணக்கபரணி நிகழ்ச்சியில் தமிழையமுதை உரை வழங்குபவர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் கேட்க 7:35 தொடர்ந்து ஆங்கிலமும் அறிவும் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து இன்றைய தினம் உலக மக்கள் தொகை தினம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 82 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பொங்காட்ட நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு காத்திருப்பு சுகமா சுமையா. 10:02 மனமிருமதி நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:02 மணித்திருநாடு கோவாவின் தூத் சாகர் அருவி பற்றி தெரிந்து கொள்ளலாம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி விளம்பரம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் கணவர் உங்களுக்கு பரிசளித்த புடவையும் அதன் சுவாரஸ்யமான அனுபவமும் பகிர்ந்து கொள்ளலாம். தொழில்கள் 1:00 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள். இன்று தேசிய குடும்ப நலத்திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 தொடர்ந்து நலந்தன நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினம் நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் சி ரமேஷ் அவர்கள். தொடர்ந்து நலம் தரும் நாவல் பழம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:55 தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்து மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர் மகாதேவன் அவர்கள். 2:15 திரையருவி. 3:02 குக்கு. 4:02 புதிய தும்பி. 5:02 ஞாபகம் வருதே. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகளை எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 உள்ளவர் விலகம். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று 4 மணிக்கடிகை காட்டும் பெண்ணியம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். இன்று வளமரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
1: அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார் திருவள்ளுவர். அந்த அறிவு திறன் அனைவருக்கும் சமமாக இருக்குமா என்றால் இருக்காது. சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கும். ஆனால் விடாமுயற்சி என்கின்ற திறன் இருந்தால் வெற்றியை தழுவலாம் என்பதே உண்மை. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்றார் வள்ளுவர். முயற்சியே செல்வத்தை படைக்கும், முயற்சி இல்லாமை வறுமையை உண்டாக்கும் என்பது அவரது தெளிந்த சிந்தனை. நம்மில் பலரும் தமக்குள்ள திறமை என்ன என்பதை உணர்வதில்லை. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தம்மை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அது சரியல்ல. நோக்கம் தெளிவாக இருந்தால் ஆக்கம் நன்றாக இருக்கும். என்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் உறுதியாய் வெல்ல முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டாலே செயல் ஊக்கம் ஓங்கி நிற்கும். உழைப்போம் உயர்வோம் என்று வாழ்ந்தால் எல்லாமே வெற்றியை தாங்கி நிற்கும். மேலான நிலையை ஒருவர் அடைவதும் தாழ்வான நிலையை ஒருவர் அடைவதும் அவர் கையில்தான் உள்ளது என்று கூறுகிறது நீதிநூல். நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்பது பாடல். எனவே நம்மை உணர்தல் என்பது மிக மிக அவசியம். எதிர்வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிக முக்கியம். துக்கத்தை நீக்கிவிட்டு ஊக்கத்தை கை கொள்ள அறிஞர் ஒருவர் என்ன கூறுகின்றார் என்று காண்போம். எப்பொழுதுமே நாம் துக்கத்தை அதிகமாக கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் பிறகு அது நம்மை விட்டு போகவே போகாது. நித்தமும் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். துக்கத்தை மிதமிஞ்சி கொண்டாடுவதால் நமது சக்தி குன்றி போகிறது, குறுகிய மனப்பான்மை உண்டாகிறது, மகிழ்ச்சி மறைந்து போகிறது. எனவே வீணாக துக்கப்படாதே. வாழ்வின் இன்பமான பகுதிகளை நினைவில் கொண்டு மன அமைதி பெறுவாயாக. இப்படி தன்னம்பிக்கை மொழிகளை கூறியவர் கிரேக்க அறிஞர் புளூட்டார்க். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது பெரியோர் வாக்கு. மனத்தை சரியான திசையில் செலுத்துபவரே வெற்றிகளை சந்திப்பர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார் கவியரசர் கண்ணதாசன். எண்ணங்களின் உயரம்தான் மனத்தின் உயரம், மனத்தின் உயரம்தான் வாழ்வின் உயரம். சந்த பாடல்களும் சிந்து பாடல்களும் கொட்டி கிடக்கும் நம் தமிழில் எண்ணற்ற கருத்துக்கள் எழில் காட்சி தருகின்றன. தலைவர் இளங்குமரனார் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அடியில் முட்கள் இருந்தாலும் அடித்து குத்தி கிழித்தாலும் செடியில் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜா மலரைப்பார். இடையில் கற்கள் கிடந்தாலும் எதிர்த்து முட்டி தடுத்தாலும் தடைகள் தாண்டி நடைபோட்டு தாவி செல்லும் நதியைப்பார். வெடிகள் வைத்து பிளந்தாலும் வெட்டி கொத்தி சிதைத்தாலும் நெடிதாய் உறுதி குலையாமல் நிமிர்ந்து நிற்கும் மலையைப்பார். படிகள் தட்டி விழுந்தாலும் பலர் கைகொட்டி நகைத்தாலும் முடியும் என்று திடமாக முயன்று வெற்றி அடையப்பார். ஆம், உறுதியான எண்ணங்களே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடர்வோம். நம்பிக்கையாய் நடப்போம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இனிய காலை வேளையில் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள். வெளியில் இருக்கும் பகைவரை விட பலவீனமான எண்ணங்களே உண்மையில் ஆபத்தானதாக அமையுமாம். எப்பொழுதும் நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டுமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:21. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. ஒழுக்கம் மகிழ்ச்சியின் திறவுகோலாம். இளமை முதலே மனிதன் ஒழுக்கத்தை பேணி காக்க வேண்டுமாம்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:28. நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நல்ல செயல்களை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் உடனே செய்வது ஆகச் சிறந்ததாம்.

நேரம் 6:31. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. உங்களுடைய நம்பிக்கையை அறிவென்று எண்ணுவது தவறு கிடையாதாம், ஆனால் பிறர் நம்பிக்கையை மிதிக்க கூடாதாம். யாரையும் ஏளனம் செய்யக்கூடாதாம். உங்களை நீங்களே உற்று நோக்கினால் உங்களுடைய இருக்கக்கூடிய மடமையை கண்டு சிரிக்கக்கூடுமா?

0: நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேரம் 6:35. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, கடந்த சில நிகழ்ச்சிகளாக துளசி சாகுபடியை பற்றி நாம் தெரிந்து வந்தோம். சில விவசாயிகள் நம்மிடையே கேள்வி எழுப்பினார்கள். அந்த கேள்விகளை தொகுத்து உங்களுக்கு வழங்கினால் எல்லோருக்கும் பயனாக இருக்கும் என்று இந்த தொகுப்பினை உங்களுக்கு வழங்குகிறோம். முதல் கேள்வியாக, துளசி சாகுபடிக்கு எந்த பருவம் சிறந்தது? இதற்கு உண்டான பதில் என்றால், துளசியை ஆண்டு முழுவதுமே சாகுபடி செய்யலாம். இருந்த போதிலும் தென்மேற்கு மற்றும் வடுவிலக்கு பருவமழையை பயன்படுத்தி நடவு செய்தால் அதனுடைய ஆரம்ப வளர்ச்சி நன்றாக இருக்கும். சொட்டு நீர் பாசன வசதி இருந்தால் அத்தகைய காலங்களிலும் நீங்கள் வெற்றிகரமாக பயிரிடலாம். அடுத்த கேள்வி, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு துளசி விதை தேவைப்படும்? இதற்கு பதில் என்று பார்த்தால், அப்படியே தூவிடும் போது ஒரு அரை கிலோ விதை தேவைப்படும். நாம் பெரும்பாலும் நாற்று உற்பத்தி செய்து நடவு செய்த முறைதான் சிறந்த முறையாகும். அதில் 250-300 கிராம் விதை போதுமானதாகும். நேரடி உழைப்பில் விதை தேவை கொஞ்சம் அதிகம்தான், அதாவது அரை கிலோ வரைக்கும் தேவைப்படும். எனவே நாற்று முறை பொருளாதார ரீதியாகவும் சீரான பயிர் அமைப்புக்கும் ஏற்றதாகும். அடுத்த கேள்வி, துளசி எந்த மண்ணில் அதிக மகசூல் கிடைக்கும்? இதற்குண்டான பதில், நல்ல வடிகால் வசதியுள்ள மணற்பாங்கான வண்டல் மண் அல்லது செம்மண் மிகவும் ஏற்றது. மண்வளமும் நீர் தேங்காத சூழலும் நல்ல வளர்ச்சிக்கு அவசியமாகும். அடுத்த கேள்வி, துளசிக்கு அதிக தண்ணீர் தேவையா? இதனுடைய பதில் இல்லை. மண் எப்போதும் லேசான ஈரப்பதத்துடன் இருந்தால் போதுமானது. அதிக நீர் விடுவது வேரழுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எனவே மண்ணின் ஈரநிலையை பார்த்து மட்டுமே நீர்ப்பாசனம் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, சொட்டு நீர் பாசனம் அவசியமா? சொட்டு நீர் பாசனம் அவசியமில்லை. சொட்டு நீர் பாசனம் இல்லாமலே துளசி வளரும், ஆனால் மிகவும் பயனுள்ளது. இது தண்ணீரை சேமிப்பதுடன் களைகள் குறைகவும் உரங்களை நீருடன் சேர்த்து வழங்கவும் உதவுகிறது. நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் சொட்டு நீர் பாசனம் சிறந்த தேர்வாகும். அடுத்த கேள்வி, துளசியில் அதிக பூச்சி தாக்குதல் உண்டா? இதற்குண்டான பதில், பொதுவாக துளசி பல பயிர்களை விட பூச்சி தாக்குதலை நன்றாக தாங்கும். இருப்பினும் இலைப்பேன், வெள்ளை போன்றவை சில நேரங்களில் தாக்கலாம். இதற்காக ஆரம்ப நிலையிலே கண்காணித்து உயிரியல் அல்லது ஒருங்கிணைந்த மேலாண் முறைகளை பின்பற்றுவது சிறந்த பலனை தரும். அதற்கு அடுத்த கேள்வி, துளசி எத்தனை நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம்? பொதுவாக துளசியை 75-90 நாள், அதாவது 3 மாதத்துக்குள்ளேயே முதல் அறுவடை செய்யலாம். அதன் பிறகு செடியின் வளர்ச்சியை பொறுத்து 2 மாதத்துக்கு ஒருவே நம் இடைவெளியில் அடுத்தடுத்த அறுவடைகளை மேற்கொள்ளலாம். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, அறுவடைக்கு பிறகு உடனே விற்கலாமா? பச்சை இலையா விற்பனை செய்யும் சந்தை இருந்தால் உடனடியாக விற்கலாம். உலர் இலை சந்தையாக இலக்காக கொண்டால் தரமான நிழல் உலர்த்தல் அவசியம். அதன் பின்னரே விற்பனை செய்வது நல்ல விலையை பெற உதவும். மேலும் ஒரு கேள்வி, துளசி இலைகளை வெயிலில் உலர்த்தலாமா? நேரடியாக வெயிலில் உலர்த்துவதை தவிர்க்க வேண்டும். நிழலிலும் நல்ல காற்றோட்டத்திலும் உலர்த்தினால் பச்சை நிறம், நறுமணம் மற்றும் தரம் சிறப்பாக இருக்கும். அடுத்து ஒரு நேயர் கேட்டுள்ளார், துளசியை யார் வாங்குகிறார்கள்? சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்து தயாரிப்பாளர்கள், மூலிகை தேநீர் தயாரிப்பாளர்கள், அத்தியாவசிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள், இயற்கை அழகு சாதன முறை மற்றும் மூலிகை வணிகர்கள் முக்கிய வாங்குபவர்களாக உள்ளனர். அடுத்து ஒரு கேள்வி, மதிப்பு கூட்டல் செய்தால் உண்மையிலே வருமானம் அதிகரிக்குமா? ஆம், உலர் இலை, துளசி தூள், மூலிகை தேநீர் கலவை, அத்தியாவசிய எண்ணெய் போன்ற மதிப்பு கூட்ட பொருளுக்கு மூலப்பொருளை விட அதிக மதிப்பு கிடைக்கும். ஆனால் சந்தைப்படுத்தல் மிக மிக முக்கியமாகும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, இயற்கை விவசாயத்தை துளசி சாகுபடி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும்.

0: தொலைபேசி இயற்கை மற்றும் ஒருங்கிணைந்த வேளாண்மை முறைகளுக்கு ஏற்ற ஒரு பயிராகும். தொழு உரம், மண்புழு உரம், உயிர் உரங்கள் மற்றும் உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தி தரமான உற்பத்தி மேற்கொள்ளலாம். அடுத்து ஒரு நேயர் கேட்டுள்ள, துளசி சாகுபடியில் வெற்றியின் மிக முக்கியமான ரகசியம் என்ன? ஒரு காரணம் மட்டுமில்லை, பல காரணங்கள் இருக்கிறது. தரமான விதை, நல்ல மண், சரியான இடைவெளி, சமநிலையான உர மேலாண்மை, நீர் தேங்காமல் பராமரித்தல், சரியான நேரத்தில் அறுவடை, நிழல் உலர்த்தல் மற்றும் முன்கூட்டியே திட்டமிட சந்தைப்படுத்தல், இந்த அனைத்தும் சேர்ந்தால் தான் முழுமையான வெற்றி கிடைக்கும். மேலும் சில கேள்விகளுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.
1: இதுவரை துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 79 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 74 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 37% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார்.

0: கூறினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுகள் நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்

0: மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்த கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவும் முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.
3: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.
6: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார்

0: முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
1: நம்ம பூமியில சுமார் 70% மேலே பூமி ஃபுல்லாக வாட்டர் சூழ்ந்திருக்கு. ஏன்னா ஒரு 20% தான் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு இடம். பெரும்பாலும் இந்த தண்ணி எல்லாமே வால் நட்சத்திரத்தின் மூலம் பூமிக்கு வந்தவை தான். இது வாயுவாகவும் இருக்கலாம், பனிக்கட்டியாகவும் இருக்கலாம், இது நார்மலாக தண்ணியாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு இன்றைக்கி தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு வைங்க, நம்ம நாக்க நினச்சி தண்ணி உடம்புக்குள்ளே போகுது. உடம்புக்குள்ளே போன தண்ணி உடல் உறுப்புகளில் உள்ள செல்லுக்குள்ளே அங்கங்கே பயணிக்குது. நம்ம உடம்பே என்ன தான் இருக்குது, 70% மேலே தண்ணி தான். ஸோ அதோடு இது கலக்குது. அப்புறம் உமிழ்நீரா, சிறுநீரா, வேர்வையா உடம்பு விட்டு வெளியில் வருது. வெளியில் வந்த தண்ணி மறுபடியும் நம்ம சுற்றுப்புறத்துக்கு வந்து சேருது. ஆவியா என்ன வளிமண்டலத்தில் வருது. இந்த ஆவி மறுபடியும் என்ன ஆகுது, மேகங்களாகுது, மறுபடியும் மழை பெய்யுது. நம்ம உடம்புக்குள்ளே பயணித்த அதே தண்ணி நம்ம முன்னாடி ஒரு தம்ளரில் வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு நம்ம குடித்த அதே தண்ணீரை வேற ஒரு அனிமல் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் ஆழமாக யோசித்தோம்னா, பூமியில் உயிரினங்கள் தோன்றி 320 கோடி வருஷம் ஆகுது. இந்த 320 கோடி வருஷத்தில் இவ்வளவு வருஷ காலம் வாழ்ந்த உயிரினங்கள் சுவைத்த தண்ணீரை தான் நம்ம இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த தண்ணீர் உடம்புக்குள்ளே போது வெளியில் வர்றது, இந்த சைக்கிள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 320 கோடி வருஷமாக உயிரினங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ யாரும் தொடாத தண்ணின்னு ஒன்றும் கிடையாது, யாரும் உடலையும் பார்க்காத தண்ணின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ பூமியில் வாழ்ந்த இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம டைனோசார் சாப்பிட்ட தண்ணியை கூட நம்ம மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா இது தவறு இல்லை. இந்த அறிவியல் பூர்வமாக இது உண்மைதான். அடுத்தால பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் தயாரிக்கிற குளுக்கோஸ். இந்த தாவரங்கள் தயாரிக்கிற குளுக்கோஸை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டாச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாங்கிற ஒரு உறுப்பு, செல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு அமைப்பு, அந்த குளுக்கோஸை எரிக்குது. எரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும், அதான் மூக்கொழியாக நம்ம எடுத்து கொண்டு போகிறோம். உடம்பு ஃபுல்லாக அந்த ஆக்சிஜன் பரவுது. இந்த ஆக்சிஜன் வச்சு தான் அந்த குளுக்கோஸ் எரிக்கப்படுது. ஆக ஆக்சிஜனை உள்ளுக்கிறோம், உள்ளே போய் குளுக்கோஸை எரிக்கிறோம். குளுக்கோஸில் இருக்கிற அந்த 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, அது ஃபுல்லாக என்ன ஆகுது, எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வந்துடுது. இந்த கார்பன் டை ஆக்சைட் மறுபடியும் வளிமண்டலத்தில் போய் சேருது. வளிமண்டலத்தில் சேர்ந்த பிறகு தாவரங்கள் அதுகளை எடுத்து மறுபடியும் குளுக்கோஸ் தயாரிக்குது. அந்த குளுக்கோஸ் மறுபடியும் விலங்குகள் சாப்பிடுது, மற்ற உயிரினங்கள் சாப்பிடுது, கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்படுது, வளிமண்டலத்துக்கு போகுது. இது ஒரு சைக்கிள். அப்போ இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ளே போன அந்த சாப்பாடு நாளைக்கு அது மரங்க எடுத்து அதை குளுக்கோஸாக பண்ணும். அதே கார்பன் டை ஆக்சைட் இன்னொரு உடம்புக்குள்ளே போகும். எந்த உயிரிக்கலனாலும் போகலாம், போய் மறுபடியும் அது கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வருது. இந்த சூழ்நிலையில் ஒன்று நினச்சி பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தோலில் இருக்கிற செல் வெறுமனை 1 மாதம்தான் உயிரோடு இருக்கும், அப்புறம் அந்த செல்லாம் இறந்து போயிடும். அந்த இடத்த நிரப்புறதுக்கு புதுசாக செல்கள் வரும். ஆக போன மாதம் இருந்த செல் எல்லாம் இறந்து போச்சு, இப்போ இருக்கிறதெல்லாம் புதுசு. இதெல்லாமே எங்கேருந்து வந்தது, குளுக்கோஸ் சாப்பிட்டோம், அதுலேருந்து எனர்ஜி கிடச்சிது, கூடவே நிறைய பயோமாலிக்யூல்ஸ்லாம் நிறைய உற்பத்தி ஆயிடுச்சு, அதெல்லாம் பயன்படுத்தி கட்டப்பட்டது தான் அந்த தோல். ஸோ அந்த தோல் போன மாதம் வேறு, இந்த மாதம் வேறேன்னு சொல்கிறேன். அப்படின்னா நினச்சி பாருங்கள், இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற இந்த கார்பன் உடம்புக்குள்ளே போய் பலவிதமான கட்டுமானங்களுக்கு பயன்படுது. உடலில் இருக்கிற உறுப்புகள் கட்டுமானத்துக்கு பயன்படுது, அப்புறம் அது கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடுது. இன்றைக்கி ஏன்ட்ட இருக்கிற தோல் நாளைக்கு உங்கள் உடம்புல இருக்கும், நாளை மறுநாள் வேறு ஒரு உடம்புல இருக்கும். இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இது இன்னைக்கு மட்டும் நடக்கலை, கடந்த 320 கோடி வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. 1, 2 இல்லை, இதிலேருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் என்ன நம்மளுக்கும் தொடர்பு இருக்குது. நன்றி.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சூழல் விளக்கு செய்தி கட்டுரை.

0: ஆகாஷ்வாணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: உலகை ஆளும் மிகப்பெரிய நுகர்வு பொருள் என்றால் அது புதைப்படிம எரிபொருள்தான். உலக நாடுகளின் பொருளாதாரம், தொழில் மற்றும் போக்குவரத்து ஆகியவை இவற்றையே பெரிதும் சார்ந்துள்ளன. புதைப்படிம எரிபொருள் என்பது

இது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்கள் பூமிக்குள் அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தின் காரணமாக மாற்றம் அடைந்து உருவான இயற்கை எரிபொருளாகும். இது மிகவும் அளவாகத்தான் பூமிக்கு கீழே இருக்கிறது. பல்வேறு தரவுகளின்படி இந்த உலகில் சுமார் 1.77 டிரில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள தேவையின் அடிப்படையில் கணக்கிட்டால் சுமார் 47 ஆண்டுகளுக்கு போதுமானதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இது எதிர்கால நுகர்வு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மாற்று ஆற்றல்களின் பயன்பாட்டை பொறுத்து மாறக்கூடும். உலகின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வாளரான இந்தியா தனது எண்ணெய் தேவையில் சுமார் 85% வரை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் நாடே ஸ்தம்பித்துவிடும் என்பதால் இதற்காக பிற நாடுகளை சார்ந்தே இருக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கூட ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் யுத்தத்தால் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதாலும் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் உற்பத்தியாகும் இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாலும் கச்சா எண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் பாதித்தது. மேலும் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டால் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறி காலநிலை மாற்றத்திற்கு காரணமாகின்றன. அதன் விளைவுகளை இந்த உலகம் எதிர்கொள்ள ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமின்றி புதைப்படிம எரிபொருள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே இன்னும் மிச்சம் இருப்பதால் அதற்கு மாற்று சக்திகளை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே அதற்கான மாற்றை தேட ஆரம்பித்து விட்டது. 2070ஆம் ஆண்டுக்குள் 0% புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு என்ற இலக்குடன் அடுத்தடுத்த மாற்று திட்டங்களை உருவாக்க தொடங்கிவிட்டது நம் தேசம். புதைப்படிவ எரிபொருள் ஆதரவை சீராக குறைத்து சூரிய சக்தி, மின்சார வாகனங்கள் மற்றும் வலுவான ஆற்றல், உயிரி எரிபொருள் ஆகியவற்றில் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கிவிட்டது. வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் புதைப்படிவமற்ற எரிபொருட்கள் மூலம் 40% உற்பத்தி திறனை அடைவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த இலக்கினை 2020 நவம்பரில் முன்னதாகவே நாம் எட்டிவிட்டோம். புதைப்படிம எரிபொருள்களை பொறுத்தவரை அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளவை பெட்ரோல், டீசல் போன்றவைதான். அவற்றின் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தை 2003 மத்திய அரசு தொடங்கியது. எத்தனால் என்பது தாவரங்களிலிருந்து பெறப்படும் ஒரு வகை உயிரி எரிபொருள். இது பெரும்பாலும் சர்க்கரை அல்லது மாவுச்சத்து நிறைந்த பயிர்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் கரும்பு, மொலாசஸ், மக்காச்சோளம், அரிசி போன்ற மூலப்பொருட்கள் மூலம் இதை தயாரிக்கிறார்கள். அவற்றிலுள்ள சர்க்கரை அல்லது மாவுச்சத்தை ஈஸ்ட் மூலம் நொதிக்க வைத்து காய்ச்சி வடித்தல் மூலம் சுத்திகரித்து எத்தனால் பெறப்படுகிறது. இது மிகச்சிறந்த உயிரி எரிபொருளாகும். பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் பல நன்மைகள் விளைகின்றன. முதன்மையாக கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும். 2024-2025ஆம் நிதியாண்டில் இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ய சுமார் 161 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவிட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய். இந்த காலகட்டத்தில் சுமார் 242.4 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் மூலம் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்த முடியும். அதைவிட முக்கியமாக அன்றாட செயல்பாடுகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை மாறும். மற்றும் ஒரு பலன், புதைப்படிம எரிபொருளால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை எத்தனால் கலப்பதன் மூலம் குறைக்க முடியும். 1 லிட்டர் பெட்ரோலை முழுமையாக எரித்தால் சராசரியாக 2.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் வெளியேறும். எத்தனால் சேர்ப்பதால் இந்த அளவை குறைக்க முடியும். அதோடு எத்தனால் உயிரி எரிபொருள் என்பதால் விவசாயிகளுக்கு அது புது வாய்ப்புகளை உருவாக்கி தரும். கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு அதிக தேவை ஏற்படும். எத்தனால் என்பது புதுப்பிக்கத்தக்க எரிபொருள். அதனால் சூழலியல் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதோடு நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் அதிகரிக்கும். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டமான எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் எனப்படும் இபிபி திட்டம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, உயிரி எரிபொருள் உத்தி ஆகியவற்றின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. இந்த திட்டம் 2003 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. முதல்கட்டமாக 9 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் 5% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் E5 என்று அழைக்கப்பட்டது. 2006 அந்த திட்டம்

0: நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. 2030க்குள் 20% எத்தனால் கலப்பதை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஜூன் 2021 நிதி ஆயோக் மற்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இணைந்து ரோட்மேப் ஃபார் எத்தனால் பிளண்டிங் இன் இந்தியா 2020-25 என்ற அறிக்கையை வெளியிட்டன. இந்த அறிக்கையின் நோக்கம் இந்தியாவில் 2025க்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான செயல் திட்டத்தை உருவாக்குவதாகும். திட்டமிட்டதை விட 5 ஆண்டுகள் முன்னதாகவே எத்தனால் கலப்பை 20% அதிகரிக்க மத்திய அரசு தீவிரம் காட்டியது. அதன் அடிப்படையில் 684 கோடி லிட்டர் என்ற அளவில் இருந்த எத்தனால் தயாரிப்பை 1500 கோடி லிட்டராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டது. அதே நேரம் எத்தனாலை தாங்கக்கூடிய ரப்பர் மற்றும் உலோக பகுதிகள் என்ஜின் வடிவமைப்போடு வாகனங்களை உற்பத்தி செய்யுமாறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து 2023 பிப்ரவரி 6 பெங்களூருவில் நடந்த இந்திய எரிசக்தி வார நிகழ்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்பனை செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல்கட்டமாக 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 84 பெட்ரோல் நிலையங்களில் E20 பெட்ரோல் விற்பனை தொடங்கப்பட்டது. சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விற்பனையின் சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டு படிப்படியாக இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்தியா 20% கலப்பு இலக்கை திட்டமிட்ட காலத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து சமூக வலைதளங்களில் ஏராளமான வதந்திகள் பரவி வருகின்றன. எத்தனால் கலப்பால் வாகனங்களின் என்ஜின் பாதிக்கப்படும் என்றும் காப்பீடு செல்லாததாகும் என்றெல்லாம் பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை முழுமையாக மத்திய அரசு மறுத்துள்ளது. இந்திய வாகன ஆராய்ச்சி சங்கம் நடத்திய சோதனைகளில் வாகனங்களின் இயக்கத்திறன் பாதிக்கப்படவில்லை என்பதுடன் வாகன தயாரிப்பு மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் இதற்கு முழு வாரண்டி மற்றும் காப்பீடு வழங்குவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2014-2015 நிதியாண்டு முதல் இதுவரை 1.9 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதையும் இதன் மூலம் விவசாயிகள் பெரும் பயனடைந்துள்ளதையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. 20% எத்தனால் கலப்பு என்பது சோதனை எரிபொருள் அல்ல. அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் பல தசாப்தங்களாக இத்தகைய எத்தனால் கலப்பு பெட்ரோல் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால் எவ்வித தயக்கமும் இன்றி எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தலாம். அடுத்த 20 ஆண்டுகளில் வேறு எந்த நாட்டை விடவும் நமக்குத்தான் எரிசக்திக்கான தேவை அதிகம். பெருகி வரும் உலக தேவையில் 28% நம்மால் ஏற்படுவதாகும். 20% எத்தனால் பெட்ரோல் திட்டம் மிகுந்த பொருளாதார முக்கியத்துவம் கொண்டது. தவிர வேலை வாய்ப்புகளும் இதன் மூலம் உருவாகும். வனங்கள், வேளாண் நிலங்களில் இருந்து கிடைக்கும் மக்கும் வேளாண் கழிவுகள், கரும்பு சக்கை, தாவர எண்ணெய், விளைநிலம் அல்லாத பகுதிகளில் வளரும் புதர்கள் கொண்டு எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. கிராமங்களில் வசிக்கும் நிலமற்ற ஏழைகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் பணிகள் வழங்கப்படும். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவதிலும் தீவிரம் காட்டப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் தனிநபர்கள் முதலீடு செய்து உயிரி எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபடவும் மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற வலுவான துறையாக இது பரிணமிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணமாகவும் உள்ளது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடியாக வலிமை சேர்க்கும் திட்டமாகவும் எத்தனால் நோக்கிய நகர்வு உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
3: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். புதிய நாளை புதிய நம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட தொடங்குறதுக்காக வந்தாச்சு. வணக்க பரணி நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. உங்களுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய இசையோடு சேர்த்து நிறைய தகவல்களும் உற்சாகமான நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக இன்னைக்கு முழுவதும் காத்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து ஜானகி குரலில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

சுவாமி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால்

0: தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரை இறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின் போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை

அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக இரண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டிண்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் பிஎஸ்என்எல் ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு இன்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுகா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு ஒன்னனுகா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்கள்.

0: நேயர்களாக சைபால்.
1: தமிழின் தொன்மை, இலக்கிய வளம், பண்பாட்டு பெருமை மற்றும் வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில் உங்களோட பகிர்ந்துக்க வராங்க சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க.
2: தமிழே அமுதே, தமிழ் பண்பாட்டில், தமிழர் வாழ்க்கை முறையில் தாலாட்டு பாடலுக்கு தனி இடம் உண்டு. தாலாட்டு என்பது வாழ்வின் முன்னுரை, திருமணச் சீராட்டு என்பது இடையுறை, ஒப்பாரி என்பது முடிவுரை. தாலாட்டில் தொடங்கி திருமணச் சீராட்டில் வளர்ந்து ஒப்பாரியில் முடிகின்ற இந்த வாழ்க்கையை, அதிலே இருக்கின்ற இனிமையை, நுணுக்கங்களை மிகச் சிறப்பாக தந்தவர்கள் தமிழர்கள். அதிலும் தாலாட்டு இருக்கிறதே. தால் என்று சொன்னால் நாக்கு. நாக்கை அசைத்து பாடுவதால், ஆட்டி பாடுவதால் அதற்கு பெயர் தாலாட்டு என்று சொல்லுவார்கள்.

இனிமையை நுணுக்கங்களை மிகச் சிறப்பாக தந்தவர்கள் தமிழர்கள். அதிலும் தாலாட்டு இருக்கிறதே, தால் என்று சொன்னால் நாக்கு. நாக்கை அசைத்து பாடுவதால், ஆட்டி பாடுவதால் அதற்கு பெயர் தாலாட்டு என்று சொல்லுவார்கள். பழந்தமிழ் நூல்களில் கூட இந்த தாலாட்டின் அடிப்படை அமைந்து கிடக்கிறது. பிள்ளைத்தமிழ் நூல்களில் தாளப்பருவம் என்று இந்த தாலாட்டை பாடி கழிக்கின்ற ஒரு மரபு உண்டு. அந்த தாலாட்டு குழந்தையை தூங்க வைக்கும். தாய்மார்கள் வயலிலே வேலை செய்கின்ற போது தான் பெற்ற குழந்தையை தொட்டில் கட்டி அதிலே கிடத்திவிட்டு அவர்கள் வேலை செய்வார்கள். குழந்தை அழுகின்ற போது அவர்கள் வந்து அந்த தாலாட்டு பாடல் பாடுவார்களே, அதிலே அந்த குழந்தையை மெய்மறந்து தூங்கிவிடும். அந்த அளவுக்கு அமைதியும் இனிமையும் கலந்த அற்புதமான பாடலாக அது இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவழ வாய்மலர் சிந்திடும் அழகே ஆறாரோ வண்ணத்தமிழ் சோலையே மாணிக்க மாலையே ஆரிரோ அன்பே ஆறாரோ. இந்த ஆரிரோ அன்பே ஆறாரோ என்று சொல்லுகின்ற போது அந்த உள்ளம் கழித்து அந்த குழந்தையின் அழகை பார்த்து பாடுகின்ற அந்த உருக்கம் இருக்கிறதே, அது தாராட்டிலே மிக அலாதியானது. பட்டுக்கோட்டை பாடலை இசையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால்

அந்த அமைதியிலே அந்த குழந்தை கண்ணுறங்குகின்ற அற்புதம் இருக்கிறதே, அது தமிழ் தாலாட்டிற்கே கிடைத்த ஒரு தனிப்பெரும் சிறப்பு. தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள அந்த சீரை, மாடி மனை வேண்டாம், கோடி செல்வம் வேண்டாம், வளரும் பிறையே நீ போதும் என்று அந்த பிறை போல் இருக்கின்ற அந்த குழந்தையே தமக்கு மகிழ்ச்சியை தருவதாக எண்ணிப்பாடுகின்ற அந்த தாலாட்டின் உருக்கம் இருக்கிறதே, அது குழந்தைக்கு மட்டுமல்ல கேட்பவர்களையும் உறங்க வைக்கும் தன்மை படைத்ததாக இருக்க வேண்டும்.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் கேட்டீர்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
0: நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. இன்னைக்கு உலகத்துல கல்வி, வேலை வாய்ப்பு, தகவல் தொடர்பு, தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய மொழியா ஆங்கிலம் வந்து விளங்கிட்டு இருக்கு இல்லையா. அதை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கத்துக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஆங்கிலம் அறிவோம். இன்றைய ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில நமக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போறாங்க. சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க வாங்க கேட்போம். வணக்கம்.
4: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டியர் லிசனர்ஸ். நெல்லை பண்பலை நேயர்களை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் சொற்களஞ்சியத்தில் இருந்து சில வார்த்தைகள் முதலாவது ஆரம்பிக்கலாம். ரெஸ்பான்சிபிள், பொறுப்பு, பொறுப்புடைய. யூ ஆர் fully responsible for this work. Need an

வேலைக்கு முழுவதும் பொறுப்புடையவன் என்று இந்த ரெஸ்பான்சிபிள் என்ற வார்த்தைக்கு சொல்வார்கள். முதல் வார்த்தை ரெஸ்பான்சிபிள். எல்லாரும் எதிலுமே நாம் பொறுப்புடையவர்களா இருப்பதற்கு இந்த ரெஸ்பான்சிபிள் மிகவும் அவசியம். அடுத்தபடியான வார்த்தை கியூரியஸ், CURIOUS, கியூரியஸ். கியூரியஸ் என்றால் ஆர்வம் உடையன் அர்த்தம். சில்ட்ரன் ஆர் வெரி கியூரியஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ். குழந்தைகள் மிகவும் ஆர்வமுடையவாக இருக்க புதியவைகளை கற்க குழந்தைகள் மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக ப்ராக்ரஸ். மிஸ்டர் புருஷோத்தமன் ஷோஸ் குட் ப்ராக்ரஸ் இன் ஹிஸ் ஒர்க். அதாவது புருஷோத்தமன் தன்னுடைய வேலையில் மிகவும் முன்னேற்றம் அடைகிறார், காட்டுகிறார், முன்னேற்றம் காட்டுகிறார். அதாவது ப்ராக்ரஸ் என்றால் முன்னேற்றம். நான்காவது வார்த்தையாக பேஷண்ட். பேஷண்ட் என்றால் நோயாளிக்கும் இதே ஸ்பெல்லிங் தான், பொறுமைக்கும் மிக இதே ஸ்பெல்லிங் தான். பொறுமை மிகவும் அவசியங்க எல்லாருக்கும். மை ஃபாதர் இஸ் எ கைண்ட் அண்ட் பேஷண்ட் மேன். எனது தந்தை ஒரு அன்பு மற்றும் பொறுமை உள்ளவர். அடுத்தபடியாக நான் நேற்று என்ன கூறினேன் என்றால் நான்கு வகையான வாக்கியங்களை தான் இந்த உலகத்தில் பேசுகிறோம், எழுதுகிறோம். அது என்னவென்றால் முதல் வாக்கியம் செய்தி, டெக்ளரேட்டிவ் அல்லது அதை ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள், அசர்டிவ் என்று சொல்வார்கள், செய்தி. அடுத்தபடியாக கேள்வி, வினா, கொஸ்டின், கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக இன்ட்ராகேட்டிவ் அதாவது சாரி இம்பரேட்டிவ், கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம். ஒரு இடத்துல போய் கட்டளை பண்ணுவோம். நாலாவது ஆச்சரிய வாக்கியம், எக்ஸ்கிளமேட்டரி, ஒரு உணர்ச்சி வாக்கியம் மாதிரி. நான் இன்னைக்கு எதை சொல்ல போறேன்னா அதுல வினா எங்கனாலுமே ஒரு இடத்துல போய் அடிப்படையா ஆறு வார்த்தைகளை வச்சு ஆறு வாக்கியங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு டபிள்யூஹெச் கொஸ்டினை வைத்துதான் சொல்ல போகிறேன். முதல் வார்த்தை வாட். வாட் என்றால் என்ன? ஒரு செயலையோ ஒரு பொருளையோ தெரிவதற்கு வாட் என்று தெரிந்தது. எந்த வார்த்தை கட்டாயம் எல்லாரையும் வாட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியவும் செய்யும். வாட் என்ன, அது எதுக்கு பயன்படும்? ஒரு செயல் என்ன செய்யறாங்க அல்லது பொருள் என்னங்கறத கேட்கறதுக்கு. வாட் ஆர் யூ மேக்கிங், நீ என்ன செய்து உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அடுத்தபடியாக வென். இந்த வென்னா எப்போதுன்னு அர்த்தம், WHEN. வென்னாலே ஒரு காலத்தை குறிப்பிடும், காலத்தின். வென் வில் த ட்ரெயின் அரைவ். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஐயோ ட்ரெயின் எப்போ வரும் தெரியல அப்படின்னு நினைச்சோம்னா இந்த வார்த்தையை வச்சு வென் வில் த ட்ரெயின் அரைவ். அடுத்தபடியாக ஒரு இடம், சரி ட்ரெயின் ரயில் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுப்பா, பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேட்கணுமா, என்ன செய்ய, வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட். ஒரு அதாவது வேர் என்றால், அதாவது வென் என்றால் ஒரு நேரத்தை குறிப்பிடும், வேர் என்றால் ஒரு இடத்தை குறிப்பிடும். பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது, வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட். அடுத்தபடியான ஒரு வார்த்தை ஒய், காரணம். Why are you late today? நீ ஏன் இன்று பிந்தி வந்தாய் அது மாதிரி. Why-னா ஏன், எதற்கு. அடுத்தபடியாக who. Who என்றாலே ஒரு நபரை குறிப்பிடும். Who is the leader of this place? இந்த இடத்துக்கு தலைவர் யாருப்பா, அதான் who-னா ஒரு நபர். Who is the class teacher? Who is your friend? அப்படின்னு who-னா ஒரு நபரை குறிக்கும். கடைசியாக how. How என்றால் எவ்வாறு, எப்படி. How do you do this work? இந்த வேலை நீ எப்படி செய்கிறாய், அல்லது How did you do this in the work? இந்த வேலை நீ எப்படி செய்தாய். அப்படி இந்த ஆறு வார்த்தைகளையும் நாம் நன்றாக தெரிந்திருந்தால் ஒரு இடத்தில் கேள்வி கேட்டு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துவிடும். வாட் என்ன, வென் எப்போது, வேர் எங்கே, ஹூ யார், ஒய் ஏன் எதற்கு, ஹவு எவ்வாறு, எப்படி. அடுத்தபடியாக இரண்டு பொன்மொழிகள் போன்ற ஒரு பழமொழிகளை சொல்கிறேன். ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட், ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு, ஒன் ஸ்டெப் பேக், டூ ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு. ஒன் ஸ்டெப் அதாவது ஒரு படி முன்னால வராங்களா, ரெண்டு படி பின்னால போறாங்களா. ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு, டூ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு. புலி எதுக்கு பாய்வதற்கு, புலி பதுங்குவது பாய்வதற்கு. அடுத்தபடியாக இன்னொன்னு சொல்கிறேன், அதாவது எவ்ரி கிளவுட் ஹேஸ் எ சில்வர் லைனிங். எவ்ரி கிளவுட் ஹேஸ் எ சில்வர் லைனிங். துன்பம் வந்தால் இன்பம் வரும், இன்பம் உண்டு. இரவு வந்தால்

0: பகலும் உண்டு, துன்பம் வந்தால் இன்பம் உண்டு, இரவு வந்தால் பகலும் உண்டு. கவலை வேண்டாம். என்ன நேயர்களே, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என நினைக்கிறேன். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள், நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக வழங்கினாங்க. சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது ஒரே நாளில் நடக்காத விஷயங்க, ஆனால் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்ம பயிற்சியும் கூடவே பண்ணணும் அப்படின்னா, ஆங்கிலத்தில் பேசுகிறது எழுதுறது ரொம்பவே எளிமையாயிரும். எப்போவுமே முயற்சி பண்ணும்போது தவறு வருதே அப்படின்றத வந்து நம்ம தயங்கி நிற்கக்கூடாது, முயற்சி செய்யவும் தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்ல கற்றுக்கிட்டே இருக்கணும், ஒரு புதிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையவும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ராஜாதி ராஜா திரைப்படத்துல இருந்து மனோ பாடியிருக்கிறாங்க இளையராஜா இசையில. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
2: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்திர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 crore சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 lakh ருபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஔர் பாத்திர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்டு பன்வாயே. அதிக ஜானகாரி கே லியே 1455555 பர் கால் கரே.

நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. இன்னைக்கு தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஜூலை 11. கேலண்டரில் தேதியை பார்த்த உடனே நம்மளை பலருக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் இந்த விஷயந்தான். காலையில் பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதோ, இல்லை ஆஃபீஸ் போகும்போதோ, டிராஃபிக் சிக்னலில் நிற்கும்போதோ, என்னப்பா இவ்வளோ கூட்டம், உலகத்தில் ஆளுங்க அதிகமாயிட்டே போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ளேயே நமக்கு வந்து தோணிகிட்டே இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே புலம்பியிருப்போம், தோணிட்டும் இருக்கும். நிஜமாகவே வந்து உலகத்தோட பாப்புலேஷன் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 2026 இருக்கும் உலக மக்கள் தொகை கிட்டத்தட்ட 830 கோடி, அதாவது 8.3 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த 5 நிமிஷத்தில் இந்த மக்கள் தொகை பெருக்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய சவால் என்ன, வாய்ப்பு என்ன அப்படிங்கிற பற்றி தான் ரொம்ப தெரிஞ்சுக்க போகிறீங்க. 1987 வருஷத்தில் ஜூலை 11 அன்னைக்கு தான் உலக மக்கள் தொகை தினம்னு முதன் முதலாக 500 கோடியே தொட்டுச்சு. அப்போ தான் ஐநா சபையும் யோசித்தாங்க, மக்கள் தொகை ஏறிட்டே போகுது, இதை பற்றி நம்மளை வந்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு இந்த நாளை வந்து அறிவித்தாங்க. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமே இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. உலகத்தில் இன்றைக்கி அதிகமாயிட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில், நம்ம நாட்டில் மட்டும் சுமார் 145 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து வாழ்கிறாங்களாம். அதாவது உலகத்தில் பிறக்கக்கூடியவங்களில் ஒவ்வொரு 6வது நபரும் ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறுப்பும் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் தொகை அதிகமானால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். சிம்பிளாக ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம். நம்ம வீட்டில் 4 பேருக்கு சமைக்க வேண்டிய சாப்பாட்டை திடீர்னு ஒரு 10 பேர் வந்தால் எப்படி நம்ம பகிர்ந்து கொடுப்போம்? அதே தான் இங்கேயும். பூமியோட பரப்பளவு மாறப்போகிறது கிடையாது, ஆனால் மனிதர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது தூய்மையான குடிநீர், தரமான உணவு, தங்குறதுக்கான இடம், வேலை வாய்ப்பு, அப்புறம் முக்கியமாக மருத்துவ வசதி, இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தட்டுப்பாடு வந்து ஏற்படும். காடுகளை அழித்து நாம் வீடுகளாக மாற்றுறோம், இதனால் குளோபல் வார்மிங் அப்படின்றதும் அதிகமாகும். இயற்கை வளங்கள் வேகமாக தீர்ந்துட்டே வரும். இப்படியே போனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன மிச்சம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் இந்த நாள் நம்ம முன்னாடி வந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி தான் மக்கள் தொகைக்கும் ஒரு பாசிட்டிவ் பக்கமும் இருக்குது. அதைத்தான் நம்ம டெமோகிராஃபிக் டிவைடன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உலக நாடுகளில் மிக அதிக அளவிலான இளைஞர்களை கொண்ட நாடு நம்ம இந்தியா அப்படின்னு அதில் வந்து பெருமை கொள்ளலாம். நம்ம மக்கள் தொகையில் உழைக்கக்கூடிய வர்க்கத்தினர், அதாவது இளைஞர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இது கொஞ்சம் பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னும் நம்ம வந்து பார்க்க முடிய விஷயமா இருக்குது.

ஸோ இளைஞர்கள் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வந்து கண்டிப்பாக கட்டாயமாக நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சிகிட்டே இருக்கணும். முன்னேற்ற பாதையில் வந்து உலகத்தையும் நாட்டையும் நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின் தான் இன்றைய தினத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வருது பாடல் உங்களுக்காக. பூவே பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இளையராஜா இசையில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அட்டகாசமான பாடல்களோட திருநெல்வேலி மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் வந்து இன்னைக்கு நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை மாதம் இரண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெறும் இந்த முகாமில் புதியதாக குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்க்கிறது, பெயர் நீக்கிறது, முகமரி மாற்றம், புதிய குடும்ப அட்டை, நகல் அட்டை கோரி விண்ணப்பிக்கிறது, இந்த மாதிரி குடும்ப அட்டை சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா இந்த முகாமில் நீங்கள் கலந்துட்டு உங்களுக்கான குறைகளை வந்து சொல்லலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் குறித்த புகார்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக பொது விநியோக திட்ட கட்டுப்பாட்டு அறை என்றிருக்குது 9342471314. மறுபடியும் சொல்கிறேன், 9342471314 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அப்படின்னா சொல்லலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து சித்ராமா பாடியிருக்கிறாங்க, பாடலை கேளுங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்ட பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார்.

சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் வழக்கென்று வந்தால். பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு இந்த பொது அதிகார ஆவணம், அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான் கிரை ஆவணங்கள் பதிவு செய்யும் பொழுது அது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உள்ளது, அந்த சொத்தினை வாங்கலாமா அப்படிங்கிற சில விஷயங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும். ஆகவே பொது அதிகார ஆவணம் அப்படிங்கிறதுனா என்ன, அதை பற்றிய விஷயங்கள் தெரியணும். இப்போ பொது அதிகார ஆவணம் வந்து எதற்காக எழுதுகிறாங்கன்னா, வயது முதிர்ந்தவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், நடமாட முடியாதவர்கள், அடிக்கடி வெளியூர் செல்பவர்கள், வெளிநாட்டில் வசிப்பவர்கள், தேவைப்படும் நேரத்திலெல்லாம் அதிகார அமைப்புகளின் முன்பு தோன்ற முடியாதவர்கள், அல்லது உரிமையல் வழக்கிலோ அல்லது குற்றவியல் வழக்கிலோ சிறையில் இருப்பவர்கள், நீதிமன்றத்தில் நேரடியாக தோன்றுவதற்கு விலக்களிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரியானவங்க வந்து தனது பெயரில் உள்ள சொத்தை, தனக்கு சொந்தமான சொத்தை விற்பனை செய்வதற்கோ அல்லது வேறு ஏதேனும் பரிமாற்றங்கள் செய்வதற்காகவோ தனக்கு நம்பிக்கையான ஒரு நபரை தனது அதிகார முகவராக நியமித்து ஒரு ஆவணம் எழுதி கொடுத்து அதனை பதிவு செய்து கொடுப்பார்கள் பதிவு அலுவலகத்தில் சென்று. இதுதான் வந்து பொது அதிகார ஆவணம் எனப்படும். இந்த பொது அதிகார ஆவணத்தில் எழுதி கொடுப்பவர் முதல்வர் என்றும், யார் அதை பெறுகிறாரோ அவர் முகவர் என்றும் அழைக்கப்படுவார். அப்போ பொது அதிகாரம் எழுதி கொடுக்கக்கூடியவர் வந்து அந்த சொத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும். இன்னொருவருடைய சொத்தை ஒரு முதல்வர் எழுதி கொடுக்க முடியாது. அப்போ அதை பெற்றுக்கொண்ட முகவர் அதனை வைத்து அந்த ஆவணத்தில் கூறப்பட்ட சரத்துகளின்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும். பொது அதிகார ஆவணத்துக்கு பொறுத்தளவில் மறுபயன் கிடையாது, அதாவது அந்த சொத்துக்கான பண மதிப்பு அதில் இருக்காது. அந்த பவரை வாங்கியவர், அந்த அதாவது முகவர் ஏஜென்ட்னு சொல்கிறவர், யாராவது ஒரு நபருக்கு அந்த சொத்தினை விற்பனை செய்து கொடுக்கலாம். அந்த விற்பனை செய்து கொடுக்கக்கூடிய தொகையை அந்த முகவர் முதல்வரிடம் ஒப்படைக்க வேண்டுங்கிற சரத்து தான் பொது அதிகார ஆவணத்தில் இருக்கும். இந்த பொது அதிகார ஆவணங்கிறது 2012 முன்னக்கூடி பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய 4வது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. பதிவுத்துறையில் மொத்தம் 5 புத்தகங்கள் உண்டு. 4வது புத்தகத்தில் இந்த பொது அதிகார ஆவணங்கள் பதியப்பட்டு வந்தது. 2012 பின்னர் அந்த பொது அதிகார ஆவணமானது 1 புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. 1 புத்தகம் என்பது உயில்கள் அல்லாத அசையா சொத்துக்களின் அனைத்து பரிமாற்றங்களையும் உள்ளடக்கும். அதுதான் 1வது புத்தகம்னு சொல்லக்கூடியது. இந்த 1வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பரிமாற்றங்கள் மட்டுமே வில்லங்கச் சான்றிதழில் வெளிப்பெறும். இந்த 5 புத்தகங்களில் இருக்கக்கூடியதில் 1வது புத்தகத்தில் பதியப்படும் பதிவு மட்டும்தான் வில்லங்கச் சான்றில் வெளிவரும். இதர புத்தகங்களில் உள்ளது இல்லை, வில்லங்கச் சான்றில் வெளிவராது. அப்போ 2012 முன்னாடி எழுதி கொடுக்கப்பட்ட பொது அதிகார ஆவணம் நீங்கள் வில்லங்கச் சான்று போட்டு பார்த்தால் தெரியாது. அதே மாதிரி 2012 பிறகு பதியப்பட்ட அனைத்து பொது அதிகார ஆவணங்களும் புத்தகம் 1 பதியப்படுகிறது. அதன் மூலம் நம்ம வில்லங்கச் சான்று மூலமாக அதை பார்த்துக்கிடலாம். இப்போ

0: சொந்தம் உள்ள இப்போ வந்து அப்பா தன் மகனுக்கோ அந்த மாதிரி ரத்த சொந்தம் உள்ளவருக்கு தன்னுடைய சொத்தை விற்பதற்காக பொது அதிகாரம் எழுதி கொடுக்கப்பட்டால் அதற்கு ஒரு 1000 ரூபா கட்டணம் மட்டுமே செலுத்தப்படுகிறது. இதே 3 நபர்களுக்கு எழுதி கொடுக்கப்படும் பொழுது 10000 ரூபா வரை வசூலிக்கப்படுகிறது சார் பதிவாளர் அலுவலகத்தில். அப்போ பொது அதிகார ஆவணத்தை எழுதி கொடுத்தவர் அந்த பொது அதிகார ஆவணத்தின்படி அந்த முகவர் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பொது அதிகார ஆவணம் எப்பெல்லாம் முடிவுக்கு வருதுன்னா, ஒருவேளை முகவரோ அல்லது முதல்வரோ இறந்து போயிட்டால் அது முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி அவர் வந்து நொடிப்பு நிலை அடைந்து விட்டாலும் முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி அந்த சொத்துடைய எந்த எதுக்காக பவர் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பவர் அதுக்குரிய தன்மை முடிந்த உடனே அது முடிவுக்கு வந்துவிடும். அடுத்ததாக ஒரு தரப்பினர் அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் அந்த மாதிரியான ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நிலைமை இருந்தாலும் அந்த பவர் வந்து முடிவுக்கு வந்துவிடும். ஆகவே அந்த பொது அதிகார ஆவணம் எழுதி கொடுத்த முதல்வர் சரி உயிருடன் இருக்கிறாரா, அதனை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இப்போ வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. அப்படி இருந்தாலும் சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இறந்து போனதை மறைத்து கூட சில ஆவணங்களை பதிவு செய்து விடுகிறார்கள். அது பின்னர் அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு தெரிய வரும் பொழுது அது மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே பொது அதிகார ஆவணத்தின் மூலமாக ஒரு சொத்தை நாம் கிரையம் செய்ய வேண்டுமென்றால் அதிகமாக அதை கவனித்து பார்க்க வேண்டும். கூடுமான வரைக்கும் நிலத்தின் உரிமையாளரை சந்திப்பது தான் சால சிறந்தது. நிலத்தின் உரிமையாளரை சந்திக்காமல் முகவர் மூலமாக மட்டுமே அந்த சொத்தினை நாம் பெயருக்கு கிரையம் செய்து கொடுக்கும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆகவே இதனை ஒரு வழக்கறிஞரிடம் கொடுத்து அந்த வழக்கறிஞர் அதனுக்கு ஒப்பீனியன் கொடுத்த பிறகு அது சரியாக இருந்தால் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். பொது அதிகார ஆவணம்ங்கிறது வந்து அந்தந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த சொத்து அமைந்துள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் மட்டும்தான் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற விதியும் உள்ளது. அதே மாதிரி வெளிநாட்டில் வசிப்பவர்கள் எம்பசி பவர்னு சொல்லுவாங்க. அந்த வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தன்னுடைய சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ செய்வதற்காக வெளிநாட்டில் இருந்து ஒரு பொது அதிகார ஆவணத்தை எழுதி கொடுக்கலாம். அதன்படி அது வரும்பொழுது அதற்கென்று தனி நடைமுறைகள் இருக்கிறது. அந்த தனி நடைமுறைகளையும் நாம் அடுத்த ஒரு சந்திப்பில் நாம் பார்க்கலாம். இது சம்பந்தப்பட்ட அந்த பொது அதிகாரம் மற்றும் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருப்பதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் I. முருகேசன் அவர்கள்.

0: chance to reach the final. The stage is all set for men's singles final tomorrow, where world number one Jannik Sinner will face Germany's Alexander Zverev. And in women's cricket, England will resume their first inning play at the overnight score of 21 for 1 on day 2 of inaugural women's test at Lord's in London today, in reply to India's total of 285. The play is scheduled to commence at 3:30 p.m. Indian Standard Time. On the opening day, England batted for 11 overs in the final session before stumps were drawn. And now for a look at today's newspapers, it's over to Subhadra Ramachandran.
1: Thank you, Anuja. All the dailies have covered the Prime Minister's visit to Australia and New Zealand. The dailies have also mentioned the announcement of cricket diplomacy with Australia. The Times of India writes, "Good day, Chennai." Australia's Big Bash League opener to be held in Tamil Nadu this December, becoming the first instance of a foreign cricket league playing in India. The dailies have also mentioned the Prime Minister's historic visit to New Zealand on first bilateral visit in 40 years, focusing on trade and eco-links. Kerala birth rate has reached an all-time low, states the Indian Express, dropping into single digit for the first time. A senior team planned Bangladesh return in December, willing to face arrest or even death, states the Tribune. And finally, the Statesman cites a major milestone for breed conservation and preservation of two Himalayan Gaddi dogs who are integral to the culture and pastoral heritage of the Western Himalayas, getting official Kennel Club recognition. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. India and New Zealand signed 5 MOUs in key areas including defence, disaster management and animal husbandry to boost economic and strategic cooperation. Prime Minister Narendra Modi holds delegation-level talks with New Zealand Prime Minister Christopher Luxon in Auckland, says India and New Zealand can play important role in strengthening peace and security in Indo-Pacific region. Indian Navy to commission indigenous stealth frigate Mahendragiri in Vishakhapatnam today. Home Minister Amit Shah reviews progress in rollout of Bureau of Port Security, directs stronger coastal security measures. In FIFA World Cup, Spain books spot in semi-finals, defeating Belgium 2-1. Norway to face England in third quarter-final tonight. And in Wimbledon tennis, Czechia Karolina Muchová to face compatriot Linda Noskova in women's singles final today. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in. And with that, we end the morning news. Have a nice day.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 8:30. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை. உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
4: இசைக்கருவிகளை 4 விதமாக வகைப்படுத்துகின்றனர். நரம்பு கருவிகள், துளைக்கருவிகள் அதாவது காற்று கருவிகள் மற்றும் தோல் கருவிகள், கஞ்சக்கருவிகள். நரம்பு கருவிகள் வீணை, கோட்டு வாத்தியம், யாழ், தம்புரா, மாண்டலின் போன்ற வாத்தியங்கள். இந்த நரம்பு கருவிகளை விரல்களினால் நரம்புகளை மீட்டி நாதத்தை ஏற்படுத்தி நாம் இசைக்கின்றோம். வயலின், சாரங்கி, தில்ருபாத் இந்த வாத்தியங்களை பவ்வின் மூலம் அதாவது வில் மூலம் இந்த கம்பிகளில் உராய்வுகளை ஏற்படுத்தி நாதத்தை ஏற்படுத்துகிறோம். துளை கருவிகள் அதாவது காற்று கருவிகள், இந்த காற்று கருவிகளை 2 விதமாக பிரிக்கின்றனர். ஒன்று, பில்லவுஸின் மூலமாக காற்றை உள்செலுத்தி வாசிக்கும் பொழுது நாதத்தை வெளிப்படுத்துவோம் அதாவது ஹார்மோனியத்தில். மற்றொன்று, நாதஸ்வரம் புல்லாங்குழல். இந்த நாதஸ்வரம் புல்லாங்குழல் வாயினால் ஊதி காற்றை உள்செலுத்தி நாதத்தை ஏற்படுத்துகிறோம். இந்த வகையில் இசையை கற்றுக்கொள்பவர்கள் வாய்ப்பாட்டுக்காரர்களானாலும் கருவி இசைக்காரர்களானாலும் முதலில் ஆரம்ப பாடங்களாகிய சரளி வரிசைகளை நாம் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். நரம்பு கருவிகளையும் காற்று கருவி

களையும் இசைப்பவர்கள். முதலில் இந்த ஸ்வரஸ்தானங்களை இந்த கருவிகளில் முறையாக பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியின் மூலமே கீர்த்தனைகளை சாகித்ய பாவத்துடன் கருவி இசைகளில் இசைக்கவும் வாசிக்கவும் முடியும். கருவி இசைகளில் துளை கருவியாகிய புல்லாங்குழல் ஒரு உன்னதமான இசைக்கருவி என்றே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், வீணை, வயலின், தம்புரா, மாண்டலின் போன்ற இசைக்கருவிகளில் கம்பிகளை இணைத்தால் மட்டுமே நம்மால் இசைக்க முடியும். நாதசுரத்திலும் சீவாழி என்ற ஒரு இணைப்பை வைத்துத்தான் நம்மால் வாசிக்க முடியும். புல்லாங்குழலை வாசிப்பதற்கு எந்த இணைப்பும் தேவையில்லை. நம் வாயால் ஊதி ஒலியினை ஏற்படுத்தலாம். இந்த ஒலி பயிற்சியின் மூலம் நாதமாக வெளிப்படும். வாய்ப்பாட்டு பாடுபவர்கள் முதலில் சுருதியை சேர்த்து கொள்வார்கள். ச ப ச ப ச, இதே சுருதியை நாம் புல்லாங்குழலில் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து சரளி வரிசையை நாம் அபியாசம் செய்திருப்போம். ச ரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரி ச, இந்த வரிசையை புல்லாங்குழலில் நாம் இசைக்கும் பொழுது

0: புல்லாங்குழலை முதல் முதலில் வாசித்தவர் முருகக்கடவுளை என்பதனை நக்கீரர் தான் எழுதிய திருமுருகாற்று படையின் மூலம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தெய்வ புலவர் திருவள்ளுவரோ தான் இயற்றிய தமிழ் வேதமாகிய திருக்குறளில் மக்கள் பேரும் என்னும் அதிகாரத்தில் குழலினிது யாழினிது என்பத் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பார். இசைக்கருவிகளில் முதன்மையானது குழல் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். நேரம் 8:34. இப்பொழுது கேட்கலாம் திரைப்பட பாடல். மதுரை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், உதித் நாராயணன், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரலில், யுகபாரதி வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது கார்ச்சலைகளில்.

நேயர்கள், இப்பொழுது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645 என்ற எண்ணில் விவரங்களை கேட்டு அறியலாம். மற்றும் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்த உன் மக்கள் தொகையை மட்டுப்படுத்து. என்ன கவிதை இது? சரி, இது பரவாயில்லை. அடுத்த கவிதை படித்து பார்ப்போம். பூமி பந்து தள்ளாட்டம், தண்ணீர் இல்லாமல் திண்டட்டம், இனிமே மக்கத்தொகை பெருக்கம். ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த கவிதையை எழுதியவன் என்ன சொல்ல வருகிறான் என்று ஒன்றுமே புரியவில்லை. யார் இந்த கவிதையை போட்டிக்கு அனுப்பியது? மந்திரியாரே, மந்திரியாரே,
0: அழைக்கீர்களா அண்ணா?
1: இந்த கவிதைகளில் எல்லாம் ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீரே படித்து காட்டு. இப்போது இந்த கவிதை போட்டி தேவைதானா? எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ராஜமாதா தான்.
0: என்ன அண்ணா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? இன்று உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கு விழிப்புணர்வு விஷயங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் ராஜமாதா இந்த கவிதை போட்டிக்கு ஏற்பாடு செய்ய கூறியிருக்கிறார்.
1: என்ன மந்திரியாரே கூறுகிறீர்? மக்கள் தொகைக்கெல்லாம் விழிப்புணர்வு தேவையா? உலகில் இதை விட எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருக்க அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இதற்கு போய்.
0: இது சரிப்படாது மன்னா. தங்களது முன்னிருக்கும் தட்டில் எத்தனை லட்டுகள் இருக்கின்றன?
1: 10 லட்டுகள் இருக்கின்றன.
0: மன்னர் தங்கள் ஒருவருக்கு ஒரு லட்டு போதுமானது அப்படித்தானே?
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, 10 லட்டும் பத்தாதுதான். இருந்தாலும் பரவாயில்லை, இப்போதைக்கு இந்த ஒரு லட்டு போதும் என்று வைத்துக் கொள்ளும்.
0: சரிதான், இப்போது இந்த இடத்தில் 500 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தட்டில் இருக்கும்

0: பத்தல் லட்டுகள் அவர்களுக்கு போதுமானதாக இருக்குமா?
1: அது எப்படி மந்திரியாரே, அதை உடைத்து போட்டாலும் பத்தாது. அப்படி தர வேண்டும் என்றால் பூந்தியாகத்தான் தர வேண்டும். அது எப்படி போதுமானதாக இருக்கும்?
0: மன்னா, உலகில் மக்கள் தொகை பெருகி வருவதால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு, உடை, தண்ணீர், வளங்கள், இருப்பிடங்கள், வேலை வாய்ப்புகள், கல்வி இவற்றில் பற்றாக்குறை ஏற்படும், வாய்ப்புகளும் குறைந்துவிடும். எனவேதான் அவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு தான் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: ஐயோ மந்திரியாரி, 10 லட்டுக்கு 500 பேர் போட்டி போட்டு அழித்துக் கொள்வதை நான் கற்பனை செய்து பார்த்தேன். அதிபயங்கரமாக இருந்தது. இதை தவிர்க்க நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு தினம் தேவைதான். ஆமாம், இது எப்போது முதல் கடைபிடிக்கப்படுகிறது? இந்த தினத்தை கடைபிடிக்க யார் அறிவித்தார்கள்?
0: 1989 ஜூலை 11 உலக மக்கள் தொகை 5 பில்லியனை எட்டியது. இந்த நாளில் தான் ஐநா சபை மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க விழிப்புணர்வுக்கான ஒரு நாளை நிறுவ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஜூலை 11 உலக மக்கள் தொகை நாளாக அறிவித்தது.
1: ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். உலகிலேயே அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட நாடாக எந்த நாடு இருக்கிறது?
0: 2025 இந்தியா தான் இருக்கிறது மன்னா. இந்தியாவின் மக்கள் தொகை 1.46 பில்லியனுக்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
1: அப்படியா, நாம் தான் முதல் இடத்தில் இருக்கிறோமா? ஆமாம், நமக்கு அடுத்த இடத்தில் இருப்பது யார்
0: மன்னா? 2025 மக்கள் தொகை அடிப்படையில் முதல் 10 நாடுகளின் பட்டியலை சொல்கிறேன், மொத்தமாக கேளுங்கள். இந்தியா 1.46 பில்லியன் மக்கள் தொகையுடன் முதலிடத்திலும், சீனா 1.4 பில்லியனுக்கு அதிகமான மக்களுடன் 2வது இடத்திலும் இருக்கிறது.
1: அப்படி என்றால் 3வது 4வது இடத்தில் இருக்கும் நாடுகளை கூறும்.
0: ஐக்கிய அமெரிக்காவும் பாகிஸ்தானும்.
1: 5வது மற்றும் 6வது இடத்தில்
0: நைஜீரியாவும் பிரேசிலும்.
1: 7வது மற்றும் 8வது இடத்தில்
0: வங்காளதேசமும் ரஷ்யாவும்.
1: 9வது மற்றும் 10வது இடத்தில்
0: மெக்சிகோவும் ஜப்பானும்.
1: மந்திரியாரி, நம் நாட்டில் இப்படியே மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போனால் நம் நாட்டின் எதிர்காலம் என்னவாகும்?
0: மக்கள் தொகை அதிகரிப்பு நகர்ப்புற நெரிசல் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் போன்ற சவால்களை விளைவித்துவிடும். இதன் விளைவாக ஏராளமான தொற்று நோய்கள் உருவாகும், வாழ்க்கை தரம் மோசமாகும், சுகாதார சீர்கேடு. இந்த பாதிப்புகளில் இருந்து நாட்டையும் உலகையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம்.
1: அப்படியெனில் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றவாறு அடிப்படை வசதிகள் பல விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அத்தோடு மக்கள் தொகை கட்டுப்படுவதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டியது கட்டாயமாகிறது.
0: ஆமண்ணா, சரியாக கூறிவிட்டீர்கள். உலக மக்கள் தொகை தினத்தின் 2025 கருப்பொருளாக நியாயமான மற்றும் நம்பிக்கையான உலகில் அவர்கள் விரும்பும் குடும்பங்களை உருவாக்க இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பது என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது.
1: நாமும் ஏதாவது செய்ய வேண்டுமே. மந்திரியாரி, நீர் என்ன செய்கிறீர்? முதலில் இதோ இங்கிருக்கும் இந்த பதாகைகளில் எல்லாம் மக்கள் தொகை விழிப்புணர்வு வாசகங்களை எழுதி தருகிறீர். அதை பிடித்தபடி நின்று நான் போட்டோவுக்கு போஸ் கொடுக்க போகிறேன். அதை சோசியல் மீடியாக்களில் அப்லோட் செய்து மக்கள் தொகை தினத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய 73வது எலியேசி மன்னர் என்ற பெயரை வாங்க போகிறேன். எப்படி எனது யோசனை?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேயர்கள் எல்லாரும் சூப்பரான அதிகாலையை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா தண்ணி குடிங்க, ஏன்னா கால மாற்றம் அதிகவே நடந்துட்டுருக்குது. திடீர்னு வெயில் அடிக்குது, சில டைமில் காற்றும் பலமாக அடிக்கிறதுனால எங்கே கொஞ்சம் போனாலும் பிரயாணப்பட்டாலும் பைக்கில் பிரயாணப்படும் போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் இருக்கையில் அமர்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அடிக்கடி கொஞ்சம் எழுந்து நடமாடி உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை உற்பத்தி பண்ணிக்கோங்க. சொல்லிட்டு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கிரி திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். டி இமான் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், கார்த்திக் பாப் சாலினி குரலில் கேட்கலாம் பாடல்.

0: நேர்களே, இன்று மதியம் 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம் உலக மக்கள் தொகை தினம் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏ.சி. ரமேஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் நலம் தரும் நாவல் பழம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். அதே மாதிரி அதனைத் தொடர்ந்து 1:55 நலம் தானாவில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையரவு நிகழ்ச்சி கேட்கலாம். 3:02 குக்கோ நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்குறதுக்கு ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9443630794. மறுபடியும் சொல்கிறேன், 9443630794 என்ற எண்ணிற்கு உங்கள் விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் குறும் செய்தியாகவும் அனுப்பலாம், அல்லது இரைச்சல் இல்லாத இடத்துல குரல் பதிவு பண்ணியும் அனுப்பலாம். நேர்களே, இன்று 9:02 இடம்பெறும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேச போகிறீங்க காத்திருப்பு சுகமா சுமையா.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால் முகத்தில் பருவா சைபால்
4: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கோவலம் நாடகம் நடந்தது, எங்க மதுரையில் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான கட்டம், கண்ணகி கிட்ட சிலம்பு வாங்கிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன். அந்த சமயத்தில் கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினது. அது என்ன பாட்டுன்னா, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மண்ணா போகாதீர் என்று அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இதுதான் அந்த பாட்டு. இதை கண்ணகி வந்து மேடையில் பாடின உடனே கூட்டத்தில் சலசலப்பு. நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு குரல் அது பாட்டுக்கு வர வர அதிகமாக போட்டுது. கொண்டுக்கிட்டு வா அந்த நாடக ஆசிரியரை, எழுதுனது யார் அப்படின்னு ஒரே சத்தம் கூச்சல். வேறு வழி இல்லை. மெதுவாக மேடைக்கு வந்தார் அந்த நாடக ஆசிரியர். 4 பக்கத்திலிருந்தும் கேள்வி கணைகள். மக்களை பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாடக ஆசிரியர். மா அப்படின்னு சொன்னால் திருமகளாகிய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. வி அப்படின்னா மலைமகளாகிய பார்வதி. மா பா

0: பிரியோர் அப்படின்னா திருமகளும் கலைமகளும் மலைமகளும் இவங்க மூவரும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று பேரும் வாழ்கின்ற மதுரை புனிதம் நிறைந்தது, சகல செல்வங்களும் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட ஊரில் நான் வந்து அணிந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கண்ணகி அப்படி சொல்கிறா. அதை நினச்சி தான் நான் எழுதினேன். ஆகவே மதுரையை வந்து ரொம்ப சிரமப்படுத்தணும், ரொம்ப மோசமாக எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, பெருமைப்படுத்தணும்னு நினச்சி தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம். இந்த விளக்கத்தை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்களாம். இப்படி விளக்கம் கொடுத்த அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? அவர் தான் தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு வந்து நகைச்சுவை உணர்வும் அதிகம். 1920 திருநெல்வேலியில் அவர் தங்கியிருக்கிறார் நாடகம் நடத்துறதுக்காக. அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டைப்பூச்சி அதிகமாக இருந்திருக்கு, அவரால் தூங்கவே முடியல. அவர் அனுபவித்த தொல்லைகள் ஒரு பாட்டாக உருவாச்சு. வேடிக்கையாக ஒரு பாட்டு எழுதினாராம். மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டிலே மீட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும்? கொசு மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செய்திடும் யுத்தம். இதை வந்து மறுநாள் நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்ட ஒரு சிறுவனை விட்டு பாட வச்சுருக்கார். எல்லாரும் சிரித்து ரசித்தாங்களாம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல, துறவி மாதிரியே வாழ்ந்திருக்கார். தமிழ் நாடக கலைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டவர் அவர். 1922 நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போ அவருக்கு வயசு 55. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டும் இல்லை, மேடை நாடக இயக்குனர், தயாரிப்பாளர், அவரே ஒரு சிறந்த நடிகர். ஒரு தடவை சாவித்திரி நாடகத்தில் இவர் யமதர்மனாக வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துட்டு தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் இந்த வேஷம் போடுறப்போலாம் ஜனங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது அப்படி யாராவது பயப்படுறவங்க இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடிங்க அல்லது எழுந்திரிச்சு போடுங்கன்னு. நடிப்புன்னா அப்படியில் இருக்கணும். இந்த காலத்தில் நடிகர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறப்போ முகத்தில் நவரசங்களையும் காட்டி நடித்தேன், உணர்ச்சிகளையெல்லாம் என் நல்லா காட்டி நடித்தேன், அப்படி இருந்தும் ஜனங்கள் வந்து கல் எடுத்து மேடையில் வீசிவிட்டாங்க சார் அப்படின்னார். நாடகத்தில் உங்களுக்கு என்ன வேஷம் அப்படின்னு கேட்டாங்க. அது செத்து கிடக்கிற பணமாக நடித்தேன் சார் அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நேரம் 8:54. நேர்களே, நமது நிகழ்ச்சிகள் 9:02 கேட்க போறீங்க ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு காத்திருப்பு சுகமா சுமையா என்ற தலைப்பில் தான் நீங்கள் பேச போறீங்க. நேர்கள் பங்கேற்க 0462-256-1132 என்ற எண்ணுக்கும், 0462-256-1133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். தொடர்வது கஜினி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறீங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், காற்றலைகளில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பஸ்வான் கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 269 பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கங்கள். நேரம் 9:03. நேர்களே, ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. நேர்கள் நீங்களும் தொலைபேசியின் மூலமா நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு 0462-256-1132 என்கிற எண்லையும் 0462-256-1133 என்கிற எண்ணுக்கும் நீங்க கால் பண்ணி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம மக்கள் கிட்ட நிறைய விஷயமான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு காத்திருப்பு சுகமா சுமையா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பேச போறோம். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறதுல தொடங்கி வாழ்க்கைக்காக காத்திருக்கிற வரைக்கும் நம்ம நிறைய இடத்துல காத்திருக்கிறதுக்கான சிச்சுவேஷன் நமக்கு வந்து வரும். வெயிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயம். ஒரு கால் வெயிட்டிங்கில் போனாலே நம்மளால் வந்து தாங்க முடியாது, அப்படி சில பேருக்கு இருக்கும். சில பேர் அந்த வெயிட்டிங்கை வந்து இன்பமாகவும் மாற்றுவாங்க, காத்திருப்பை வந்து இருக்கலாம் அப்படின்றத மாதிரியும் நினச்சிப்பாங்க. குறிப்பாக நம்ம ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோன்னு வைங்களேன், அவங்க சொன்ன டைமுக்கு வரலை அப்படின்னா நமக்கு ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், ஏன் இவ்வளோ லேட்டு, எதுக்கு, எங்கே இருக்க அப்படின்னு விடாமல் அவங்களுக்கு கால் பண்ணுவோம்ல. இந்த மாதிரியான காத்திருப்பில் தொடங்கி வாழ்க்கைக்காக நம்ம வேலைக்காக காத்திருப்போம். நம்ம அப்ளிகேஷன் போட்டு சில இடத்துல நமக்காக வந்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, அப்படி நிறைய இடத்துல நமக்காக வெயிட்டிங், அந்த காத்திருப்புக்கான டைம் அப்படின்றது நம்ம நிறைய பேர் கடந்து வந்த ஒரு காமனான ஒரு நினைவுகளாக இருக்கும் ஒரு விஷயமாக இது வந்து இருக்குது. அப்படி நம்ம காத்திருப்பு உங்கள் பார்வையில் அது சுகமாக இருக்குதா இல்லை அது சுமையாக தான் இருக்குது சார், அது எப்படி சார் வெயிட்டிங் பண்ணுறது வந்து எங்களுக்கு அப்படி இருக்கும், அதில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது, எவ்வளோ ட்ராமா இருக்குது இப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதையும் நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சகோதரருக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கல்விராமன் சகோதரர், நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததுக்கு நன்றி சார், சொல்லுங்க.
2: காத்திருப்பு சுகமா சுமையா? உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு அருமையான தலைப்பு தான் மிகையாகாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காத்திருப்பு சில நேரங்கள்ல சுகமா இருக்குங்க.
1: எந்த மாதிரி
2: விஷயங்கள் சொன்னா, நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு, நல்ல ஒரு ஒரு நிகழ்வுக்கு நம்ம காத்திருக்கிறது வந்து சுகமா தயார்
1: இருக்கும்.
2: அதே நேரத்துல ஒரு பேருந்திலேயோ அல்ல தொடர் வண்டியிலேயோ குறிப்பிட்ட நேரத்துக்கு நாம பார்க்கவே நின்று அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த வண்டிக்கு வரலன்னா அது பெரிய சுமையா தயா இருக்கும்.
1: அதாவது
2: சுகமும் சுமையும் வந்து அந்தந்த இடத்தை பொறுத்தாயா வேறுபடுது, மாறுபடுது.
1: சூப்பர், நன்றி.
2: மனிதன் எப்பவுமே சுகமா இருக்கணுங்கிறதுதாங்க என்னுடைய ஒரு ஒரு உண்மையான விருப்பம்.
1: நன்றிங்கய்யா.
2: நன்றி,
1: சூப்பரா வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அது சூழ்நிலையை பொறுத்துதான், நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம், எங்க காத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த பொறுத்துதான் அப்படின்னு அழகா வந்து சொன்னாங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாரு, என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்டுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் சேலம் மாவட்டம் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு நன்றி, சொல்லுங்க சார்.
3: ரொம்ப நாள் ஆச்சு சார் நீங்க வந்து, ரொம்ப ஹாப்பி பேசினது.
1: ஆமா, நானும் காத்திருந்துதான் வந்திருக்கேன், அதனாலதான் வந்து.
3: அதேதான் உங்களுக்கே பொருத்தமான ஒரு கழிப்பு பார்த்தீங்களா?
1: நன்றி, நன்றி.
3: நல்லது சார், என்ன பொறுத்த வரைக்கும் காத்திருப்பு அப்படிங்கறது சுகம் தான் நான் சொல்ல வரேன்.
1: சுகம் எந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க சொல்லுவீங்க?
3: ஏன்னா ஒரு விஷயம் டக்குன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியாது,
1: மதிப்பு தெரியாது.
3: இப்போ உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்காகவே நாளைக்கு தலைப்பு என்னன்னு தெரிய வரும், அந்த நிகழ்ச்சிக்காகவே நம்ம காத்திருக்கோம். எப்ப வரும், எப்ப பேசுவோம், எப்ப லைனை பிடிப்போம், அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு த்ரில் அப்படிங்கறதுதான் இருக்கும். முக்கியமா சொல்ல போனோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அயல் நாடுகள்ல இருந்து ஜூன் 20 வரை

0: அப்படிம்பாங்க. ஆனா நம்ம மே மாசத்திலேருந்து காத்துட்டு இருப்போம், ஒவ்வொரு நாள் எப்ப கழியுது, நம்ம ஃப்ரெண்ட் என்ன வரப்போறான், என்ன கொடுக்க போறான், என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு நாளுக்காக காத்திருக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள தோணக்கூடிய வெவ்வேறு கோணங்கள் இருக்கு
1: பாருங்களேன்.
0: ரொம்ப சுகமானது ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சுமையாக இல்லாத சுகமாக இருக்கும். என்னடாப்பா இது அப்படின்னு நம்ம என்னைக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா யோசிக்கிறோமோ அப்ப வேணா சுமையா தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% சுகமாகத்தான் பல இடங்கள்ல நடந்திருக்கு சார்.
1: ஓகே, நன்றி நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமே.
0: தேங்க்யூ சார்.
1: நன்றி. அதாவது என்ன அப்படின்னா, அது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிநபர் விருப்பம் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அதை ரசனையாக பார்ப்பாங்க, சில பேர் வந்து த்ரில்லோட கூடிய டென்ஷனாக வந்து பார்ப்பாங்க. காலுக்கெலாம் வந்து வெயிட் பண்ணும்போது சில பேர்லாம் என்ன சார் உங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. அது சில பேரை பொறுத்து தான். சில பேருக்கு வந்து அப்பாடா லைன் கிடச்சிருச்சு அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு எப்படா லைன் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். அப்படி உங்களுக்காக தோன்றதக்கூடிய அதாவது காத்திருப்பு சுகமாக சுமையா அப்படின்னு தோணக்கூடிய விஷயங்களை நீங்கள் பகிரலாம் ஆனந்த பூங்க நிகழ்ச்சியின் வாயிலாக 0462256132 என்கிற எண்ணுக்கும் 0462256133 என்கிற எண்ணிலையும் நீங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய பதிவுகளை நீங்க எங்க கூட பகிரலாம். நேர்களே, ஒழிக்கவிருக்கும் விளம்பரத்தினை தொடர்ந்து பாடலும் கேட்டு வந்துருங்க. கூலி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க அறிவு, மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க டி ராஜேந்தர். அறிவு அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடலையும் விளம்பரத்தையும் கேட்டு வந்துருங்க.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: ஒரு சூப்பரான ஒரு வைப் சாங் கேட்டு முடிச்ச நேரம் 9:12 ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில கேட்டிருக்கிறோம் காத்திருப்பு சுகமா சுமையா அப்படின்ட்டு தான். நேர்களை காத்திருக்க வைக்காம உடனே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் நிகழ்ச்சியில. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஒரு தாய்ப்போடு நேயர்களை திக்கும் கட வைத்துக் கொண்டிருக்கும் நெல்லை பண்பை 102.6 உங்கள் வாழ்த்து வயதில்லை வணங்கும் நெஞ்சம் திருப்பூர் மாநகர் மணரை பார்ப்பது ஸ்ரீரங்கசாமி.
0: ஐயா நான் அவ்வளவு பெரிய வயசுக்காரெல்லாம் கிடையாது, திக்குமுக கேக்குறேன்னு சொல்லிட்டீங்களே.
1: நம்ம நேயர்கள இருக்க மாட்டாங்க, கம்மி இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் விடை வச்சிருப்பாங்க.
0: ரைட்டு, நீங்க சொல்லுங்க. காத்திருப்பு சுகமா சுமையா?
1: மிகுதிய காத்திருப்பு சுகமான சுமை தானுங்க. காத்திருப்பு வந்துங்க அந்த சூழ்நிலை பொறுத்ததானுங்க.
0: சூழ்நிலை பொறுத்ததுதான்.
1: இப்ப காத்திருப்பு நண்பர்கள் எதிர்பார்க்கும் போது சூழ்நிலை, இப்ப பூங்காக்கள் இருக்கீங்க, நண்பருக்காக நிக்கிறோம் அது சுகம்.
0: பஸ்ஸுக்கு
1: நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு ஏதாவது போறோம்னு வச்சுக்கோங்க, அது சுமைதானுங்க.
0: சுமைதான்,
1: ஆனா சுகமான சுமைதானுங்க. அதான் வந்து விழுக்காடு 80 விழுக்காடு சுமை, 20 விழுக்காடு
0: எடுத்துக்கலாம்
1: சுமை.
0: ரைட்,
1: அப்படின்னு பேசிட்டே இருக்கலாங்க.
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். இணைப்புல இருக்கிறீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: சார், காத்திருக்க கூடிய இடங்க இருக்கு,
0: இடம் பொறுத்துதான்.
2: காத்திருக்கிறதுக்குள்ள பொருள் இருக்கு சார்.
0: நிச்சயமா
2: சார், இன்னைக்கு டாக்டருக்காக பேஷண்ட் காத்திருக்க கூடாது.
0: சரி,
2: பேஷண்ட்டுக்காக டாக்டர் காத்திருக்கணும்.
0: நிச்சயமாக.
2: அதே மாதிரி ஒரு இடத்துல போய் சாப்பாட்டுக்காக நம்ம காத்திருக்க கூடாது. அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நம்மளை கூப்பிடணும், சாப்பாட்டுக்காக காத்திருக்க கூடாது. அதே மாதிரி அலுவலகங்கள்ல அதிகாரிகள் மக்களுக்காக காத்திருக்கணும், மக்கள் அதிகாரிகளுக்காக காத்திருக்க கூடாது. இப்ப நான் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன்னா ஒர்க் ஷாப்ப திறந்து வச்சு வண்டி எப்படா வேலைக்கு வரணும்னு நான் காத்திருக்கணும். வண்டியில கொண்டு அவங்க விட்டுட்டு அவங்க எனக்காக காத்திருக்க கூடாது.
0: நிச்சயமா, அதாவது டிமாண்ட் வேலைன்னு வரப்போ நம்ம வந்து காத்திருக்க வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி.
2: காத்திருக்க வைக்க கூடாது சார்.
0: நிச்சயமா,
2: காத்திருப்பதும் காத்து இருக்க வைக்கிறதும் ரெண்டுமே தவறு, சுமைதாங்கிறது என்னுடைய கருத்து சார்.
0: நன்றிங்க, நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. அது உணர்வு பூர்வமாக, அதாவது என்ன அப்படின்னா அந்த பசி அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்மளால் காத்திருக்க முடியாது. ஏன்னா நமக்கே நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருந்தாலும் சில பேர் வந்து காத்திருக்க வைக்கிறாங்கல்ல, அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்டுடலாம். திருவிளையாடல் ஆரம்பம் ரீமேக்கில் இருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக இசை அமைச்சிருக்கிறாங்க டீமான். பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக அவர்கள் எழுதியிருக்கிறாங்க வாலி மற்றும் வைரமுத்து. பாடலை பாடியிருக்கிறாங்க கார்த்திக் மற்றும் கே ஜி ரஞ்சித்.

0: நேரம் 9:20 ஆயிட்டிருக்குது. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் காத்திருப்பு சுகமா சுமையா அப்படின்ற தலைப்பில் தான் பேசிட்டுருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனியிலிருந்து நீதிமுகன் சார்.
0: சொல்லுங்கள் சார்.
1: அவசரமான உலகத்திலிருந்து காத்திருப்பு வந்து சுமை தான் சார்.
0: சுமை எந்த மாதிரியான இடத்த நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஏதாவது
1: நல்லது கெட்டதுனால ஒரே நாள்ல வேலையை முடிச்சிட்டு
0: போயிடுறாங்க. அதாவது
1: அதே மாதிரி பஸ் கிடைக்கலன்னா உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி உடனே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க.
0: ஆனா இதுல எப்படி
1: பஸ் காண்டி வெயிட் பண்றது இல்ல?
0: அது வந்து அந்த சுகத்தை அனுபவிக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: காத்திருக்கிறதே இல்ல, அவசரமா தான் எல்லாரும் போயிருக்காங்க.
1: அவசரம், இந்த அவசரமான உலகத்துல வந்து அவசர அவசரமா எல்லா வேலையும் முடிக்கிறாங்க.
0: முடிக்கிறாங்க. காத்திருப்பே இல்ல சார், காணாம போயிருச்சு சார்.
1: ஆமா, காணாம போயிருச்சு. அதெல்லாம் காணாம போயிருச்சு. ஒரு நல்லதுன்னா ஒரு கால திருமணம்னா 4-5 நடக்கிற காலம் போய் இப்ப ஒரே நாள் முடிச்சு ஒரே நாள்ல பொண்ணை வந்து அனுப்பி விட்டுறாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அதே மாதிரி கெட்டதுனால ஒரே நாள்ல வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. காத்திருக்கிறது அந்த 16 அந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கெல்லாம் காத்திருக்கிறதா கிடையாது, ஒரே நாள்ல வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க.
0: நிச்சயமா,
1: இன்னைக்கு செத்தா நாளை பாழ்ன்ற மாதிரி.
0: நன்றிங்க, நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. அதாவது என்ன அப்படின்னா, சுகத்துல இல்லாட்டியும் சோகமான காரியங்கள்ல வந்து இருக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரியாக வந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கூட கலந்துக்க போற மற்றும் ஒரு நேயர் யாரு? வணக்கம்
2: சார். ஒரு காலை ஒரு பணிவான வணக்கம் சார். ரவிக்குமுதா மூல இருப்பீங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: வணக்கம், நலமாக இருக்கேன். நலம் விசாரித்ததற்கு நன்றி. சொல்லுங்க சார்.
2: சார், காத்து இருந்தாதான் சுகம். அதாவது நம்ம தாய் வயிற்றுல 10 சுமக்காங்க, அந்த கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தான் அது வந்து சுமான்னு நினைக்காங்க. நம்ம முகத்துல பாருங்க, சிரிப்பா இருக்கும் பிள்ளை வயிற்றுல இருக்காங்க போது, அவங்க சுமையா நினைக்கிறது இல்லை.

0: அதே மாதிரி ஒரு மரத்தை வைக்கும் உடனே நமக்கு கனி காய்க்காது. கஷ்டப்பட்டு அதை வளர்த்து வரும்போது மேல கனி காய்க்கும் போது நமக்கு சுகமா இருக்கு.
1: இன்னொன்னு
0: வேலையில எல்லாம் ஒரு வருஷம் காத்து
1: கிடந்தேன்,
0: இந்த வேலையில காத்து கிடக்கும்போது அந்த வேலை கிடைக்காம நம்மகிட்ட முயற்சி இருக்கு, திறமை இருக்கு. அதனால ஒரு வருஷம் கழிச்சு அந்த வேலை என்ன தேடி வந்தது. அதே மாதிரி ஒரு கடை திறக்கிறோம் அப்படின்னா காத்து கிடக்கணும், காத்து கிடந்தாதான் உங்க பலன் அடைய முடியும் சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி நன்றி. அதாவது என்ன அப்படின்னா, காத்திருப்பு அப்படின்றது வந்து யாருக்காக காத்திருக்கோம், எதற்காக காத்திருக்கிறோம், பலன் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மனிதர்கள் பொதுவாகவே காத்திருப்பாங்க அப்படின்றது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு இடத்துல இருக்குது நமக்கு ஏதாவது பலன் கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம காத்திருக்கிறதுல வந்து சரி காத்திருப்போம், எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வானத்தை பார்த்துட்டு இருப்போம். அப்படி வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அதில் பலன் இல்லை அப்படின்னா அப்போ தான் நமக்கு கோபங்கள் வரும், எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகி நமக்கு வந்து நிறைய ஏமாற்றங்கள் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். காத்திருக்கேன் எனக்கு அதில் பலன் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் என்ன 10 வருஷம் வரைக்கும் காத்திருப்போம். ஆனால் அது இல்லை, நமக்கு ஒன்றுமே அதில் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு காத்திருக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்மளுடைய இதுவும் இருக்கும். நிகழ்ச்சியில் எடுத்து நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். ஜிவி பிரகாஷ்குமார் அவங்களுடைய இசையில் தான் நம்ம கேட்க போகிறோம். அண்ணாமலை அவங்களுடைய வரிகளில் சித்தார்த் மகாதேவன், குரலில் ஈட்டி. திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: நேரம் 9:27 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில கலந்துக்க போற அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கங்க.
3: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க முதல் பெண் நேயர் இன்னைக்கு.

0: கோதான் சரி.
1: நேரம் 9:27 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில கலந்துக்க போற அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க முதல் பெண் நேயர் இன்னைக்கு நிகழ்ச்சியில. சொல்லுங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
2: காத்திருப்பது வந்து என்ன கேட்டா சுமைதாங்க.
1: சுமைதான். எந்த மாதிரியான விஷயத்தில், அனுபவத்தின் மூலமா நீங்க சொல்றீங்க இத?
2: அதாவது இப்போதைக்கு திருச்செந்தூர் திருப்பதிக்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம வந்து லைன்ல நிக்கிற மாதிரி இருக்கு.
1: உடல் வலி, மனவலி எல்லாமே.
2: குழந்தைகளை கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கிடைக்காதப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்.
1: காத்திருக்குனாலும் அந்த வசதிகள் இல்ல, கூட்டமான இருக்கக்கூடிய இடத்துல வசதிகள் இல்லன்னா நமக்கு டென்ஷன் ஏறுது. அந்த மாதிரி
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி.
2: என்னோட
1: நன்றி. நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
2: வணக்கம்.
1: வணக்கம். அது இன்னைக்கு உலக மக்கள் தினம். அதை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு கருத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்மளால் காத்திருப்பு பண்ணோம் அப்படின்னா அங்கே வசதிகள் இல்லாட்டி நமக்கு வந்து எரிச்சல்கள் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்றாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம்.
3: ஆனந்த பூங்காக்களும் ஆடுகளும் மறுக்கலாம் நிகழ்ச்சி மகிழ்ச்சி குத்தலை ஊர் அம்பலம் பேரு அன்பு சகோதர அவர்களுக்கு காலை வணக்கம்.
1: காலை வணக்கங்களையா, சொல்லுங்க.
3: அதாவது சார், சூட தோசை அப்படின்னா அந்த மாவு வேத வரைக்கும் காத்திருந்தா ஆகணும். அது சுவை அசுகமும் கூட.
1: சரி,
3: ஒரு ஊர் பண்ணா பஸ் கண்டி காத்திருந்தா ஆகணும். உடனே டாக்டருக்கு போனா அங்கேயும் காத்திருந்தா ஆகணும். பரிசுக்கு பரிசுனா ரிசல்ட் காத்திருந்தா ஆகணும். இப்படி காத்துக்கிட்டு இதோட சேர்ந்து வாழ்க்கையோட சேர்ந்தது
1: சேர்ந்தது.
3: அது சுகமா சுமையானு கேட்டிருக்கீங்க. சுகமாக இருந்தாலும் அதில் சுவையாகத்தான் இருக்கும். இப்போ பயிர் அறுவடை செஞ்சாலுமே காத்திருக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். இப்படி வாழ்க்கை அன்றாட நிறைவேறினால காத்திருப்பது சுவையாக சுமையாக இருந்தாலும் சுவையாகத்தான் இருக்கும்.
1: ரெண்டும் கலந்துதான் இருக்கும். பாடலும் கேட்டுக்கலாம். மேர் ரஹ்மான் இசையில என் சுவாச காற்றை திரைப்படத்துல இருந்து வாலியோட வரிகளில் நம்ம கேட்கலாம். ரஃபி இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க.

0: நேரம் 9:36 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நம்மளோட கலந்துக்கு போற நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். தமிழ் சொல்லு சுவைபல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா.
0: வணக்கம் ஐயா, அருமையான ஒரு வாழ்த்துறை சொன்னீங்க. சொல்லுங்க, காத்திருப்பு சுகமா சுமையா?
1: சுகம்தான் சார். அதாவது பொறுமை நிதானம் மனிதனுக்கு வேணும். இப்ப வந்து காலங்கள் வந்து பொறுமை நிதானம் யாருக்கும் கிடையாது.
0: இல்ல,
1: காத்து எதுலயுமே காத்திருப்பு சுகம்தான் சார். நான் இப்ப ஒரு ஓட்டுநர் சார்.
0: சரி,
1: ரன்னிங்லயும் இருப்பேன். எனக்கு காத்திருப்புல இருக்கும் போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நான் தெளிவா கேட்பேன். ஒரு பாடலை கேட்பேன், பல வானொலிகள்ல என்னென்ன நிகழ்ச்சி இருக்குதுன்னு கேட்பேன். உன் இப்ப நான் காத்திருப்புல இருந்தா உங்களோட பேசிட்டு இருக்கிறேன்.
0: நிச்சயமா
1: ரன்னிங்ல எனக்கு முடியாது. அதான் காத்திருப்பு மனிதனுக்கு

0: குடும்ப நிதானம் உள்ளவங்களுக்கு பெரிய ஒரு சுகம் தான் என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. அது பொறுமை மிக அவசியம் மக்களே அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கின் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க என்பதையும் கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். பாளையங்குட்டையிலிருந்து காமராஜ் பேசுறீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
2: காத்திருப்பது சுகமானதா சுமையானதான் கேட்டீங்க. காத்திருப்பது சுகமானதுதான்.
1: எந்த மாதிரியான விஷயத்த சொல்றீங்க சார்?
2: நம்ம ஒரு வெற்றி பெற்றாலும் சரி, எந்த இதுக்கும் ஒரு பயிற்சி இல்லாம முடியாது, உடனே வெற்றி பெற முடியாது. ஒரு விளையாட்டா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுல இறங்க முடியும்.
1: கண்டிப்பா
2: எடுத்த எடுப்புல வெற்றி கிடைக்காது.
1: அவசரப்படக்கூடாது அப்படின்றது மாதிரி.
2: நம்ம அவசரப்பட்டோம்னா நமக்கு தோல்வி நிச்சயம்.
1: நிச்சயமா.
2: அதனால வந்து நம்ம கண்டிப்பா பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னாதான் அதுக்கு ஒரு நேரம் தான் ஒதுக்கணும். அது வந்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும்.
1: வரதான் செய்யும்.
2: அப்போதான் நம்ம வெற்றி அடைய முடியுங்கிறது என்னுடைய கருத்து.
1: நன்றிங்க ஐயா, நன்றி
2: நன்றி.
1: காத்திருப்பு சுகம்தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து பொறுமையுடன் கூடிய காத்திருப்பு வந்து நிச்சயமாக வேணும் அப்படின்றதையும், பயிற்சியும் வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்கலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க அனிருத் ரவிச்சந்தர், யோயோ ஹனி சிங் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா. அந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க கவிஞர் பாலி, யோயோ ஹனி சிங் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா. எதிர்நீச்சல் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: நேரம் 9:44 நிமிடங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாரு? ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில கலந்து போற நேயர், வணக்கம்.
1: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய காலை குறித்து
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க.
1: அதாவது காத்திருப்பது, இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சுதம்னு சொல்ல மாட்டேன்.
0: எந்த மாதிரி?
1: இது ஒரு நேர விரயமா இருக்கு.
0: நேர விரயம் தான். எந்த மாதிரி
1: சில விஷயங்களுக்கு காத்திருப்போம், அது வந்து வெற்றியோ தோல்வியோ அது ஒரு பக்கம். ஆனா நம்ம அந்த காத்திருப்பது பல்வேறு மன உளைச்சல்.
0: சில பேருக்கு மன உளைச்சல்
1: காத்திருப்போம், எப்படி இருக்குமோன்னு ஒரு குழப்பத்துல இருக்கும். காதலிக்கவங்க காத்திருப்பாங்க, அது எப்படி இருக்குமோன்னு ரிசல்ட், அது ஒரு குழப்பத்துல இருக்கும். பொண்ணு பாத்துட்டு வந்திருக்காங்க, எப்படி முடிவு வருமோ, இது ஒரு குழப்பத்துல இருக்கும். அது வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா மனசுக்கு வந்து சுகமா இருக்குறது ஒரு கேள்வி. என்ன இந்த காத்திருப்பது எப்பம்னா, நம்ம வெற்றிலாம் அடைஞ்ச, வெற்றியோ தோல்வியோ அடைஞ்ச பல நாட்கள் கழிச்சு அதை நம்ம வந்து அசை ஓடும் போது அது வந்து சுகமா இருக்கும். இதுக்கெல்லாம் நான் காத்திருந்தேன், இது கிடைச்சது,
0: இதெல்லாம் கிடைக்கும்,
1: இப்படிலாம் இருந்தோம்னா அதை நினைச்சு பார்த்து சொல்லுவோம்ல.
0: ஆமா,
1: அதுலதான் அந்த சுகம் இருக்க உணஞ்சு அந்த சமயத்துல வந்து நமக்கு குழப்பங்கள் தான் சார்,
0: குழப்பங்கள் தான். அருமையா சொன்னீங்க, நன்றி நன்றி.
1: நன்றியா? நன்றி மகிழ்ச்சி,
0: நன்றி. நிதர்சனமான மன ஓட்டம் அப்படின்றது அப்படியா தான் இருக்கும் நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க இணைப்பு கொஞ்சம் இறைச்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
2: அப்படியா? அது கொஞ்சம் தூரம்
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது காத்திருப்பு என்பது பல வகையான காத்திருப்பு இருக்கட்டும்.
0: ஆமா,
2: அது ஒரு வகை வந்து எரிச்சல் இருக்கும்,
0: சில இதுல எரிச்சல் வரும்.
2: ஆமா, ஒரு வகை வந்து இன்பமா இருக்கும்.
0: ஆமா,
2: தவறா நினைச்சுக்காதீங்க. அதாவது என்னுடைய கடிப்பு என்னன்னா, நல்ல ஒரு காதலர்கள் தங்களுக்கு சந்திப்பதற்கு ஒரு இனிமையான காத்திருப்பு அது இருக்கு. தந்தி
0: சரி,
2: இன்றைய காதல் பற்றி நான் சொல்லல,
0: அன்றைய காதல்.
2: அதாவது புனிதமான காதல் வந்து அதனுடைய காத்திருப்பு இருக்க, அது ஏன் புராணங்களையும் சொல்லுது,
0: நிச்சயமாக
2: இதிகாசமும் சொல்லுது, இப்பவும் சொல்லுது, எப்பவும் சொல்லுது. அந்த காத்திருப்பே ஒரு தனிதான் தந்தி இருக்கும். அத கடந்துதான் நம்ம இந்த வயசுக்கு வந்திருக்கோம்.
0: ஓகே,
2: அது இல்லாத மனசு யாருக்கு இருக்கு?
0: நிச்சயமா,
2: மனித கூட வந்து சந்திப்பதற்கு ஒரு ஆவலாதான் காத்திருப்பு. உண்மையா பொய்யா இருக்கு?
0: நிச்சயமா, இல்ல எனக்கு அனுபவங்கள் இல்ல
2: சொல்றேன். கஞ்சலாவது பசி நன்றி தண்ணி.
0: நன்றி நன்றி நன்றி. அருமையான கருத்துகள் பதிவு பண்ணாங்க, நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்க போகிறோம். இறைவி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் முத்தமிழ் வரிகளில் நம்ம பாடல் கேட்கலாம். சந்தோஷ் நாராயணன் குரலில்

0: நேர்களே, நேரம் 9:51. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியில் கலந்துக்கு போற முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இணைப்புல இருக்கிறீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம்.
1: பாரசாலை கிருஷ்ணன், திருவனந்தபுரம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. காத்திருப்பு சுகமா?
1: காத்திருப்பு என்பது ஒரு சுகம்தான் ஐயா.
0: நிச்சயமாக ஐயா.
1: அதாவது ஓட உரிமை கொக்கு காத்து.
0: நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், நிறைவான நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
0: அம்மா, சொல்லுங்க.
2: காத்திருந்து கிடைத்த சுகம் தான் என்னை பொறுத்தளவுக்கு நினைக்கிறேன்.
0: எந்த மாதிரியான

0: விஷயங்களுக்கு நீங்க சொல்லலாம் சொல்லுவீங்க.
1: அதான் இப்ப கடிதம் எழுதி அந்த காலத்துல கடிதம் எழுதி காத்திருப்போம், கடிதம் வருமா வருமானு ஒரு வந்தவனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்,
0: பதிலுக்காக காத்திருக்க கூடிய சூழ்நிலை.
1: இப்ப வானொலியில வெயிட் பண்ணி பேசுறேன், கிடைச்சதும் மனநிறைவு ஏற்படுகிறது. அப்ப பஸ்ஸுக்காக போறோம், ட்ரெயினுக்காக போறோம், அப்படின்னாலும் இயற்கை காட்சியை ரசிக்கிறோம்.
0: ஆமா,
1: ஒரு மனிதர்கள்ட்ட பேசுறோம் பக்கத்துல, அந்த மாதிரி ஒரு மனநிறைவு அந்தந்த நேரத்துல நம்ம ஏற்படுத்திக்கிற ரசனை இதெல்லாம் முக்கியம் நான் நினைக்கிறேன்.
0: நிச்சயமா,
1: தவம் மாறி
0: நன்றி.
1: சில சில காலம் வரை காத்திருப்பாங்க சில பேர், அது பொறுமை இருந்தா எல்லாமே சுகம்தான்.
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்தோம் காத்திருப்பு சுகமா சுமையா, ஏன்னா ரெண்டு பக்கத்துலேருந்தும் நமக்கு நிறைய பதில்கள் வந்தது. சில பேர் வந்து சூழ்நிலையை பொறுத்து அப்படின்றதையும் சொன்னாங்க, சில பேர் தனிநபரை பொறுத்து சுகம் சுமை அப்படின்றது மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த இடத்திற்கு எதற்காக காத்திருக்கிறோம் அப்படின்றதையும் பொறுத்தும் எங்களுடைய மன ஓட்டம் மாறும். கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து எங்களால் காத்திருக்கிறது அப்படின்றது எரிச்சல் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அங்கே போதுமான வசதிகள் இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து எங்களுக்கு காத்திருப்பு வந்து சுமையாக தான் தெரியும். அதே மாதிரியே ஒரு வெற்றிக்காக ஒரு தேர்வு முடிஞ்சிருந்து காத்திருக்கக்கூடிய பலன் தரக்கூடிய விஷயத்துக்கு காத்திருக்கிறது அப்படின்றது சுகமான விஷயங்களாக இருக்கலாம். இது தனிநபரை பொறுத்து தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை நேரங்களும் நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கிட்டு நேர்களே 10:02 கேட்க போகிறீங்க மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நீங்கள் டயல் பண்ணி கேட்கலாம் உங்களுடைய விருப்ப பாடலை 0462-2526-1132 என்கிற எண்லையும், 0462-2526-1133 என்கிற எண்ணுக்கும். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் நான் மகான் அல்ல திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, இசையில் நா முத்துக்குமார், வரிகளில் ஹரிச்சரன், குரலில் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று அன்னாரது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269 பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைந்து 1,600,400 விற்பனையாகிறது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 இருந்து உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாட்டலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணலாங்க. 0462-25611-33 இந்த எண்ணுக்கும், 2561-1132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். ஒரு ஆரோக்கியமான மனித இதயம் ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக எத்தனை முறை வந்து துடிக்கும் அப்படின்னு தான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் அமுதாமா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மௌனகீதத்துல இருந்து மூக்கு தீப்பு மேலே அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கண்டுபிடிச்சீங்களா ஒரு சராச மனித இதயத்தோட மனித இதயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு சராசரியா எவ்வளவு நேரம் துடிக்கும் அப்படின்ட்டு?
1: எனக்கு
0: தெரியலையே மேடம். சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நானே சொல்லிடுறேன், நன்றி. 72 முறை வந்து துடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓய்வெடுக்கும் நிலையில இது 60-100 முறை வரைக்கும் துடிப்பது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சுமதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் வளம் வந்துட்டே இருக்கு. அடுத்ததா நிகழ்ச்சியில் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். உலகத்திலேயே அதிக அளவு காஃபியை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு இதுதான் கேள்வி. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், நான் மாங்கநேர்லேருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க கணேசன் சார், நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மேடம், இந்த மனிதர்களில் எத்தனை நிறங்களாங்கிற படத்தில் மழை பெறும் பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? உலகத்திலே அதிக அளவு காஃபியை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது?
1: பிரேசில்.
0: சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: கடந்த 150 வருஷங்களுக்கும் மேலா உலகத்திலேயே காஃபி உற்பத்தியில பிரேசில் தான் வந்து முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 10:15 ஆயிட்டுருக்கு. மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நுண்ணுயிர் எதிர்ப்பியை கண்டுபிடித்தவங்க யாரு? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும், அறிவிப்பாளர் ஸ்ரீவை கோமதி அம்மா அவர்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வாங்க, யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்பி தங்களிடம் மனம் விரும்புதே பாடல் கேட்க வந்திருக்கிறேன் அம்மா.
0: சொல்லுங்க உங்கள் மனம் விரும்பிய பாடல.
1: படம் வந்துமா நிழல் நிஜமாகிறது என்ற படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடிய இலக்கணம் மாறுதேங்கிற பாட்டை எல்லாத்துக்காக போடுங்கம்மா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: ஒரு ஆப்ஷன் கொடுங்கம்மா சொல்றேன்.
0: பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நுண்ணுயிர் எதிர்ப்பியை கண்டுபிடித்தவங்க யாருன்னு கேட்டிருக்கேன். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், ஃப்ராங்க்லின் பெஞ்சமின்.
1: அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்.
0: பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கணும்னு சட்டை சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றியம்மா.
0: 1928 வருஷத்தில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து இந்த பென்சிலினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது உலகத்தில் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்தாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டுபிடிப்பு பல லட்சம் உயிர்களை காப்பாற்றி மருத்துவ உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின நுண்ணுயிர் எதிர்ப்பி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:21 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி. இந்த மாதிரி உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா 256-1133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். மனித ரத்தத்தில் இருக்கக்கூடிய திரவ பகுதியோட பெயர் என்னது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அன்னை ஒரு ஆலயம் படத்துல நதியோரம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்களா? ஆப்ஷன் கொடுக்கணுமா? சரி, அதாவது மனித ரத்தத்துல இருக்கக்கூடிய திரவ பகுதியோட பெயர் என்னது? இதுதான் கேட்டிருந்தேன். அதுல நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிவப்பு ரத்தணுக்கள், பிளேட்லெட்டுகள், பிளாஸ்மா, இந்த மூணுல எது சொல்றீங்க? எங்கேயோ ஆனா படிச்சிருப்போம்ல. சூப்பர், நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.

இந்த பிளாஸ்மா இரத்தத்தோட மொத்த அளவில் 55% வந்து பிளாஸ்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெரும்பாலான பகுதி தண்ணீர் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுபோல் இந்த பிளாஸ்மா மஞ்சள் நிற திரவமாக இருக்கும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், ஹார்மோன்கள், கழிவுப் பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய முக்கிய பணி இதுக்கு வந்து இருக்குது அப்படின்னும் சொல்கிறோம். இப்போ வருது பாடல், கேளுங்க.

10:27 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேருக்கான கேள்வியை சொல்லிடலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான துறைமுக

0: நகரம் எது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மேரிலிருந்து ராஜ் பேசுகிறேன் மேடம்.
0: ராஜ் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அழகிய பொண்ணு ஆராதிக்கிற படத்துலேருந்து மேடம், குறிஞ்சி மலரில் வடிந்த ரசத்தின் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்க மேடம்.
0: ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கணுமா? மொகஞ்சாந்தாரோ லோத்தல்? அமைஞ்சிருக்குது உலகத்தோட மிக பழமையான கப்பல் துறைமுகங்கள்ல ஒன்றா இது வந்து நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம சிந்து சமவெளி மக்களோட கடல் வாணிப திறனை வெளிப்படுத்தக்கூடிய முக்கிய தொல்லியல் தளமாக கூட இந்த லோத்தல் வந்து விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கப்பல் கட்டக்கூடிய தலமாகவும் சொல்கிறோம். இப்போ வருது பாடல், கேளுங்கள்.

0: மகந்தந்தாரம்
1: இல்லையே, லோத்தல். சரிங்களா?
0: சாரி மேடம்.
1: சரி சார், சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
0: நன்றி மேடம்.
1: லோத்தல் அப்படின்றது இப்போ குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது. உலகத்தோட மிக பழமையான கப்பல் துறைமுகங்களில் ஒன்றாக இது வந்து நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி மக்களோட கடல் வாணிப திறனை வெளிப்படுத்தக்கூடிய முக்கிய தொல்லியல் தளமாக கூட இந்த லோத்தல் வந்து விளங்கிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கப்பல் கட்டக்கூடிய தளமாகவும் சொல்கிறோம். இப்போ வருது பாடல், கேளுங்கள்.

0: 10:33 ஆயிட்டு இருக்கு. மனம் பெறும்பது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 இருந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். எந்த விலங்கோட பால் இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும்? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யாரு இங்க
1: இருந்து பேசுறீங்க? ஜோதி பேசுறேங்க மேடம்.
0: ஜோதியம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மேகமாய் வந்து போகிறேன்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கண்டுபிடிச்சீங்களா எந்த விலங்கோட பால் இளஞ்சிவப்பு நிறத்துல
1: இருக்குன்ட்டு?
0: ஆப்ஷன் கொடுக்கணுமா? நீர் யானை, ஒட்டகச்சிவிங்கி, யானை. ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். சூப்பர், நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டு. நீர் யானை சரிங்களா? நன்றி நன்றி. நீர் யானையோட பால் தான் இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்குமா? அதோட தோல்ல இருந்து சுரக்கக்கூடிய சிவப்பு ஆரஞ்சு நிற இயற்கை சுரப்பிகள் பாலோட கலக்கிறதால இந்த நிறம் வந்து ஏற்படுது அப்படின்னு கூட சொல்றாங்க. இது குட்டிகளை பாதுகாக்கிறதுக்கும் கிருமிகள்ல இருந்து காக்கிறதுக்கும் வந்து உதவக்கூடிய வகையில வந்து அமைஞ்சிருக்கும்னு சொல்லப்படுது. இப்போ வருது பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444249864458. மறுபடியும் சொல்கிறேன், 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்குது, agnchn1@gmail.com, agnchn1@gmail.com. மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 10:40 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இந்தியாவோட தேசிய பாரம்பரிய விலங்கு எது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோமா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? இந்தியாவோட தேசிய பாரம்பரிய விலங்கு எதுன்னு கேட்டிருக்கேன். கரடி யானை. சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நன்றி. அதனால தான் இந்திய கோயில்கள் திருவிழாக்களில் நம்ம வந்து யானையை வந்து வச்சுருக்குறாங்க. இந்தியாவோட ஆசிய யானைகளை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த அந்தஸ்து வந்து 2010 வந்து யானைகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. இப்போ வருது பாடல், கேளுங்க.

0: 10:45 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 இருந்து மனம் விரும்புது நிகழ்ச்சி. உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். ஒலிம்பிக் போட்டி வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நடத்தப்படுது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் புள்ளி நகர் ஜெய் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து நெஞ்சில் ஆடும் பூ வந்து பாடல் வரி கவிந்து வாரி இசை இளையராஜா பாடியவர் ஜானகி மஞ்சக்கிழங்கு
0: ஒலிம்பிக் போட்டி எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க? ஒரு குறிப்பு 2 வருஷத்துக்கா 4 வருஷத்துக்கா?
1: 4 வருஷத்துக்கு.
0: யோசித்து கரெக்டா சொல்லிட்டீங்க, சரி சூப்பர், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறாங்க ஒலிம்பிக் போட்டி. பண்டைய கிரீஸில் தொடங்கி இந்த உலக அளவில் வந்து விளையாட்டு திருவிழா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கோடை காலத்தில் வந்து நடக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வருது பாடல்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூப்பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

10:53 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். அதாவது சிரிப்பூட்டக்கூடிய வாய்வு, லாஃபிங் கேஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த வேதிப்பொருள் எது, இதுதான் கேள்வி.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் மேடம்.
0: நல்லா இருக்கிறோம் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அன்னக்கிளி படத்துலேருந்து மச்சான பார்த்தீங்களா பாட்டானு மேடம்?
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா சிரிப்பூட்டக்கூடிய வாய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் எதுன்ட்டு?
1: ஒரு ஆக்ஷன் கொடுங்க.
0: ஆப்ஷன் கொடுக்கணுமா? கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு,
1: கார்பன் டை ஆக்சைடு
0: ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சரி, சூப்பர். நைட்ரஸ் ஆக்சைடு, சரிங்களா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி. இதை சுவாசிக்கும் போது லேசான மயக்கமும் மகிழ்ச்சியான உணர்வும் ஏற்படுறதுனால இதுக்கு இந்த பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க, சிரிப்பூட்டக்கூடிய வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிகழ்ச்சியில் அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நேர்களே, அடுத்ததாக 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தூத் சாகர் அருவி பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனைத் தொடர்ந்து 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7, அதாவது கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி வளம்பெறும். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, இணைஞ்சிருங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6ங்க.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளை ஒட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்னாரது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030ஆம் ஆண்டில் இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பேசும் மனிதநாடு நிகழ்ச்சி. மனிதநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல முக்கியமான அம்சங்கள் சிறப்புகள் பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். பல ஊர்கள் நகரங்கள் இயற்கை வளங்களை குறித்தையும் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு தூத்சாகர் எனப்படக்கூடிய கோவாவில் இருக்கக்கூடிய அருவி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்குமே அருவி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம சீசன்லாம் பார்த்துட்டு காலநிலை முன்ன பின்னவே இருந்தாலுமே நம்ம மழை அடிச்சுன்னா உடனே குண்டாறு குற்றாலம் அப்படின்ட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஏன்னா அந்த சீசன் எப்போ தான் இருக்கும் அப்படின்றதுனால. இப்போது இந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம அருவி பற்றி தான் பேச போகிறோம். அந்த அருவி பேர் தான் தூத்சாகர். இந்தியாவின் மிகப்பெரிய அருவிகளில் இதுவும் ஒன்று. மேலும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. சூப்பரான பாடல்களும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க போகிறீங்க ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவங்களுடைய வரிகளில். ஏ ஆர் ரஹ்மான், சுரிதா சாரதி, பொப்ஷாலினி, தன்வி ஷா குரலில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேயர்கள், இப்பொழுது கேட்க போறீங்க பாரதம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும்
1: மருத்துவமனைக்கு
2: போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை குடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: தூத் சாகர் அருவி, அதுதான் இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம். இது இந்தியாவின் மிக உயரமான மற்றும் அழகிய நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாக இது விளங்குது. இது வழக்கம் போல எல்லா அருவிகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம்தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் தான் இந்த இயற்கை அதிசயமான தூத் சாகர் அருவியும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூத் அப்படின்னா பால், சாகர் அப்படின்னா கடல். அதனால தான் இதை வந்து பார்க்கறதுக்கு பால் போன்ற கடல், பால் கடல் அப்படின்னு இந்த ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, இது தூரத்துலேருந்து இந்த அருவியை பார்க்கறதுக்கு பால் வந்து அருவியாக கொட்டுற மாதிரியே இருக்கும். ஏன்னா அதில் ரொம்ப நுரைகள் பொங்கும். ஏன்னா நிறைய பாறைகள் இண்டு இடுக்கெலாம் வந்து அது தெறிக்கிறதுனால அது வந்து பார்க்கறதுக்கு பால் வந்து நீர்வீழ்ச்சியாக கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரம்மியமான ஒரு காட்சியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து தூத் சாகர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா, இசையில் பழனி பாரதி, வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம், குரலில்

நிகழ்ச்சியில் இன்றைக்கி தூத் சாகர் அருவி பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். அதே மாதிரி இந்த அருவி எந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு உள்ள பகுதியில் இருக்குது அப்படின்னா, பகவான் மகாவீரர் காட்டுகிர் சரணாலயம் மற்றும் மொல்லம் தேசிய பூங்காவுடைய பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் மாண்டவி அப்படின்ற ஆறு வந்து இருக்குது. அது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பானாஜி வரைக்குமே அது பாயுது. அந்த மாண்டவி ஆற்றோட தொடக்கம் இந்த தூத்சாகர் அருவியிலிருந்து தான் நமக்கு ஆரம்பமாகுது. தூத்சாகர் அருவியில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அருவி விழுற இடத்துலலாம் நம்மளால் குளிக்க முடியாது. ஆனால் அது கீழே வந்து பெரிய தடாகம் மாதிரியான அமைப்பு இருக்குது. அதில் தான் முக்கியமான பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்தால் மட்டும்தான் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம குற்றாலம் எப்படி காய்ந்த காலங்களில் வறட்சியான காலங்களில் நம்ம பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக இல்லாத மாதிரி இருக்குதோ, இந்த தூத்சாகர் அருவியும் கூட மழைக்காலங்களில் இல்லாமல் வறட்சியான காலங்களில் பார்த்தோன்னா வெறும் பாறை அந்த மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் மழைக்காலங்களில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நம்ம படம் காட்சிகளில் கூட இந்த அருவியை குறிப்பாக பார்த்துருப்பீங்க. மெயினாக இந்த அருவி பக்கத்திலேயே ஒரு காட்சியும் அமைக்கப்பட்டிருக்கு. அது என்ன படம் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு பாடலுக்கு பின்னால் சொல்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். மனதை திருடிவிட்ட திரைப்படத்தில் தான் கேட்க போகிறோம். இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க வி இளங்கோ, மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க கார்த்திக் மற்றும் சாதனா சர்கம். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: தூத் சாகர் அருவி பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இது கோவாவில் இருக்குது அப்படின்னு நமக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த அருவி சுமார் 310 மீட்டர், அதாவது 1017 அடி உயரம் எடுக்கக்கூடிய ஒரு அருவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நேர்கோட்டில் விழாமல், அதாவது நம்ம அஞ்சருவி அப்படின்னு சொல்கிறவங்கள இங்கே குற்றாலம் அதே மாதிரியே, இது 4 அடுக்குகளாக கீழே நோக்கி தான் பாயுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மிக உயரமான அருவிகளின் பட்டிகளில் இந்த தூத்சாகர் அருவியும் ஒன்றாக திகழ்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில், அருபுமதி வரிகளில் ஹரிஹரன், ஹரிணி, கே எஸ் சித்ரா குரலில் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: தூத்சாகர் அருவியில் படமாக்கப்பட்ட திரைப்படம் தான் சென்னை எக்ஸ்பிரஸ். இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் மிகப்பெரிய அருவியில் ஒரு சீன் நடக்கும். அது வந்து அந்த பிரிட்ஜில் அங்கே இருக்கக்கூடிய அந்த

நடுவில் நம்ம பயணமும் பண்ணலாம். ரயில் பயணத்தில் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த பாலத்தை தாண்டி தான் நம்ம கோவாக்கெலாம் வந்து பயணப்படுவோம் ரயில் பயணங்களில். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தூத்சாகர் அருவியில் பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் 11:30 நிமிடங்களில் நீங்கள் கேட்க போகிறீங்க ஸ்டம்ப்டு சீசன் கிரிக்கெட் நிகழ்ச்சி சீசன் 6.

0: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
1: நேரம் 11:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. தொடர்வது திரை இசை. பாடல் கேட்கலாம். இப்பொழுது அப்பு திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போறோம். தேவா இசையில் வைரமுத்து, வரிகளில் சுக்பீந்தர் சிங், அனுபமா தேஷ்பாண்டே, எஸ்பிபி சரண் குரலில்.

நேயர்களே, திரையிசையில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். தேவா இசையில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் காதல் சடுகுடு திரைப்படத்தில் இருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள். நிகழ்ச்சியில் உங்கள் கணவர் உங்களுக்கு பரிசளித்த புலவையும் அதன் சுவாரஸ்யமான அனுபவமும் இதை பத்தி தான் பேசிருக்கீங்க. ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்ல இன்னைக்கு தேசிய குடும்ப நலத்திட்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதனை தொடர்ந்து 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினம் நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏ சி ரமேஷ் அவர்கள். அதனை தொடர்ந்து நலம் தரும் நாவல் பழம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையறிவி, 3:02 நேர் விருப்ப பாடல்கள், 4:02 பொதுகித்தும் நிகழ்ச்சி இடம்பெறும். 5:02 ஞாபகம் வருதே, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:25 நம்மை சுற்றி, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் கேட்டு அறியலாம். 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ரம்மி ஸ்கின் டிசீஸ் எனப்படும் கட்டித்தோல் நோய் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மால்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வாழையை தாக்கும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் உரை வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே இளஞ்செழியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:05 இளம்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை, 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் 4 மணி கடிகை காட்டும் பெண்ணியம், 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தொலைபேசி வழியாக நேர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை இன்று நமது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலி 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: செல்லப்பிள்ளா குழந்தைகள் முதல் பெரியவரை ரசிக்கும் இசையின் இனிய நண்பன் முகமரியானியர்களையும் கணக்கில்லா அனுபவங்களையும் பெற்று தந்த இசையின் அரசன் நம்ம நிலையின் இசைக்கடல் இசையின் இன்பச் சாரல் நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நிலானியர்களுக்கும் அன்பான, அழகான, அட்டகாசமான, இன்பமான, இனிமையான, மகிழ்ச்சியான, உற்சாகமான நண்பர்கள் வணக்கம்.
3: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை அது சொல்லுங்க.
4: வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?
5: My கருத்து, what is I'm saying?
1: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் வாசம் மட்டும் கிடையாதுங்க, அதே பெண்களுக்கு கம்பீரமும் உண்டு. அன்றும் இன்றும் என்றும் பெண்ணுக்கு அழகூட்டும் ஆடை சேலை தான். எத்தனை ஆடைகள் வந்தாலும் இன்றும் திருவிழாக்கள்ல, திருமணங்கள்ல, பாரம்பரிய நிகழ்வுகள்ல சேலைகளுக்கு மவுசு கொஞ்சம் அதிகம் தான் இல்லையா? சேலை என்பது வெறும் அழகின் அடையாளம் மட்டுமல்ல, வீர மங்கைகளின் சாதனை பெண்களின் கவசமும் கூட. சுதந்திர போராட்டத்தில் கையில் வாளேந்தி வீரமங்கை ஜான்சி ராணி கட்டியதும் சேலைதான். கருணையில் சிறந்த அன்னை தெரசா அவர்களுடைய எல்லையற்ற சேவையை சொல்வதும் அவருடைய வெள்ளை நிற சேலைதான். முரத்தால் புளியை விரட்டிய சங்ககால பெண் அணிந்ததும் சேலைதான். எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய இந்த கால பெண்கள் அணிவதும் சேலைதான். அன்றைய பாட்டி ஔவையார் முதல் இன்றைய நவீன அலங்கார பதுமைகள் வரை அனைவருக்கும் ஏற்ற உடையும் சேலைதாங்க. இவ்வளவு ஏங்க, அம்மாவுடைய வாசத்தை குழந்தைகளுக்கு கடத்தக்கூடிய அவள் உடுத்தக்கூடிய உடையும் சேலைதான். வாரணாசியில பனாரசா, மைசூர்ல மைசூர் பட்டா, கேரளாவில செக்குமுண்டா, பெங்காலியில பல்காரி பட்டா, ஆந்திராவில போச்சம்பள்ளியா, மகாராஷ்டிராவில பைத்தானி, கலம்காரி, தமிழகத்துல காஞ்சிப்பட்டு, சேலம் இளம்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரையுடைய பெருமையையும் பேசக்கூடிய ஆடையும் சேலைதான். இப்போ எவ்வளவு நாகரிகங்கள் வளர்ந்தாலும் கூட எழில்கூட்டும் சேலை என்றும் நம்முடைய பாரம்பரியத்துடைய அடையாளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு
6: காற்றலைகள்ல உணர்வுகளை பிரதிபலிக்கும் இசையும் திருக்கும் கீட் பாடல்களையும் சேர்த்து வழங்க
7: வந்துட்டேன்.
6: நான் தான் உங்களது தோழி ஐஷு வினோ.
1: நான் மட்டும் வரல, கூடவே
8: நான் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதியும் வந்திருக்கேன். ஒவ்வொரு புடவைக்கும் ஒரு நினைவு இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம வந்து கணவர் வந்து அன்போடு வாங்கி கொடுத்த புடவைக்கு அது ஒரு மவுசு தான்.
1: ஆமா,
8: முத முதல்ல வாங்கி கொடுக்கும் போது அடடா நம்ம காண்டி பார்த்து பார்த்து வாங்கிருக்காங்களே,
1: அதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருந்திருக்கும், மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நேரம் சரியா

0: 12 மணி 13 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை, இது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்கள் கணவர் உங்களுக்கு பரிசளித்த புடவையும் அதன் சுவாரஸ்யமான அனுபவங்களும் பத்தியும் தான் தோழிகள் இங்க கூட பகிர்ந்துக்க போறீங்க.
1: எஸ், கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0462225611333, இந்த எண்ணுக்கும் 2561132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். முதல் தோழி வந்துட்டாங்களா? வாங்க, வணக்கம்,
0: பேசிடலாம். வணக்கம்,
1: என்ன பண்ணுங்க, கால் பண்ணீங்கன்னா ரேடியோல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, நல்ல சிக்னல் கிடைக்கிற மாதிரி இடமா இருந்து நின்று பேசுனீங்கன்னா நீங்க பேசுனது எங்களுக்கு கேட்கும். வணக்கம்.
0: ஓகே, எல்லா தோழிகளுமே வந்து ட்ரை பண்றாங்க, அடுத்து வந்துட்டாங்க நினைக்க. பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் ஐசுமா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர், சரி சொல்லிருங்க பாப்போம். டாபிக் கேட்டீங்களா?
2: கண்டிப்பா
0: சொல்லுங்க.
2: கணவர் வாங்கிட்டு வந்த புடவை தானே கேட்டீங்க?
0: ஆமா, உங்க கணவர் உங்களுக்கு பரிசளித்த புடவைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை பத்தி சொல்ல போறீங்க.
2: தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஜவுளி கடையில.
0: சரி,
2: அப்ப வந்து பிரிண்ட் போட்டு பேப்பர்ல சேலையில பேர் எழுதுவாங்கல்ல.
0: சரி,
2: அப்படி எழுதி என் வீட்டுக்கார கல்யாணம் முடிவு பண்ண உடனே, கல்யாணத்துக்கு 6 மாசம் இருக்கு.
0: சரி,
2: ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர்ல 1200 ரூபா சேலை, பிரிண்ட் போட்டு
0: உள்பாவோட
2: யாருக்கும் உள்பாவோட வாங்கினது இல்ல. உனக்கு ஆமா, பொண்ணாடிக்கு வாங்காம யாருக்கு வாங்கி தர
0: போறீங்க?
2: மேட்சிங்கா சூப்பரா வாங்கி தந்தாங்க. அவருக்கும் அதே கலர்ல ஷர்ட். கல்யாணம் முடிஞ்சா போட்டோ எடுத்து சூப்பரா நாங்க போஸ்ட் வந்து அம்மா வீட்டுல அவங்க வீட்டுல மாட்டிருக்கோம்.
0: மாட்டிருக்கீங்க, இன்னைக்கு அதை பார்த்தா அந்த ஞாபகம் வந்துடும் இல்லையா?
2: புடவை அப்படியே பத்திரமா இருக்கும், சேலையும் அப்படியே பத்திரமா.
0: நன்றி.
1: அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வாங்க லைன்
0: புடிச்சு. வணக்கம், இனிப்புல இருக்கீங்க?
1: இல்லைங்க, நாங்க சமையல் பண்ணிட்டே
0: பேசிட்டு இருக்கோம். நாங்க வந்து எஃப்எம் கேட்டோம், அது இங்க வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தோழிகள் கிட்ட தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில முதல் பாடல் இதோ வந்துட்டே இருக்க, எஸ் கே ராஜ்குமார் அவர்களுடைய இசையில, பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல, உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும், அவள் வருவாளா திரைப்படத்தில இருந்து. அதனைத் தொடர்ந்து நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில உங்கள் கணவர் உங்களுக்கு பரிசளித்த புடவையும் அதன் சுவாரஸ்யமான அனுபவங்களையும் பத்தி தொடர்ந்து பேசலாம்.

0: இடம் அள்ளி கொடுக்க, சிலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க,
1: ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, கொஞ்சம் அடிக்க.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: கேட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் சரியா 12:22 ஆகிட்டு இருக்கி நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு ஸ்னேகிதி நிகழ்ச்சியில
5: உங்கள் கணவர் உங்களுக்கு அன்போடு வாங்கி கொடுத்த அந்த புடவை முதல் பரிசாக கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா முதல் சம்பளத்தில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, திருமண நாளுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பல நினைவுகள் இருக்கும். அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தோழிகள் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
6: ஹலோ.
4: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
6: வணக்கங்க. நான் வந்து பாளையங்கோட்டை குழந்தை வந்து
5: மாரியம்மாள். சரிதானா? நீங்க நிக்கிற இடத்துல நல்ல காத்து அடிக்குது போல இருக்கு.
4: மாரியம்மாள் கொஞ்சம் ஏதாவது நல்ல இடமா பார்த்து நினைப்போங்க.
6: வெளியில ஏதாவது காத்து, வீட்டுக்குள்ள தான் பேசுறேன்.
4: சரி, ஓகே, இப்ப சொல்லுங்க.
6: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா,
4: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம்.
4: சரி, உங்க கணவர் வந்து உங்களுக்கு பரிசளித்த புடவையுடைய பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பத்தியும் ஷேர் பண்ணிக்கோங்க.
6: எனக்கு கல்யாண அனுபவத்துல ஒரு 3 புடவை வாங்கி கொடுத்தாரு.
4: சரி,
6: 3 புடவை உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ கலர், அவரு ஒரு செலக்ஷன் பண்ணி எடுத்தாரு. நான் 2 செலக்ஷன் பண்ணி எடுத்தேன்.
4: நீங்க எடுத்தீங்க செலக்ஷன் பண்ணி?
6: ஆமா ஆமா ஆமா.
4: சரி,
6: நான் பண்ணதோட அவர் பண்ண எடுத்தது அவர் நல்லா இருந்தது.
4: அவங்க எடுத்து கொடுத்ததுதான் நல்லா இருந்தது.
5: நீங்க கட்டினதுக்கு அப்புறம் சொன்னாங்களா எல்லாரும் நல்லா இருக்குது அழகா இருக்குது அப்படி சொல்லிட்டு?
6: ஆமா ஆமா ஆமா.
4: இன்னும் அது பத்திரமா வச்சிருக்கீங்களா?
5: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
7: எனக்கு

0: முன்னாடி. ஆனா எங்க வீட்டுக்காரங்க வந்து அப்பவுமே எனக்கு சேலை வாங்கி தந்தாங்க. ஆமா, ரெண்டு சேலை வாங்கி தந்தாங்க. அதனால இப்ப பழைய மாடல் ஆயிட்டா அப்படி வச்சிருக்கேன். அவங்க எடுத்திருந்தாங்க, நம்ம வீட்டுக்காரங்க பத்து வாங்கிட்டு வச்சிருக்கேன்.
1: பத்திரமா வச்சிருக்கீங்க.
0: ஆமா,
1: என்ன கலர் போடாது? என்ன தோணும் அத சொல்லிருங்க
0: டக்குன்னு.
1: அவங்களுடைய கணவர் அவங்களுக்கு பரிசளித்த புடவையுடைய ஸ்பெஷல் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க.
2: நீங்க சொல்லுங்க.
1: அதாவது என்னுடைய கணவர் வந்து எனக்கு முதல் முதல்ல வாங்கி தந்த சாரி அப்படின்னா முகூர்த்தப்பட்டுதான், கல்யாணத்துக்கான சாரி தான். அது நாங்க ரெண்டு பேருமே போய் தான் செலக்ட் பண்ணோம். அது வந்து பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு, அது வந்து நான் சொல்றேன், நீங்களும் சொல்லணும். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்து நேரம் ஆயிடுச்சு இல்லையா. நிகழ்ச்சியில பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. தேவா அவர்களுடைய இசையில, வாலி அவர்களுடைய வரிகள்ல, ஜானகி அவர்கள் பாடின பாடல் மஞ்சு விரட்டு திரைப்படத்துல இருந்தா கேட்க போறோம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம், அதனைத் தொடர்ந்து பாடலையும் கேட்டு வச்சுட்டே நினைச்சிருங்க.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தக்கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பன்னிரெண்டு மணி 32 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க தொழில்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய சிநேகிதியே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் கணவர் உங்களுக்கு முதன் முதலாக பரிசீலித்த அந்த புடவையோட புடவைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தொழில்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி
3: யாரு இங்க பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: உங்களோட லைன் கிடைக்கல.
3: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: என்ன பேர்?
3: பாண்டியபுரம். சுப்புலட்சுமி. ரைமிங்கா வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க சுப்புலட்சுமி.
4: எனக்கு வந்து கல்யாண நாள்
2: கைங்க. சரி நீங்க ரேடியோ பக்கத்துல இருந்து பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது எங்க
3: அதான் நாங்க பேசுறதும் எங்களுக்கு கேட்க அப்படி பயமா இருக்கும். அதெல்லாம் எதுக்கு வம்பு?
2: சொல்லுங்க.
3: இப்ப கல்யாண
4: நாள் கைங்க கொடுத்தாங்க.
3: சரி
4: அதெல்லாம் பத்திரமா
3: வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க. ஓகே. நீங்க என்ன கலர் சாரி வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிருங்க.
4: எனக்கு வந்து காபி கலர்ல நல்ல அந்த காட்டன் சாரி மாதிரி
3: இருக்கும். காட்டன் சாரி மாதிரி இருக்குமா?
4: ஆமா காட்டன் சாரி மாதிரி இருக்கு.
3: சரி அது என்ன பத்திரப்பதி அப்படியே பொக்கிஷமா வச்சிருக்கீங்க.
4: ஆமா இப்போ ஒரு சாங் போட்டீங்களா அந்த சேலைய பாக்கறதுல அந்த யாபகம் தான் வரும்.
3: அதை எடுத்துட்டு அந்த பாட்டு பின்னாடி அப்படியே ஓடும் இல்லையா?
4: ஆமா நிஜமாவே.
3: ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மணிகாட்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி சுப்புலட்சுமி. வந்து அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சேலையும் அந்த பாட்டும் அப்படியே வருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
3: சுல்தானியம்மா சொல்லுங்க.
5: எனக்கு முத முத எடுத்து சேர கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2 வாரம் 15 நாளைக்குள்ள இருப்போம்.
3: சரி
5: அப்ப நாங்க நாறு கோயிலுக்கு தான் போகணும். ஆமா அந்த அந்த சைடு இருந்ததுனால எங்களுக்கு அங்கனத்தான் பக்கம். நாறு கோயில போய் 3 சாரி எடுத்து தந்தாங்க.
3: 3 சாரி
5: எனக்கு சாரியே தெரியாது. ஏன்னா நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு தாவணி தான் அந்த அந்த கல்யாணத்துக்குன்னு முத முத சாரியே கட்டிருக்க. அதுக்கு முன்னா சாரியே கட்டல.
3: சரி
5: அப்பந்தான் முத முத சாரி எடுக்க கூட எனக்கு எந்த சாரி தெரியும். நம்ம சாரியே கட்டல நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. அந்தாலும் ஒரு காட்டன் சேலை மாதிரி எங்க அம்மா தான் காட்டன் கணக்கு ஒடுக்குமே ஒரு காட்டன் சேலையும் 2 சாதா சேலையும் எடுத்துட்டு வந்தோம் அப்போ.
3: சரி சரி.
5: ஆனா எங்க வீட்டுக்காரரு சூப்பர் சூப்பர் சாரியா தான் எடுத்து அனுப்புவாங்க.
3: அனுப்பும்
5: போது 3 சேலை
3: சுல்தானியம்மா பத்திரமா வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும்? தோழிகள்லாம் வந்து சூப்பரா அவங்களுடைய அனுபவங்கள் பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.
2: மனசுல இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே இப்போ வெளியில வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
3: இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல டி எல் மகாராஜன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்க பாடலை கேட்டுவாங்க.

0: ஸ்நேஹிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள்

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 சிநேகிதி நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் இராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
1: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது

0: என்னோட
1: மனசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா?
2: அது மாதிரி எடுத்து கொடுத்தாங்கம்மா, நீ கிளம்பி இருமா இந்த போயிட்டு வரன்ட்டு போனாங்க. மறுநாள் காலையில வந்தாங்க. நான் எங்கயோ போற வீட்டுல மாடு தொலைஞ்சு போச்சு, நான் கூட தேடி போனேன்.
1: சரி,
2: நேரம் ஆயிட்டு ஏன்னா மாட்டை பிடிச்சு வந்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அப்புறம் 20வது வருஷம் கல்யாணம் நாளைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தாங்கம்மா.
1: நேரம் 20 வருஷம் கழிச்சுதான்
2: 20வது வருஷம் சேலை எடுத்து கொடுத்துட்டு அங்க ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்.
1: ஆனா
2: அந்த முதல் முதல்ல எடுத்திருந்த சேலையை கட்டி போட்டோ எடுத்து இன்னும் நான் பத்திரமா
0: வச்சிருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அதனாலதான்
2: கண்டிப்பா கண்டிப்பா இருந்தாலும் எனக்கு இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: சேரீயும் வச்சிருக்கேன், போட்டோவும் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிறைவான தோழி யாரும் கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஜானகி
1: சொல்லுங்க.
3: என்னோட தாய்மாமன் கிடையாது, அதுக்காண்டி சேலை எடுத்து கொடுத்தாங்க. மாமன் கிடைச்சிருக்கேன், அவங்களே வீட்டுக்காரா.
1: மாமாவும் எடுத்து கொடுத்தாங்க, அவங்களும் வீட்டுக்காரர் ஆயிட்டாங்க.
3: அப்பாவோட தங்கச்சி பையன் தான்.
1: சரி சரி, இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா?
0: சூப்பர்மா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இன்னைக்கு தோழிகள் எல்லாமே அவங்களோட கணவர் முதன் முதல்ல எடுத்து கொடுத்த சாரி, எந்த நாள்ல என்ன நடந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய
1: எல்லாரும் சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க.
0: லாஸ்ட்ல நானா? எனக்கு வந்து நிறைய சாரி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சாரி மறக்கவே முடியாது அப்படின்னா, நம்ம கடைக்கு போன உடனேயே நம்ம வந்து சாரியை தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா இவங்க பொம்மையில கட்டின சாரியை பார்த்துட்டு இந்த சாரி கட்டினா நல்லா இருக்கும்
1: சரி
0: அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி எடுத்து கொடுத்தது. அந்த சாரி எல்லாருமே கட்டும் போது நல்லா இருக்கே, அழகா இருக்கே, கலர் அழகா இருக்கே, அப்படி ஒரு சாரி. அப்புறம் நயன்தாராவை தான் நம்ம இது பண்ண முடியல, போய் பார்க்க முடியல, அதனால நயன்தாரா கட்டின சாரியாவது
1: வாங்கி கொடுப்போம்
0: அப்படி வந்து வாங்கி கொடுத்த சாரி எல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு தோழிகள் எல்லாருமே அவங்களுடைய மறக்க முடியாத அனுபவத்தை ரொம்ப அட்டகாசமா பகிர்ந்துட்டே இருந்தாங்க. ஐஷு, ஒரு கதை இருக்குன்னு?
1: அதாவது என்ன அப்படின்னா, முகூர்த்தப்பட்டு தான் முதல் முதல்ல செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி ஒரு பட்டை எடுத்து வச்சோம், இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்ல வேண்டாம், ஏன்னா பிங்க் கலர் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சாரியை விட்டுட்டோம். சரி, பிங்க் கலர் தேடி தேடி அலைஞ்சோம், பிங்க் கலர் கிடைக்கவே இல்லை. கடைசி சரி, அந்த ஒரு வழியாக முதல்ல எடுத்தோம் இல்லையா, அந்த சாரியை எடுப்போம் அப்படின்னு போனால் அவங்க வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் அந்த சாரியை எடுத்து வச்சிட்டாங்க. அந்த சாரியை எடுத்து வச்சிட்டாங்க, இன்னொரு சாரியை எடுத்து வச்சிட்டாங்க. ரெண்டும் இப்போ அவங்க கையில் இருக்கு. ஐயையோ வட போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி இது பண்ணி. அப்புறம் கடைக்காரர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நாங்கள் எடுத்ததை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவங்க கிட்ட என்ன சொன்னார்னா, அந்த சாரியை விட இந்த சாரி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த சாரியும் எங்களுக்கு இந்த சாரியும் மாற்றி விட்டாரு.
0: நிறைவான
1: பாடல் செம்பருத்தி திரைப்படத்தில் மனோ மற்றும் ஜானகி அவங்களுடைய ஸ்வீட்டான வாய்ஸ்ல.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்ல. இன்று தேசிய குடும்ப நலத்திட்டம் பத்தி, அதனைத் தொடர்ந்து 1:10 நலம்தானா நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே நினைஞ்சிருங்க.

0: இருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது கேட்கலாம்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நல உதவி திட்டம் பற்றிய தகவல் கேட்கலாம். தேசிய குடும்ப நல உதவி திட்டம் என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் தேசிய சமூக உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது. குடும்பத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் உறுப்பினர் திடீரென உயிரிழந்தால் அந்த குடும்பம் உடனடி பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க உதவும் வகையில் ஒரு முறை நிதி உதவி வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பத்திற்கு ஒரு முறை ரூபாய் 20,000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்தும் விதிமுறைகளின் அடிப்படையில் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு தகுதி உறுதி செய்யப்பட்ட பிறகு தொகை வழங்கப்படுகிறது. யாரெல்லாம் பயனடையலாம் என்றால், குடும்பத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் உறுப்பினர் உயிரிழந்திருக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியான குடும்பங்கள், உயிரிழந்தவரின் வயது திட்ட விதிகளின்படி நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும். தகுதியான குடும்பங்கள்

0: தேவையான ஆவணங்களுடன் மாவட்ட நிர்வாகம் அல்லது சமூக நலத்துறை அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையவழி விண்ணப்ப வசதி மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஒரு குடும்பத்தின் துயரமான சூழலில் உடனடி பொருளாதார ஆதரவை வழங்கும் இந்த திட்டம் பல குடும்பங்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளித்து வருகிறது. ஒரு குடும்பத்தின் ஆதாரமாக இருந்த நபரை இழப்பது என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இருப்பினும் அந்த குடும்பம் உடனடியாக எதிர்கொள்ளும் பொருளாதார சிரமத்தை ஓரளவு குறைக்க தேசிய குடும்ப நல உதவி திட்டம் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக செயல்படுகிறது. அரசின் நலத்திட்டங்களை அறிந்து தகுதியானவர்கள் பயன்பெற உதவுவோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நல உதவி திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 மணிக்கு கேட்கலாம். திருவள்ளுவர் கலைக்கூடம் வழங்கும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம் 3 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலையில்.
2: வந்து யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க.
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
4: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார். அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்தி காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு.
1: 28:05 கேட்கலாம் எனக்குள் நான் நிகழ்ச்சி. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi arrives at Spark Arena in Auckland to address the Indian community. Around 10,000 people have already gathered at the venue. Members of the Indian diaspora from across New Zealand have come together for this special event. Prime Minister Modi and his New Zealand counterpart, Christopher Luxon, have decided to elevate the bilateral relationship to a strategic partnership. Secretary E. Srudhirendra Tandon shared this in Auckland while addressing the special briefing on the Prime Minister's visit to New Zealand. He added that the Prime Minister endorsed the India-New Zealand Strategic Partnership Roadmap to 2030 as a framework to guide joint action over the next 4 years. He added that this decision aims to take bilateral relations to a new level, strengthen existing cooperation mechanisms, and explore new avenues for deepening cooperation both bilaterally and multilaterally. Defence Minister Rajnath Singh has said that India is building a strong, self-reliant and future-ready defence force by strengthening both conventional defence capabilities and advanced technologies. Mr. Rajnath Singh was addressing the commissioning ceremony of the INS Mahendragiri, the 6th Project 17A Indigenous Stealth Frigate, into the Eastern Fleet at Vishakhapatnam today.
6: Multi-function radar ke saath.
7: It has a long-range surface-to-air missile combination with a multi-function radar that can detect and destroy any threat coming from the sky from a distance. And it has an indigenous rocket launcher, torpedo launchers, an integrated anti-submarine defense system, an electronic warfare suit and a close-in weapon system too. These all things make INS Mahendragiri as invincible and strong as the Mahendragiri mountain.
6: Mahendragiri parvat ke saman hi abhed aur majboot banati hai.
5: Union Home Minister Amit Shah has appealed to the younger generation to connect with libraries, highlighting their significant role in shaping an individual's personality. Inaugurating the Jayaprakash Narayan Public Library in New Delhi today, Mr. Shah said that Lok Nayak Jayaprakash Narayan was a great freedom fighter, thinker and national leader who made remarkable contributions to the country. Highlighting the role of libraries in nation building, the Home Minister said they are a powerful medium for

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசை இனிய நண்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்ணேன். எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் சரியா 1:11 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவல்களுடன் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நலம் தானா.

0: இன்று உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம் குறித்த தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏ.சி. ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: உலக மக்கள் தொகை தினமானது ஜூலை 11ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்ன சார்?
1: திருநெல்வேலி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த வருட உலக மக்கள் தொகை தினத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காகவும், திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுப்பதற்காகவும், கர்ப்பங்களுக்கிடையே ஆரோக்கியமான கால இடைவெளியினை பேணுவோம். இதுதான் இந்த வருடத்தினுடைய கருப்பொருள்.
0: உலக மக்கள் தொகையில் நாம் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் சார்?
1: 2 வருடம்.

0: எங்களுக்கு முன்பே இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி மக்கள் தொகை கணக்கில் முதலிடத்தில் வந்துவிட்டது. தற்போதைய மக்கள் தொகை 147 கோடிக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது.
1: உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன சார்?
0: 11/7/1987 அன்று உலக மக்கள் தொகையானது 500 கோடியை தாண்டிவிட்டது. அப்பொழுது ஐநா சபை மற்றும் உலக சுகாதார நிறுவனங்கள் இந்த மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் பெருகிக் கொண்டு சென்றால் அது ஒவ்வொரு நாடும் எந்த விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காகவும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் அந்த தேதியிலிருந்து 11/7/1987 ஒவ்வொரு வருடமும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடமும் 11/7/2026 என்று உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நாடுகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க சார்?
0: மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்கும் பொழுது முதலில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இட நெருக்கடி. இட நெருக்கடியின் காரணமாக அடுத்து வரக்கூடிய பிரச்சனை அவர்களுடைய குடிநீர் தேவை, மற்ற சுகாதார வசதிகள், உணவுப் பொருள் வளங்கள், மின்சார தேவை, பள்ளிகளில் இடம் கிடைப்பது, படித்து முடித்து வேலை கிடைப்பது என்று ஒரு தொடர் சங்கிலி போல் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே சீரான மக்கள் தொகை சென்றால்தான் எந்த ஒரு நாடும் நல்ல ஒரு திட்டங்களை தீட்டி எல்லா மக்களும் நலமாக வளமாக வாழ்வதற்கு செயல்பட முடியும். அதுவும் குறிப்பாக மக்கள் அடர்த்தியில் மிக பாதிப்பு என்னவென்றால் திடீரென்று ஒரு தொற்றுநோய் பாதிப்பு ஏதாவது வந்துவிட்டால் மக்கள் அடர்த்தியாக இருக்கும் பகுதியில் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மிக சீக்கிரமாக பரவிவிடும். அந்த பரவுதலின் வேகத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம். எனவே மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்கின்ற விஷயத்தில் சுகாதார நடவடிக்கைகளில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தாழ்மையான கருத்து.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மக்கள் தொகை அவசியம் சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார்?
0: கண்டிப்பாக மக்கள் தொகை வளர்ச்சி என்பது என்றும் தேவைதான். ஆனால் அது ஒரு சீரான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நடுத்தர வயதில் இருப்பவர்கள் இன்னும் சிறிது காலத்தில் முதுமையடைந்து விடுவார்கள். இன்றைய இளம் தலைமுறையினர் உழைக்கும் வர்க்கம் என்ற இடத்திற்கு வருவார்கள். அப்பொழுது அனைவருமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் செல்லும் பொழுது எல்லோரும் முதியவர்களாகிவிட்டால் உழைக்கும் வர்க்கம் என்பதே இல்லாமல் சென்றுவிடும். எனவே உழைக்கும் வர்க்கம் இருந்தால்தான் அந்த நாடு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைய முடியும். எனவே அந்த உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய வயதுடைய மக்கள் இருக்க வேண்டும். எனவே அதிக கட்டுப்பாடு இல்லாமல் குழந்தைகள் பிறப்பு சீரான இடைவெளியில் வந்து அந்த இளம் வயதினர் இருந்தால்தான் அங்கே உழைக்கும் சக்தி இருந்து நாடு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும்.
1: மக்கள் தொகையை சீராக வைத்திருப்பதற்கு குடும்ப நலத்துறை மூலமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க சார்?
0: முதலில் இதில் திருமண வயதை பற்றி பேசியே ஆக வேண்டும். ஒரு பெண்ணிற்கு 21 வயது என்பதுதான் மருத்துவ ரீதியாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நல்ல ஒரு உடலமைப்பு சக்தி கிடைக்கும். எனவே 21 வயது தான் திருமண வயது. ஒன்று, 21 வயதிற்கு பிறகு அவர்கள் கருவுற்றுவிட்டால் முதல் குழந்தை பிறந்த பிறகு இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முன் குறைந்தபட்சம் கண்டிப்பாக 3 வருட இடைவெளி விட வேண்டும். அப்படி 3 வருட இடைவெளி விட்டால்தான் தாயினுடைய உடல்நலமும் குழந்தையின உடல்நலமும் நன்றாக இருக்கும். அடுத்த ஒரு கர்ப்பத்தை தாங்குவதற்கு தகுந்த ஒரு உடல்நிலையை அந்த பெண்ணால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே 21 வயது திருமண வயதாக இருக்க வேண்டும். 21 வயதிற்கு பிறகுதான் கர்ப்பம் தரிக்க வேண்டும். கர்ப்பம் தரித்த பிறகு குழந்தை பெற்ற பிறகு கண்டிப்பாக 3 வருட இடைவெளி விட வேண்டும். ஆரோக்கியம் மட்டுமின்றி ஒரு சீரான ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியும். இதை கண்டிப்பாக தாய்மார்கள் பின்பற்ற வேண்டும் என்று தாழ்விடம் கேட்டுக்கொள்கிறோம்.
1: தாய் மற்றும் சேய் நலத்திற்கு குடும்ப நலத்துறை மூலமாக என்னென்ன கருத்துக்களை நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க சார்?
0: முதலில் தாய் கர்ப்பம் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் முதலில் அந்த பகுதியில் உள்ள கிராம சுகாதார செவிலியர் பதிவு செய்வார்கள். பதிவு செய்து அவர்களுக்கு ஒரு அடையாள எண்ணை தருவார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களை கண்காணிப்பில் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, அவர்களுக்கு தேவையான தடுப்பூசி அனைத்தும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். குழந்தை பிறந்த பிறகு குடும்ப நல சேவை என்பது இங்கு ஆரம்பமாகிறது. குழந்தை பிறப்பிற்கு முன்பே அந்த பெண் கண்டிப்பாக இந்த குடும்ப நல சேவைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம், முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் 3 வருட இடைவெளி தேவை. ஸோ அந்த இடைவெளியை எப்படி நாம் கடைபிடிப்பது? அதற்கு குடும்ப நலத்துறையின் மூலமாக நிறைய சேவைகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். என்னவென்றால் காப்பத்தி என்ற ஒரு கருத்தடை சாதனம், அந்தாரா என்கின்ற ஒரு கருத்தடை ஊசி, சாயா என்கின்ற ஒரு கருத்தடை மாத்திரை. இந்த மூன்றுமே மாடர்ன் கான்ட்ராசெப்டிவ் என்று சொல்வார்கள், நவீன கருத்தடை சாதனங்கள். இதை ஆங்கிலத்தில் பேஸ்கட் ஆஃப் சாய்ஸஸ் என்றும் சொல்வார்கள். இது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கிராம சுகாதார செவிலியர் இருக்கின்ற துணை மையங்கள் மற்றும் அனைத்து மருத்துவ நிலையங்களிலும் இந்த கருத்தடை சாதனங்கள் இலவசமாக கிடைக்கின்றன. இந்த சேவையினை கண்டிப்பாக முதல் குழந்தை பெற்ற தாய்மார்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பிரசவித்த பிறகு இந்த மூன்றில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளாமல் செல்வது நல்லதல்ல.

0: அது மீண்டும் கர்ப்பத்திற்கு வழிவகுத்துவிடும். எனவே பிரசவித்த உடனே இந்த மருத்துவமனையிட்டு செல்வதற்கு முன்பாக, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த காப்பத்தி அந்தாராச்சாயா இந்த மூன்றில் ஏதாவது ஒரு தற்காலிக முறையை ஏற்றுக்கொண்டு செல்வது தாய் நலத்திற்கும் நல்லது, உடல் நலத்திற்கும் நல்லது, செய்ய நலத்திற்கும் நல்லது.
1: கருத்தடை செய்து கொள்ளும் தாய்மார்களுக்கு அரசு எந்தெந்த வழிகளில் உதவி செய்யுது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: குழந்தை போதும் என்று முடிவெடுத்து அவர்கள் அரசு மருத்துவமனைகளிலோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளிலோ அவர்கள் நிரந்தர குடும்ப நல அறுவை சிகிச்சை ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஊக்கத்தொகையாக அரசாங்கம் தொகை வழங்குகின்றது. அது அந்தந்த மருத்துவமனைகளில் அவர்களுடைய வங்கி சேமிப்பு கணக்கினுடைய நகலை வாங்கி கொண்டு, ஆதார் அட்டை மற்றும் இதர ஆவணங்களை வாங்கி கொண்டு அவர்களுடைய வங்கி கணக்கிற்கே நேரடியாக அந்த பணம் சேர்க்கப்பட்டுவிடும். அந்த வசதி இருக்கின்றது.
1: அதிக மக்கட்பேறு மற்றும் 40 வயதுக்கு மேல் கர்ப்பம் தரிப்பது தாயின் உடல் நலத்திற்கு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது சார்?
0: பொதுவாக 18 வயதிலிருந்து 49 வயது வரை உள்ளவர்களை தகுதி வாய்ந்த தாய்மார்கள் என்று சொல்வார்கள். அது குறிப்பாக 18 வயது நாம் சட்டப்படி மேஜர் என்றாலும் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி 21 வயதில் தான் திருமணம் என்பது செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னர் தான் கருத்தரிக்க வேண்டும். அது 18 வயது முதல் 49 வரை அவர்களுக்கு குழந்தையை பெறுகின்ற ஒரு சரியான பருவம். ஆனால் 40 வயதிற்கு மேல் அவர்களுடைய உடல்நிலை சற்று பலவீனமடைந்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கர்ப்பம் தரிப்பது உகந்ததல்ல. அந்த கர்ப்பத்திற்கு பிறகு அவர்கள் உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்தால் பிரசவத்தின் போது பலவிதமான சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே அந்த உரிய வயது, அந்த 21லிருந்து 28 அல்லது 30 குழந்தை பேர் பெற்றுக்கொண்டால் நல்லது. வயது அதிகரிக்கும் போது வரக்கூடிய கர்ப்பத்தை தவிர்ப்பது நல்லது. அந்த கர்ப்பம் தரிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தற்காலிக சேவைகள் வழங்கப்படுகின்றன.

0: அவர்கள் இந்த இளம் வயதான 18 வயதிற்குள் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமடைந்தால் எடை குறைந்த குழந்தை பிறக்கலாம், இல்லை குழந்தையை பிறக்கும் பொழுதே ஏதாவது பிறவி குறைபாடுகள் ஏற்படலாம், அந்த பிரசவ வலியை தாங்க முடியாமல் சில சமயம் மருத்துவ சிக்கல்களினால் இறப்பே கூட நடந்து விடலாம். எனவே இந்த இளம் வயது திருமணம் என்பது முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை தடுப்பதற்கு நாங்களும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம்.
1: குடும்ப நலத்துறை மூலமாக இளம் வயது திருமணங்களையும் இளம் வயது கர்ப்பத்தையும் தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க சார், அதை பற்றி விவரமாக சொல்லுங்களேன்.
0: குடும்ப நலத்துறையில் மட்டுமல்லாமல் பல துறைகள், அதாவது சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை போன்ற பல துறைகளுடன் இணைந்து இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய டீன் ஏஜ் என்று சொல்வார்கள், அந்த 19 வயது அந்த வயதில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவிகள் எங்கே இருக்கிறார்களோ, கல்லூரிகள், பள்ளிகள், இந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்து அவர்களிடம் இந்த இளம் வயது திருமணத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அனைத்தையும் அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த இளம் வயது திருமணம் செய்யக்கூடாது என்பதற்கான பல விழிப்புணர்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். அதை அந்த இளம் வயது பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், 22 வயது நிறைவடைந்தால்தான் அந்த பெண்ணிற்கு மருத்துவ சட்டப்படி குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்ய இயலும். இவர்கள் 18 வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு குழந்தை பேர் 1, 2 என்று பெற்றெடுப்பது மிக பிரச்சனையை உருவாக்குவது மட்டுமல்லாமல் குடும்ப நல அறுவை சிகிச்சையும் செய்ய இயலாது. அது மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பிரச்சனையும் மனநிலை பிரச்சனையும் அவர்கள் சந்திக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு காரணம் கொண்டும் இளம் வயதில் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி எங்கேயாவது
1: இலக்கைகள் எடுக்கிறீங்க சார், அதை பற்றி விவரமாக சொல்லுங்களேன்.
0: குடும்ப நலத்துறைகள், அதாவது சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை போன்ற பல துறைகளுடன் இணைந்து இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய டீன் ஏஜ் என்று சொல்வார்கள், அந்த 19 வயது அந்த வயதில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவிகள் எங்கே இருக்கிறார்களோ, கல்லூரிகள், பள்ளிகள், இந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்து அவர்களிடம் இந்த இளம் வயது திருமணத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அனைத்தையும் அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த இளம் வயது திருமணம் செய்யக்கூடாது என்பதற்கான பல விழிப்புணர்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். அதை அந்த இளம் வயது பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், 22 வயது நிறைவடைந்தால்தான் அந்த பெண்ணிற்கு மருத்துவ சட்டப்படி குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்ய இயலும். இவர்கள் 18 வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு குழந்தை பேர் 1, 2 என்று பெற்றெடுப்பது மிக பிரச்சனையை உருவாக்குவது மட்டுமல்லாமல் குடும்ப நல அறுவை சிகிச்சையும் செய்ய இயலாது. அது மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பிரச்சனையும் மனநிலை பிரச்சனையும் அவர்கள் சந்திக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு காரணம் கொண்டும் இளம் வயதில் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி எங்கேயாவது இளம் வயது திருமணம் நடப்பதாக அறிந்தால் இலவச தொலைபேசி எண்ணான 1098 என்கின்ற இலவச தொலைபேசி எண்ணிற்கு நாம் தகவல் தெரிவிக்கலாம். இது மாவட்ட ஆட்சித்தலைவரின் கட்டுப்பாட்டில் தலைமையில் 24 மணி நேரமே இயங்குகின்ற ஒரு அமைப்பு. இதில் நாம் சரியான தகவலை சொன்னால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி விடுவார்கள். அங்கே ஒரு பெண்ணினுடைய எதிர்காலமே பாதுகாக்கப்படும்.
1: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன அப்படின்னாக்க, மக்கள் தொகையை வந்து ஒவ்வொரு நாடும் சீராக பராமரிக்கணும். மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தாய் சேய் நலம், ஒரு குழந்தை பிறப்புக்கும் அடுத்த குழந்தை பிறப்புக்கும் எந்த அளவுக்கு கால இடைவெளி விடணும், தாய் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் காலத்திலேயே கர்ப்பம் தரிப்பது, இப்படி பல அருமையான தகவல்களை வந்து நமக்கு எடுத்து சொன்னவங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கல்வி தகவல் அலுவலர் ஏ.சி. ரமேஷ் அவர்கள். நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானதொரு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க சார்.
0: நன்றி. இன்னும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு.

கூடியதாகவும் இருக்கும் இல்லையா? அப்படி பல சத்துக்களை கொண்ட நம்ம இந்திய நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு சிறந்த பழம் அப்படின்னா நாவல் பழம். இதை வந்து சொல்லலாம். இந்த நாவல் பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையிலான நிகழ்ச்சியில் பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. நம்ம விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்களின் இந்த பாடின பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

அது அப்புறம் வந்து தசை நார்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற விட்டமின் சியும் இதில் அதிகமாக இருக்குது. நாவல் பழத்தில் அதிக அளவுக்கு கால்சியம் மெக்னீஷியம் சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை வந்து உறிஞ்சுவதற்கு மெக்னீஷியம் அப்படிங்கிறது மிகவும் உதவியாக இருக்கும். எலும்புகளுடைய வலிமைக்கும் வந்து தினமும் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாவல் பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் நான் சொன்ன மாதிரி வந்து கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து, விட்டமின் சி, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், அப்புறம் வந்து உப்பு சத்து, இது எல்லாமே வந்து கரெக்டான அளவு இருக்கிறதுனால நம்முடைய எலும்புகள் மற்றும் பற்களுக்கும் கூட வலுவ சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்க கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒரு மணி 29 நிமிடமாகிட்டிருக்க நலம் தான நிகழ்ச்சியில் இன்னைக்கு நலம் தரும் நாவல் பழம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பழங்காலத்தில் நம்ம பாரத தேசத்தை ஜம்பு தீவு, அதாவது நாவல் தீவு அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களாங்க. ஏன்னா நாவல் மரங்கள் வந்து அதிகமாக இருந்ததுனால நம்ம பாரத நாடு அப்படி அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாவல் பழத்தில் 3 வகைகள் இருக்குது. ராஜச்சம்பு, அதாவது பெரிய நாவல் பழம், அப்புறம் வந்து காகஜம்பு, மிகவும் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாவல் பழம். அது மட்டும் இல்லாமல் நதி ஜம்பு, அதாவது 6 ஓரங்களில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வகையான நாவல் பழங்கள் இருக்குது. இந்த 3 வகையான பழத்திற்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும் இருக்குங்க. எலும்புகளோட வலிமையினை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது நாவல் பழமும் கூட நம்ம சொல்லலாம். மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா,

நலம் தரும் நாவல் பழம் பத்தி தான் இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 1:34 நிமிடம் ஆகிட்டு இருக்குங்க. பொதுவாக ஏதாவது ஒரு வேலையில் வந்து கடினமாக ஈடுபடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், அதனால் சீக்கிரமாக சோர்வடைஞ்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நதி ஜம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வகையாக இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சைஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாகி அதிக ஆற்றலோட பணியாற்ற முடியும். அதே மாதிரி தோல் வியாதி, தோல் அதிகமாக எரிச்சல்லாம் இருக்கிறவங்க கருப்பு நாவல் அப்படிங்கிற காக ஜம்புவை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி பெரிய நாவல் பழத்தை வயிற்றுப்போக்கு, சர்க்கரை நோய் உள்ளவங்க, தோல் எரிச்சலுக்கும் இது மருந்தாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் சி, விட்டமின் பி, அது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் நார்ச்சத்துகள்

அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி அப்படிங்கிறது நம்ம சரும ஆரோக்கியத்திற்கும் முடியோடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாவல் பழத்தை நம்ம தொடர்ந்து நம்ம உணவில் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுறதுனால புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவுது. வயிற்றில் ஏதாவது கோளாறுகள் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கும் நாவல் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி நாவல் மரத்துடைய இலை, பட்டை, வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சவை தாங்க. நாவல் மரத்துடைய பட்டையும் அதோடைய வேரும் வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக பயன்படுது. இதோடைய இலை அப்படிங்கிறது குமட்டல், எச்சில் வந்து அதிகமாக உறும் இல்லைங்களா அவங்க, அப்புறம் வயிற்றில் வந்து புண் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தலாம். ஈறுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க நாவல் பழத்தையே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாவல் பழத்துடைய இலையை பொடி செஞ்சு அதை வச்சு பல் துலக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஈறுகள், பற்கள் எப்பவுமே ஆரோக்கியமாகவும் பளிச்சுன்னு இருக்குவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் அன்பே வா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்க பாடலை கேட்டுவாங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
5: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार. 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5 लाख रुपए के मुफ्त उपचार का अधिकार. आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं. अधिक जानकारी के लिए 14555 पर कॉल करें.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரியா 1:41 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நீர்கள் நலம் தான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நலம் தரும் நாமல் பழம் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? நாமல் பழம் மூளையுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவுதுங்க. ரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறது. அதில் வந்து இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு அப்படின்னு முச்சுவை இருக்கிறதுனால நாமல் பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா அவங்களும் வந்து தினமும் ஒரு 3-5 பழங்கள் வீதம் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கணிசமாக குறைக்கிறதுக்கு உதவுமா. அதே மாதிரி சர்க்கரை நோய் வராமல் காக்கிறதுக்கும் கூட உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாவல் பழத்தை வந்து வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே பாலும் வந்து குடிக்கக்கூடாது. முக்கியமாக வந்து அதிகமாக வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் வந்து ஒரு 10-20 பழம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாவல் பழத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய நினைவுகளும் கூட இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியதே இல்லைங்க. பொதுவாக அந்த மார்க்கெட் போனால் இல்லை சாலையோர கடைகளில் தான் இந்த மாதிரியான பழங்கள் எல்லாம் நம்ம அதிகமாக பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்க இல்லை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா தவறாமல் இந்த மாதிரியான நாவல் பழங்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அழகான ஒரு பாடல் நிறைவு பாடலாக இதை வந்துட்டே இருக்கேன். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய சீல கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இருந்தது.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சதாண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்து நாட்டிற்கு தாம் மேற்கொண்டுள்ள பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லாக்சனுடன் ஆக்லாந்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில், இந்தியா நியூசிலாந்து இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான சுதந்திரமான வளர்ச்சிக்கு இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இறையாண்மையும் எல்லைப்பகுதி உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை திகழ்வதாகவும், இந்த ஆண்டு எழுச்சிமிகு விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் மரபு சார்ந்த ராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் ராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். இந்திய கடற்படையில் 6 அதிநவீன போர்க்கப்பல்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டது விரிவடைந்து வரும் நம் தேசத்தின் கப்பல் கட்டமைப்பு திறனுக்கும் பாதுகாப்பு தொழிற்சூழலுக்கும் சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், இயற்கை பேரிடர் காலங்களில் இந்திய கடற்படையின் மனிதநேய செயல்பாடுகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அளப்பரிய சேவைகளையும் சுட்டிக்காட்டினார். அண்மை மேற்காசிய நெருக்கடியின் போது வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தில் இந்திய கடற்படையின் சிறப்பான பங்கையும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதுடன் கலாச்சாரத்தையும் அறிவுசார் திறனையும் நவீன கல்வியையும் மக்களிடையே கொண்டு செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் பொது நூலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இளையோர் நூலகங்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் மிக இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவுத்திறனின் ஆதாரமாக நூலகங்கள் விளங்குவதாக கூறிய அவர், நூலகங்களை பள்ளிகளோடு இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வலுவான நிலையான போக்குவரத்து ஒருங்கிணைப்பை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதுமையான நிலைப்பாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகள் பகிர்ந்து கொள்வதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நீடித்த நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகங்களின் போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டு

0: அரசால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 316வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், சுதந்திரத்தை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் காட்டாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1710 பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான நம்பிக்கைக்குரிய உலகில் அவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க்தோடி தொடங்கி வைத்ததோடு மக்கள் தொகை தின உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தலைவர் வந்தனா கார்க் கொடியசத்து துவக்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை போன்ற முக்கிய வீதியின் வழியாக சென்றது. இப்பேரணியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அளவான குடும்பம் வளவான வாழ்வு போன்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
1: வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணாக்கர் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு மற்றும் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சியினரும் ஒருசேர விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருப்பது போல் தமிழக அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார்.

0: தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, கட்டணமில்லா கல்வி, கைத்தறி நெசவு தொழில் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
1: என்னோட பேர் வந்து எஸ்மித்ரா. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பார்லமெண்ட் அப்படின்னா அதுல என்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றது படிச்சப்ப எனக்கு பெருசா அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இங்க வந்ததால பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த பில் பிரசென்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, சோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் எங்களால இங்க வந்து பேச முடியுது.
2: என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் வந்து இன்னைக்கு யங் இந்தியன் பார்லமெண்ட்க்கு வந்திருக்கேன். இது ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு நார்வே இங்கிலாந்தையும், காலை 6:30 மணிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல் மிகு கருவிகளாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.
2: படை அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஸ்கின்ல ஒரு இடத்துல ஒரு சின்ன தடிப்பு ஏற்பட்டு அதோட வரம்பு அதிகமாகி அது வந்து வழக்கமான ஸ்கின்னை விட மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு படைன்னு சொல்கிறோம். இது வந்து கலோக்கியலாக நம்ம வந்து வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேம் அது. இப்போ இந்த படைங்கிறது வந்து எல்லா தொழில்நோய்களும் வரும். குறிப்பாக வந்து காணாக்கடின்னு சொல்லுவாங்க, அட்ரிகேரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் என்னாகும் அப்படின்னா உடம்பு முழுக்க அரிப்பு இருக்கும். அப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி படைகள் வந்து சின்ன சின்ன படைகள் உடம்பு முழுக்க வந்து ஏற்படும். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே இல்லாட்டி ஒரு நாள்லேயே வந்து அது வந்து அதுவே மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஏற்படுற படைகள் உண்டு. அதே நேரம் வந்து ஒரு படைகள் வந்து ஏற்பட்டு அது நிரந்தரமாக இருந்து அதில் வெடிப்பு ஏற்பட்டு நீர் வர்றது இந்த மாதிரி வந்து பெரிய பிரச்சனைகளும் ஏற்படுறது உண்டு. காணாக்கடியை பொறுத்தளவுக்கு அது என்ன காரணத்தினால வருதுங்கிறது நம்மளால் யூகிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தினால வரலாம். ஒரு அலர்ஜினால் ஏற்படுறது சிம்பிளாக சொல்லப்போனால், அதனால தான் அதுக்கு பேர் வந்து காணாக்கடின்னு வச்சுருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கே தெரியாது காணாத கடி அதுதான். ஏதாவது ஒரு கடியினால் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்ட உணவில் ஏதாவது ஒத்துக்காமல் போயிருந்தது அப்படின்னா அதனால் ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பாக இந்த வந்து அலர்ஜி, அவ்வளோதான். அலர்ஜினால் ஏற்படக்கூடிய ஒரு சிம்டம் அது. வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோம்மேடாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அருகம்புல் மிளகு இது ரெண்டும் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ அருகம்புல் அப்படிங்கிறது வந்து தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஒரு கைப்பிடி அருகம்புல், அப்புறம் வந்து ஒரு 10 மிளகு மட்டும் போட்டு, மிளகை லேசாக சிதைச்சு போட்டு அது கஷாயமாக வச்சு குடிக்கிறதன் மூலமாக இந்த காணாக்கடி வந்து முதல் கட்டமாக ஓரளவுக்கு வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதில் பெரிய அளவுக்கு மாற்றம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள சித்த மருத்துவரை சந்தித்து அதுக்கான மருத்துவம் வந்து எடுத்துக்கணும். இதில் குறிப்பாக நம்ம அருகம்புலை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அருகம்புல் அப்படிங்கிறது நம்ம வந்து விநாயகருக்கு படைக்கக்கூடிய ஒரு பொருளாக வச்சுருக்கிறோம்.

0: இப்போ ஏன் வந்து அருகம்புல் விநாயகருக்கு படைக்கிறோம் அப்படின்னா, விநாயகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளத்தங்கரையில் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பார். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட தினசரி வாழ்க்கையில் என்னென்ன உபயோகப்படுத்துகிறாங்களோ அதுதான் கடவுளுக்கு படைப்பாங்க. அப்போ அவங்களோட எண்ணம் என்ன அப்படி, முன்னோர்களோட இது என்ன அப்படின்னா, ஒரு குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு பக்கத்தில் உள்ள பூச்சிகளால் தொல்லை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு இது வந்து உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அருகம்புல படைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையும் உண்டு. அருகம்புல வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 நாள் சாப்பிடலாம். அதில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து அதுக்கான பிளட் டெஸ்ட் இருக்குது, ஐஜிஇ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது, அதுக்கு மேற்கொண்டு மருத்துவங்களும் இருக்குது. நான் சொன்னது வந்து ஒரு சிம்பிளான மருத்துவ முறை தான். இதை விட வந்து வேறு மருத்துவ முறைகள் இருக்குது, வெள்ளை அருகு எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி மருத்துவ முறைகள் இருக்குது, பெரிய பெருமருந்துகள்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். ஏன்னா தொடர்ச்சியாக எந்த ஒரு இதுவும் கட்டுப்படாமல் இருந்தது அப்படின்னா, ஏன்னா சிலருக்கு வந்து 6 மாதம் 1 வருஷம் கூட அந்த மாதிரி தடிப்புகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு பெருமருந்துகள் கொடுத்து தான் வந்து அதை வந்து சரி பண்ண முடியும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிகர மகாதேவன் அவர்கள். நேர்தே இன்னும் சில நிகழ்ச்சிகள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 2:15 திரையறிவு நிகழ்ச்சியும், 3:02 குக்கு நீர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியும், மாலை 4:02 பொதுகித்துமை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே நிஞ்சிருங்க.
2: Akashwani and I'm Shagun Chopra with the midday news. The headlines. India and New Zealand elevate ties to strategic partnership, set to double bilateral trade to 35,000 crore rupees by 2030. Prime Minister Narendra Modi says Indian community across New Zealand is a vital part of the shared journey among two nations, addresses Indian diaspora in Auckland. Defence Minister Rajnath Singh commissions indigenous stealth frigate INS Mahendragiri, says India building a strong, self-reliant and future-ready defence force. BRICS Ministerial Declaration 2026 adopted to strengthen technological and innovation-driven cooperation in transport sector. Typhoon Bavi forces flight cancellations and school closures in Japan and Taiwan. India to face England in fifth and final T20 international in Southampton, England this evening. And in FIFA World Cup, Norway to take on England and Argentina to face Switzerland in quarterfinals tonight. And now the news in detail. India and New Zealand today elevated their ties to a strategic partnership and set a 5-year target to double their annual bilateral trade in goods and services to 35,000 crore rupees by 2030, following talks between Prime Minister Narendra Modi and his New Zealand counterpart Christopher Luxon in Auckland. Earlier, speaking during delegation-level talks, Prime Minister Modi said that his visit to New Zealand marks a historic milestone in bilateral relations and will give fresh momentum to ties between the two countries. Prime Minister Modi said India and New Zealand can play an important role in strengthening peace, stability and security in the Indo-Pacific region.
3: लोकतांत्रिक मूल्यों में दृढ़ विश्वास हमें नेचुरल पार्टनर बनाता है, मेड फॉर ईच अदर जैसा है ये, और दूसरी प्रकार से दो मैरिटाइम देश के रूप में हमारा करीबी सहयोग इंडो पैसिफिक को एक नई ताकत देता है और शांति के हमारे जो लक्ष्य हैं उसको अचीव करने में हमारे संबंध एक नई ऊर्जा भर सकते हैं.
2: Mr. Modi thanked the people and leadership of New Zealand for their warmth and support, saying the visit of an Indian Prime Minister after 4 decades reflects the growing strength of the partnership. Hailing the Free Trade Agreement or FTA between the two countries, Mr. Modi appreciated New Zealand's efforts in concluding the FTA process in a short period and thanked Prime Minister Luxon and his government for their leadership. He said the two countries have now taken a significant step by establishing a strategic partnership which will guide future cooperation.
3: हमने भारत न्यूजीलैंड संबंधों को स्ट्रेटेजिक पार्टनरशिप के स्तर पर ले जाने का ऐतिहासिक निर्णय लिया है. इसके अंतर्गत हम हर क्षेत्र में स्पष्ट लक्ष्यों और ठोस परिणामों के साथ आगे बढ़ेंगे. इस वर्ष हमने

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 ஆயிட்டு இருக்குது. எல்லோருக்கும் ஒரு மதிய வணக்கங்கள் சொல்றேன்னா உங்க ஆச்சே விஜய். ஏற்கனவே வெயில் நம்மளை போட்டு பொழந்துட்டு இருக்குது, அதனால ரொம்பவே அதிகமாக தண்ணி குடிங்க. வெயிலில் போகிறப்போ கொஞ்சம் முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும் வெயிலில் போங்க, ஏன்னா வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் இப்போ கேட்க போகிறீங்க திரை அருவி நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம். எப்படி அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், ஒரு 3 க்ளூ கொடுப்பேன். அதில் நீங்கள் தொடர்பான திரைப்படம் என்ன, திரைப்படத்தோட பெயர் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிறதுக்கு 04-6-2-2-5-6-1-1-3-2 என்கிற எண்ணிலையும், 04-6-2-2-5-6-1-1-3-3 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் டயல் பண்ணி திரையர்பி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். உங்க இணைப்பு கொஞ்சம் இறைச்சலா விட்டு விட்டு வேற கேக்குது. காத்தடிக்குதா? கொஞ்சம் எரிச்சல் இல்லாத இடத்துல இருந்து பேசலாமா? நன்றி நன்றி ஐயா, நன்றி. உங்க பெயர் மற்றும் ஊர் எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா இன்னும் விட்டு விட்டு தான் கேக்குது. தாஜ்மஹால் மும்தாஜ் ரிச்சா பலூட், அதான் அந்த கதாநாயகியோட பெயர்.
2: தாஜ்மஹால்
1: மும்தாஜ் ரிச்சா பலூட் இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க.
2: அது என்னவா இருக்கும்?

0: என்னடா டி சொல்லுங்க சார்.
1: தாஜ்மஹால் வந்து முதல், சரியா?
0: தாஜ்மஹால்,
1: மும்தாஜ்.
0: மும்தாஜ்.
1: ரெண்டாவது ரிச்சா பல்லூர் தான் அந்த கதையில் வந்து கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. மும்தாஜ் வந்து அந்த படத்தில் இல்லை, ஆனால் மும்தாஜ் அப்படின்றது அந்த க்ளூவில் ஒன்று. இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி இணைச்சு எந்த படம் அப்படின்றத, இந்த மூணுக்கும் தொடர்பான படம் என்னது, என்னவா இருக்கும்,
0: என்னவா
1: இருக்கும்? சரி, அடுத்து வர நேரம் கண்டுபிடிக்கிறாங்களா, கேட்கலாமா? நன்றி ஐயா, நிதல் நிகழ்ச்சியின் முதல் நேரா வந்தீங்க, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வணக்கம்.
2: அன்பு சகோதரருக்கு மதிய வணக்கம். ஆட்சி சுப்பிரமணியன்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: அந்த படம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க அடி பாத்துருக்கலாம். ஏன்னா இந்த இந்த ரெண்டு க்ளூ வச்சு கண்டுபிடிக்க முடியாத பாருங்க. தாஜ்மஹால், மும்தாஜ், ரிச்சா பல்லூட். தாஜ்மஹால் மும்தாஜும் இணைக்கிற ஒரு இது என்னது?
2: விஜய் படம்.
1: ஆ, கரெக்ட். வந்துட்டீங்க.
2: அது ரிச்சா பல்லூர் அவங்களும் தெரியும். ரிச்சா பல்லூர் நடிச்ச படம். அதான் மனசுல இருக்கு, வரமாட்டேன் சார்.
1: மும்தாஜ், தாஜ்மஹால் யார் கட்டினாங்க?
2: தாஜ்மஹால் வந்து ஜாஜகான்.
1: அவதான், அதான் அதான் படத்தோட பேர். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. எப்படியோ சுப்பிரமணியன் சார் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, முருகனும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட முருகன் சாயிலிருந்து, முருகன் விட்டது சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து திரையரவை நிகழ்ச்சி இன்னைக்கு இருக்க போகுது. நான் உங்ககிட்ட ஒரு மூணு சொல் சொல்லுவேன். அது வந்து ஏதோ ஒரு பணத்தை, ஒரு படத்தை தொடர்புடைய ஒரு சொல்லாக இருக்கும், சரியா? நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல்கள் இதை வந்துட்டே இருக்குது. எஜமான் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் நம்ம கேட்க போகிறோம். எஸ்பிபி மற்றும் கேஎஸ் சித்ரா இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. வாலி இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: திரையரவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம மூணு சொல் கொடுப்போம். அந்த மூணு சொல்லுக்கு தொடர்பான படங்கள் என்ன அப்படின்றத நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் திரையரவை நிகழ்ச்சியில கலந்துக்க எண்களை அழைக்கலாம். 04-62-256-1132 என்கிற எண்ணிலையும், 04-62-256-1133 என்கிற எண்ணுக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரிட்டம் திருமணத்து கிராமத்தில்
2: சோமு. ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். ஐயா
2: உங்களுக்கான அந்த சொல் கொடுத்துடலாமா?
3: கொடுங்க ஐயா.
2: மூணு சொல் சொல்லுவேன், அதுல என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. உங்களுக்காக இருக்க வேண்டியது வந்து சரத் பாபு அந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. துரோகம் இந்த படத்துல வந்து பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். துரோகம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு, சரியா, அந்த ஒரு செயல். அப்புறம் குதிரை வண்டி. எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: குதிரை வண்டி, சரத் பாபு நடிச்ச.
2: அந்த துரோகத்தை எந்த சீன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துது?
3: நன்றி. முத்துன்னு சட்டார்னு அடிச்சிட்டாங்க.
2: அடுத்ததாகவும் சொல்ல எங்ககிட்ட ரெடியாக இருக்கு, க்ளோஸ் ரெடியாகவே இருக்குது. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பூவெல்லாம் கேட்டுப்பார். திரைப்படத்துல இருந்த யுவன் சங்கர் ராஜா, இசையில் பழனி பாரதி, வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சார்க்கம், குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேயர்வி நிகழ்ச்சியில அடுத்த நம்ம கூட ஜாயின் பண்ண போற நேயர் யாரு கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க முதல் பெண் நேயர் இன்னைக்கு நிகழ்ச்சியில. சொல்லுங்க உங்க பேர் மற்றும்.
1: குரும்பூர்ல இருந்து லூசியா பேசுறேன் சார்.
0: குரும்பூர்ல இருந்து லூசியா.
1: லூசியா லூசியா.
0: ஓகே, கேட்டுடலாமா உங்களுக்கு? லோ
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கேட்கலாமா
1: ஐயா? கொஞ்சம் ஈஸியா கேளுங்க. நான் புது நேயர், இப்பதான் சமீபத்துல தான் வந்துட்டு இருக்கேன்.
0: சரி, போலீஸ் படம் சரியா? இது போலீஸ் கதையை பின்னணியாக கொண்ட ஒரு படம். தந்தை மகனுக்கான உறவை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. மூணாவது வந்து த்ரிஷா நடிச்சிருப்பாங்க.
1: சாமி
0: கரெக்ட் தானா? கரெக்ட் தான். என்ன ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? கரெக்ட் தான்
1: சார். பதட்டம் அவ்வளவுதான்.
0: ஓகே, நன்றி நன்றி
1: நிகழ்ச்சி.
0: ரேடியோ பக்கத்துல இருந்து பேசுறீங்க
1: அப்படிதானே?
0: தள்ளி இருந்து
1: பேசணும்.
0: குறைச்சிட்டீங்க. சரி, உங்களுக்கான முதல் சொல் என்ன தெரியுமா? பிப்ரவரி 14 தாண்டியா. என்ன படம்? பிப்ரவரி 14 தாண்டியா. என்ன படம்? என்ன படம்? என்ன படம்? ஆ, மூணு க்ளூ தான். பிப்ரவரி 14 10 இல்ல
1: 14.
0: ஏப்பம்லாம் பலமா இருக்கு.
1: ஏப்பம்
0: லைன்ல வந்துகிட்டு ஏப்பத்தை விட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூக்க வரலன்னு கால் பண்ணிடுறது. சரி, டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க.
1: யார் நடிப்பா சார்?
0: மூணு க்ளூ தான். பிப்ரவரி மாசம் 14 தேதி தாண்டியா ஆட்டம். என்ன படம்? டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. அதே டைம்ல நம்ம ஒரு பாட்டு சூப்பரா பிளே பண்ணிடலாம். மௌனம் பேசியதே திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க மாணிக்க விநாயகம் மற்றும் மால்குடி சுபா. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறாங்க வாலி.

0: இந்த பாட்டு கேட்டிருந்தா கண்டிப்பாக இப்போ திரையருவியில் கரெக்டான ஆன்சர் சொல்லிடலாம். வரக்கூடிய நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ரெட்டியார்பட்டியிலிருந்து.
0: சரி,
1: சுந்தரி.
0: சுந்தரி, சுந்தரி எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? எட்டு. அப்ப அந்த படத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. காதலர் தினம். பின்னாடியில இருந்து உனக்கு சொல்லி கொடுப்பது யாரு?
1: அம்மா.
0: அம்மா. சூப்பர், அது கரெக்டான ஆன்சர் தான். ஓகே
1: ஓகே
0: ஓகே, நல்லா படிக்கணும்.
1: ஆ ஓகே
0: ஓகே, நல்லா படிக்கணும்னாலும் ஓகே. ஆ சரினாலும் ஓகே. நிகழ்ச்சியில கலந்துக்கூடிய நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், ஏன் அவ்வளோ சைலண்டா கடந்து வணக்கம் வருது? யார், எங்க இருந்து பேசுறீங்க? உடையாம்புலியிலிருந்து. மாரியம்மாள். உங்களுக்கான அந்த சொல் கொடுத்துடலாமா? நீங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு தானே இருக்கீங்க?
2: இல்ல, இப்பதான்.
0: இப்பதான் ஆன் பண்ணிருக்கீங்களா? இது என்ன நிகழ்ச்சி? அது வரைக்கும் சந்தோஷம். நான் இப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு மூணு சொல் சொல்லுவேன். அந்த மூணு சொல் தொடர்பாக ஒரு படம் அதில் இருக்கும், சரியா? அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆ ஓகே. இதில் வந்து இயக்குனர் பேர் வந்து, இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் பேர் வந்து செல்வ ராகவன். சோனியா அகர்வால் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்திலோட கதாபாத்திரம் வந்து கதாநாயகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடைசியில் மெக்கானிக் ஆகிடுவார். என்ன படம்? செல்வராகவன் வந்து அவங்களுடைய இயக்கத்தில் சோனியா அகர்வால் நடிச்சிருப்பாங்க. மூணு க்ளூ தான், அதுக்கு மேல் கிடையாது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தா ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே, நான் அந்த பாட்டு முடிஞ்சப்பறம் சொல்கிறேன், சரியா?
2: ஓகே சார்,
0: நன்றி.

நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில் எடுத்தால் சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். வாலி வரிகளில் இளையராஜா அவங்களுடைய இசையில் நம்ம கேட்க போகிறோம். கோபுர வாசலிலே இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க தீபன் சக்கரவர்த்தி, மனோ, மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் என் சுரேந்தர்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: திரையருவி நிகழ்ச்சிகள் அடுத்ததா நம்ம கூட கலந்துக்க போற நேர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
3: ஹலோ, தாளையத்திலிருந்து லட்சுமணன் பேசுறேன்.
2: தாளையத்திலிருந்து லட்சுமணன், வணக்கம் ஐயா.
3: ஆமா, வணக்கம்.
2: நீங்க அந்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: காதல் படமா?
2: காதல் படம் தான். காதல் படமான்னு கேக்குறீங்களா?
3: அது அந்த படம் தானே.
2: இல்ல, காதல் படத்தோட இயக்குனர் வந்து வேற.
3: அவ திருமலையா?
2: திருமலையில இல்ல இல்ல, இது செல்வராகவன் அவங்க இயக்குன படம். நன்றி நன்றி ஐயா, இணைப்பில் இணைந்தமைக்கு. அது கொஞ்சம் கடினமான கண்டுபிடிக்க வந்து இந்த படத்தை மறந்துருக்கலாம் நம்மளுடைய நினைவுகள்ல இருந்து. ஆனால் படத்துல எல்லா பாடல்களுமே சூப்பராக இருந்திருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன் வரும், தந்தை மகனுக்கான ஒரு சீன், அதுவுமே வந்து எல்லாரும் இப்போ பார்த்துருக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
4: வணக்கம்.
2: வணக்கம். இது யாரு மறுபடியும் லைன்ல வந்து ஆன்சர் சொல்றது? சிவந்திப்பட்டில இருந்து மகாலட்சுமி
4: தானே?
2: கடையநல்லூர் மகாலட்சுமியா? ரெண்டாவது வாட்டி வரீங்க? இல்லையா, இப்பதானே பேசுறீங்க? இல்லையா,
4: அது சிவந்திப்பட்டி, இது கடையநல்லூர். நானே
2: இல்லையா, ரெண்டும் ஒரே குரல் மாதிரி இருந்துச்சே.
4: எங்க ஊரு கடையநல்லூர்.
2: அப்படியா, சரி, ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்ட் தான். நன்றி. எனக்கு என்னமோ அந்த ரெண்டு குரலும் ஒரே குரலா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பாடல் ஒண்ணு கேட்டுக்கலாம். தாலாட்டு பாடவா திரைப்படத்துல இருந்து இளையராஜா அவனுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் அருண்மொழி மற்றும் எஸ் சானகி இந்த பாடல பாடியிருக்கிறாங்க.

0: ஒரு இனிமையான பாடலோடு திரையரப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் இப்போவே நீங்கள் எல்லோரும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. 9443364074 என்ற எண்ணில் நீங்கள் இப்போது குறுஞ்செய்தி அனுப்புனீங்க அப்படின்னா வரவிருக்கும் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் பிளே ஆகும். உங்களுடைய விருப்ப பாடல், விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் குறும் செய்தியாகவும் அனுப்பலாம், இல்லை தெளிவான குரல் பதிவாகவும் அனுப்பலாம். 9443364079 என்ற எண்ணுக்கு. ஓகே, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, வெயிலில் ரொம்ப நேரம் அலையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2:56 பாடல் வந்துட்டே இருக்குது. நிறைவான பாடல் 1000 நிலவே வா திரைப்படத்திலிருந்து, புலமை பித்தன் வரிகளில் SB பாலசுப்ரமணியம், குரலில் இளையராஜா, உங்களுடைய இசையில் வந்துட்டே இருக்குது. டடா பை பை, இது நான் உங்கள் விஜய்.
1: எப்படி எப்படி

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நூலகங்களை பயன்படுத்தி இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதின் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியந்தா தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத் ஆம்டனில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இசை ரசிக்கும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நேரம் சரியா 3:03 ஆகிட்டு நேர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப கானங்கள் உங்கள் செவியை எட்டும் நேரம். இதுக்கு கூனே விருப்ப பாடல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷு.

நீங்களும் நமக்கு நீங்கள் சில பாடலை கேட்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் கிடையாது. நீங்கள் குறுஞ்செய்தி, அதாவது வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ தான் வந்து நீங்கள் அனுப்பணும். அதுக்கு வந்து உங்கள் பெயர், ஊர் பெயர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் குறுஞ்செய்தியாகவோ இல்லை குரல் பதிவாகவோ அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 9443360794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஒரு குறுஞ்செய்தியாகவோ இல்லை குரல் பதிவாகவோ எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியின் முதல்ல யாருடைய பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜபாளையத்திலிருந்து ராக்கப்பன், பிச்சையம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஸ்வதன் இவங்க எல்லாரும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, மாநகர காவல் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்காங்க. வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை அப்படிங்கிற பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்க பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.

மாநகர காவல் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 3:10 ஆகிட்டு இருக்கு. நீர்கள் குக்கோ நிகழ்ச்சியோட தான் நினைச்சிருக்கீங்க. குக்கோ நிகழ்ச்சியில நீங்களும் உங்க விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேரு, ஊர் பேரு, பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் 9443364 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியாகவோ இல்லை குரல் பதிவாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா நெல்லையிலேருந்து பேபி அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. தவம் படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துகிட்டே இருக்க பாடலை கேட்டு ரசிச்சுட்டேன்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

காதோறும் கவிப்பாடும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்ணலை 102.6 நேர்கள் குக்கு நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததான் யார் எங்க அந்த வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முன்னிற்பணத்துல இருந்து பிரதீக்ஷா அவங்க தான் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. மீட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து அவங்க விரும்பி கேட்ட பாடல் ஏதோ வந்துட்டே இருக்க, பாடலுக்கு இன்ட்ரெஸ்ட் இணைஞ்சிருங்க.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. மேட்டுக்குடி திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரி 3:22 ஆகிட்டு இருக்கு. நேர்கள்லாம் என்னுடைய பாடல் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க இல்லையா. அடுத்ததாக நம்ம குக்கு நிகழ்ச்சியில் யார் இங்கேருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதோ கேட்டுடலாம்.
1: நீண்ட நாட்களுக்கு பிறகு வருகை தந்திருக்கும் அன்பு தோழி ஐசு அவர்களை நேயர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். படத்தின் பெயர் ஹலோ பிரதர். பாடல் இன்ப ராகங்கள் என தொடங்கும் இனிய பாடல். தென்காசி மாவட்டம் ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி. ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம் அவங்க விரும்பி கேட்ட பாடல் ஹலோ பிரதர் திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துடலாம். பாடலை கேட்டு

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களுடைய ஸ்வீட்டான வாய்ஸில் பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சிறு 3:28 ஆகிட்டு இருக்க நேர்கள் குக்கு நிகழ்ச்சியோடு தான் நினைஞ்சிருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் புது

நேயர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, ஆரியங்கா ஊரில் இருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. ராஜகுமாரன் மற்றும் சரவணகுமார் இவங்க விரும்பி கேட்ட பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்க பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருக்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

நேரம் சரி 3:35 ஆகிட்டிருக்கு. நேர்களுக்கு நிகழ்ச்சியோட தான் அணிஞ்சிருக்கீங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்தில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கோத்தகிரியிலிருந்து சிவகுமார் மற்றும் கிருஷ்ணன்.

நேரம் சரியா 3:39 ஆகிட்டுருக்கு. நேர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிறைய நேர்கள் பாடல்களை அனுப்புறது மட்டும் இல்லாமல் என் பாடலை போடுங்க போடுங்க ப்ளீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே இருக்கீங்க. அதனால் உங்கள் பாடல் வந்து நான் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது மேலே போயிடுது. தயவு செஞ்சு ஒரு தடவை அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுருங்க, கண்டிப்பாக நான் பார்த்துட்டேன் அப்படின்னா உங்கள் பாடல் நான் ப்ளே பண்ணிடுவேன். நிகழ்ச்சியில் அடுத்ததான் யார் எங்கேயாவது பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம், நான் கயதாரிலிருந்து பிரகாஷ். எனக்கு நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து பரப்பர பறவை ஒன்று அந்த பாடல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோ அவங்க கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்க, பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.

நேரம் சரியா 3:45 ஆகிட்டு இருக்கு. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு அந்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, நெல்லையில இருந்த ராஜேஷ் கோபுரதீபம் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இது.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரியா 3:50 ஆகிட்டு இருக்க. நேர்களுக்கு நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. கார்குறிச்சியில இருந்து சங்கர், கமலேஷ், ராம், திலீப் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்காங்க. ஆசை திரைப்படத்தில் வந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அதே பாடலை யாரு விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா மேலப்பாளையம் ஹுசைனும் விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் இதோ கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.

நேரம் சொல்ற 3:56 ஆயாச்சு. இன்னைக்கு குக்கு நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில நிறைய நேர்கள் வந்து பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்டே இருக்கு, அதெல்லாம் வந்து கேட்டலாம். சிவன் குடியேற்றில இருந்து ராஜகுமாரி வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டையில இருந்து மரிய வேளாங்கண்ணி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடுல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சிங்கம்பட்டியில இருந்து சிவா வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரியசாமி டவுன்ல இருந்து கேட்டிருக்காங்க. தீபக் குருவன்கோட்டையில இருந்து கேட்டிருக்காங்க. நாசிரியத்துல இருந்து ராஜேஸ்வரன். தேனியில இருந்து கார்மேக கண்ணன், விஜயா, ரவி, முருகன். கழுகுமலை செல்வராணி. நெல்லையிலிருந்து உமா. தெங்காசி கல்வெரட்டிலிருந்து மகேஸ்வரி, சிவந்தி, லிங்கதுரை கேட்டிருக்காங்க. உடையாம்பள்ளியிலிருந்து மரியதாஸ். மஞ்சள் நீர்காயில் சிங்காரவேல். ஆரியங்காவூர்லேருந்து லட்சுமி, கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார். ராஜபாளையம் தலவாய்புரத்திலிருந்து கணேஷ்குமார், சங்கீதா, சங்கரலிங்கம், முனீஸ்வரி. நீலமேகபுரத்திலிருந்து முரளிராஜ், மாதேஷ், கதிரவன். சென்னை காவ்யா சிலம்பரசன், பழையப்பேட்டை நல்லையா, வானரம்புட்டி நம்பிராஜ், தெங்காசி குத்தாலிங்கம், சிங்கதாக்குறிச்சி சிவனேஷன், கடையநல்லூர் ஜான்சி, கீழப்பாவூர்லேருந்து பேச்சியம்மாள், ஆரியங்காவூர் வேதிகா, சுவேஷன் சுரேஷ். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சிவநாடனூர் மாடி, கோவில்பட்டியிலேருந்து ஆறுமுகராஜ், ராஜ் மாஸ்டர், உடையாம்புலியிலேருந்து அருள்ராஜ், திருநெல்வேலியிலேருந்து மிருதுனா. இது போக இன்னும் கூட லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகவே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். வள்ளிராஜ் பரமேஸ்வரி இவங்களும் வந்து கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி டவுன்ல இருந்து உடையாம்புலியில இருந்து ஆகாஷ், ஈராட்சி கிராமத்துல இருந்து மனுவும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கூட நிறைய பேர் வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. பெங்களூர்ல இருந்து ஹரிஹரன் அவங்களும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ஆரியங்காவூர்ல இருந்து பிரபாகரன், சரவணகுமார் இவங்களும் கூட பாடல் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில பாடல்கள் விரும்பி கேட்ட நேர்கள் லிஸ்ட் இன்னும் கூட நிறைய இருக்கு. ஆனா டைம் வந்து 3:59 ஆயாச்சு. போடுறதுக்கு தாங்க நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பாடல் உங்கள் பாடல்கள் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கூட தினமும் பாடல் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாடல் என்னைக்காவது ஒளிபரப்பப்படும். இன்னைக்கு பாடல்களை விரும்பி கேட்ட நேர்களுக்கும் பாடலை கேட்ட நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம், சென்னை.

இருந்த அஞ்சலாக அதனை தொடர்ந்து நான்கு இரண்டுக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. விதவிதமான விளையாட்டுகளும் இருக்கு. நீங்களும் கேள்வி கேட்க போறீங்க, நாங்களும் கேள்வி கேட்க போறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 0462-2526-1132 அப்படிங்கிறத கலைக்கலாம். 0462-2526-1133 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க என்னோட கேம் விளையாடலாம். நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்களும் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் கொக்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தேன், நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வேணும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருஜயா எசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங் நேர்களே. நேரம் சரி 4:03 ஆகிட்டு இருக்க. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 பொதுகித்தோட காற்றிலே தொழிலிசை பாடும் இது பொதுகித்தும் நிகழ்ச்சி. இன்னைக்கு பொதுகித்துமி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டோம். நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ மற்றும்
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: விளையாடணும் ஒற்றைப்படை எண்ணு, ரெட்டைப்படை எண்ணு எப்படின்னா

0: சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம நேர்கள் வந்து ஓரளவுக்கு அதை வந்து விளையாடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஆமாம், புரிஞ்சுக்கிட்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆனாலும் இன்னும் நிறைய நேர்கள், புது நேர்களுக்குலாம் இதெல்லாம் என்னது ஒன்று ரெண்டு மூணு அப்படிலாம் புதுசாக நம்பர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். அதே நேரம் என்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்த ரவுண்ட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வரக்கூடிய நேயர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க.
1: கேள்வி
0: இப்படியே போக போது இன்னைக்கு பொதுக்கி தும்பி கேம் ஷோ.
1: ஓகே,
0: ஆக மொத்தத்துல களகட்ட போது அப்படின்னு தான்
1: சொல்லி ஆகணும். ஆமா, அசத்திடுவாங்க.
0: அதேதான். அதனால முதல் நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுருவோமா?
1: கேட்டுலாம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். இங்க பேசிட்டு அங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். யாரு, இங்க இருந்தே சொல்லுங்க.
0: வணக்கம். வணக்கம். யார்?
2: நான் கடையநல்லூர்ல இருந்து இசக்கியம்மா பேசுறேன்.
0: கடையநல்லூர் இசக்கியம்மா?
1: இசக்கியம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்களும் சூப்பரா இருக்கோம். விளையாட்டுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சா?
2: தெரிஞ்சிருச்சு.
0: சரி, நீங்க கேள்வி கேக்கீங்களா இல்ல நாங்க கேள்வி கேட்கவா? யாரு கேட்கணும், நான் கேட்கணுமா அவங்க கேட்கணுமா?
2: நீங்களே கேளுங்களேன்.
0: நானே கேட்கவா?
1: ஐஸ் கேட்பாங்க.
0: ஓகே, உங்களுக்காக ஈஸியாக ஒரு கேள்வி கேட்டலான்னு நினைக்கிறேன். ஈஸியாக வேணுமா, கஷ்டமாக வேணுமா?
2: ஈஸியாக கேளுங்களேன்.
0: ஈஸியாக கேட்கணுமா? சரி, நம்ம திருநெல்வேலி அப்படின்னா என்ன ஃபேமஸ் சொல்லுவீங்க, டக்குன்னு சொல்லுங்க.
2: திருநெல்வேலினா அல்வா.
0: அல்வா ஃபேமஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு சாப்பாடு ஃபேமஸாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அஞ்சு சொல்லுங்க போதும், டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க.
2: மலைப்பாறை முறுக்கு, திருப்பதியில லட்டு, பழனி பஞ்சாமிரதம்,
0: சரி,
2: சேலத்து மாம்பழம்,
0: சரி, தெரியலையே, கொஞ்சம் யோசிங்க.
2: கோயில்பட்டி கடலை
0: மிட்டாய். கோயில்பட்டி கடலை மிட்டாய் புடிச்சிட்டீங்க இல்லையா? ஒரு பத்தனை சொல்லுங்கன்னு சொல்லிருக்கணுமோ? சரி, இப்ப நீங்க ஏதாவது எங்கேயா ஒரு கேள்வி கேளுங்க.
2: ஒரு மூணு குளம் இருக்கு, மூணு பிள்ளையார் இருக்காரு.
0: மூணு குளம் இருக்கு,
1: மூணு பிள்ளையார்
2: இருக்காரு.
0: மூணு பிள்ளையார் இருக்காரு.
2: ஆனா நம்ம வந்து ஒரு பூவை எடுத்துட்டு போனா அந்த ஒரு குளத்துல போய் முக்குதோம்,
0: சரி,
2: அது ரெண்டு பூவா வரும். ஒரு ஒரு பிள்ளையாருக்கு ஒரு பூவை போட்டுட்டா ஒரு பூ மிச்சம் வரும் நம்ம கையில.
0: சரி, ஏதோ கணக்கு என்கிட்ட கேக்காங்கன்னு நினைக்கிறேன். கணக்கு
2: ரெண்டாவது குளத்துல அந்த பூவை கொண்டு முக்குதோம்,
0: சரி,
2: ரெண்டாவது ரெண்டு பூ வரும், ரெண்டாவது பிள்ளையாருக்கு போட்டுட்டு ஒரு பூ மிச்சம் வரும்,
0: சரி,
2: மூணாவது குளத்துலயும் முக்குதோம், அதே மாதிரி ரெண்டு பூ வரும்.
0: ஓகே,
1: ஒரு
2: பூ மிச்சம் வரும்,
1: மிச்சம் வரும்,
2: ஆனா மிச்சம் வராம இருக்கணும்.
0: மிச்சம் வராம இருக்கணுமா?
2: ஆனா நீங்க எத்தனை பூனாலும் எடுத்துக்கலாம்.
0: எத்தனை பூனாலும் எடுத்துக்கலாம். பேசாம இதுக்கு நான் வீட்லயே இருந்துருவேனே, எதுக்கு போய்கிட்டு? நீங்க ரொம்ப கணக்குல வந்து சொல்றீங்க, அதனால பேசாம நான் என்ன செய்யலன்னா டயர்டா இருக்கு இல்லையா, அதனால பேசாம நான் வீட்டுல இல்ல, நான் ஸ்டுடியோலயே இருந்துக்கிறேன், குளத்துக்கு எல்லாம் போகல. சரி, எனக்கு பதில் தெரியல, நீங்களே சொல்லிருங்க.
2: ஏழு பூ எடுக்கணும், குளத்துல முக்குதான் ஒரு குளத்துல,
0: சரி,
2: எட்டு பூ சாமிக்கு போடணும், ரெண்டாவது குளத்துல மிச்சம் ஆறு பூ இருக்கும்ல,
0: ஆமா,
2: அதுக்கப்புறம் ரெண்டாவது குளத்துல முக்கணும்னா பன்னெண்டு பூ வரும்,
0: ஆமா,
2: அதே எட்டு பூ ரெண்டாவது சாமிக்கு போடணும், அதுக்கப்புறம் நாலு பூ மிச்சம் வரும், மூணாவது குளத்துல முக்கிட்டு எட்டு பூ கரெக்டா வந்துடும்.
0: எட்டு பூ கரெக்டா வந்துடும். சரி, நீங்க சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும் இசைக்கியம்மா. ஓகே, எனக்கு தெரியல, அதனால நீங்க சூப்பரா வந்து சொல்லிட்டீங்க, ஏதோ மேக்ஸ் கணக்குலாம் போட்டிருக்கீங்க. நன்றி,
1: நன்றி,
0: நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. சாய்ராமன், உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா?
1: எனக்கும் இந்த கணக்கு புரியல.
0: இந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்லாம் யாரும் எடுத்துட்டு வராதிங்க.
1: அப்புறம் வந்து ஈஸியா இருந்தா தெரியும்,
0: யா கேட்ட மாதிரி ஏதாவது ஊர் பேரு சாப்பாடு இந்த மாதிரி ஈஸியா கேளுங்க. அடுத்தது யார் பேசுறாங்கன்னு
1: கேப்போமா? கேட்டுலாம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். யாரு, எங்க இருந்து?
0: வணக்கம்.
3: இருவருக்கும் அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?

0: மாணிக்கவாசகம் ஐயா,
1: என்னமா நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் இருக்கவே அப்ப இருந்த மாதிரிதான் இப்பவும் இருக்கேன்.
0: இப்போ எங்காவே இருக்கீங்க இல்லையா இளமையா? சரி, உங்களுக்கான கேள்வி வந்து நீங்க முதல்ல கேக்குறீங்களா, இல்லனா வந்து பானு அவங்க கேக்குறீங்க? உங்களுக்கு
1: நீங்க கேளுங்க.
0: சரி, நீங்க கேளுங்க.
2: ஈஸியா கேக்கணுமா கஷ்டமா கேக்கணுமா சொல்லுங்க.
1: அது உங்க விருப்பம். எப்படி எப்படி
2: கஷ்டமா கேட்டா கூட நீங்க சொல்லிருவீங்க.
1: எப்படி இருக்கோமோ அப்படி அப்படி இருக்கட்டும்.
2: சரி, இப்போ ஈஸியாவே கேக்குறேன், எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம்?
1: எறும்ப கரும்பு கடிக்கும், கரும்பு எறும்ப கடிக்காது.
0: ஐயா பாத்தீங்களா எல்லாம் யோசிச்சு சொல்றாங்க.
2: இல்ல இல்ல,
1: கரும்பு நம்மளும் கடிப்போம், கரும்பு நம்மள கடிக்காது.
2: என்னது?
1: கங்கை
2: யாரா? கிணறு.
1: ரெண்டு மாடு, ரெண்டு ஆடு,
2: நீர்பாசனத்துக்கு
1: ஏர்புட்டி
2: செய்வாங்கல்ல, அதுவா? ஏர் உழுறது.
1: நீர்பாசனம்.
2: நீர்பாசனம்
0: இனவா இருக்கும்.
2: இதெல்லாம் டஃபாவே கேக்குறீங்க.
0: அதுவும் எல்லாரும் வந்து நீங்க
1: இறக்குவாங்கல்ல,
2: அது ஏற்றம் சொல்லலாம்.
1: மாடு இல்ல, ஒரு ஆளையே போதும். இது மாடு வச்சு இறக்கியது. கமலை
2: கமலை கமலை
1: பூனைப்பட்டி வச்சு இறக்கி ஒரு ஆளு இறக்குவாரு. முன்ன முன்ன மாடு வரும்,
2: கமலை
1: ஒரு ஆளு தண்ணி காய்ப்பாரு, அவ்வளவுதான்.
0: நேயர்கள் வந்து புதுசு புதுசா நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க.
2: நாமளும் தெரிஞ்சுக்குவோம், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்ல.
0: நிச்சயமா, கூடவே இப்ப சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில நேயர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் யாரோட வாய்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடகி சுசித்ரா அவங்களுடைய வாய்ஸ்ல தான் பாடல் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஃபுல்லா அவங்களுடைய பாடல்கள் தான்
2: ஹிட்டான
0: பாடல்களை நம்மள கேட்டு ரசிக்க போறோம். அப்படி ஆட்டம் போடுற மாதிரி பாடல்கள் நேயர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ பாடல நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்களுக்காக
1: சூப்பரா வந்து நிகழ்ச்சி வந்து
0: ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸ்
1: இதுதான் அவங்ககிட்ட நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் கேம் ஷோல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா நீர்கள் அழைக்க வேண்டிய எண்களை இன்னொருக்க நான் சொல்லிடுறேன். 0462251332 அப்படிங்கிற எனக்கு டயல் பண்ணுங்க. இல்லை 0462251133 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் சுஷித்ராவும் சிலம்பரசன் அவர்களும் பாடின பாடல் கேட்டுட்டோம் இல்லையா?
0: ஆமாம்.
1: அடுத்ததான் யார் பேசுறாங்க அப்படிங்கிறத
0: கேட்டுருவோம்.
1: வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம். வணக்கம்
2: மேடம், நான் தூத்துக்குடி மாவட்டம் எழுந்தப்பட்டியிலிருந்து மாரியம்மாள் பேசுறேன் மேடம்.
1: மாரியம்மாள்.
2: மேடம் ஐஸ் மேடம், ரொம்ப நாள் அழைக்கணும் உங்களை.
1: ஆமா, கொஞ்ச நாள் லீவ் எடுத்துறேன், இப்ப மறுபடியும்
2: வந்துட்டேன்.
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மேடம் போன வாரம் வந்திருந்தாங்க. ஆமா மேடம், நீங்க வரல. நல்லா ரெண்டு பேரும்
0: நல்லா இருக்கோம்.
2: சரிங்க மேடம்.
1: ஓகே மாரியம்மாள்,
2: சொல்லுங்க மேடம்.
1: யாருக்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க, என்கிட்டயா உங்ககிட்டயா?
2: என்ன
1: பாட சொல்லாதே அக்கா வந்து என்ன பாட்டு பாட அப்படின்னு
2: யோசிச்சிட்டு இருக்காங்க.
1: அதனால பேசாம இருந்துகிட்டீங்களா? கம்முன்னு இருந்துகிட்டீங்க. சரி சரி.

0: சேலை கட்டுனா இப்போ சேலை கட்டும் வந்து கலக்கி இருப்பேன்.
1: அப்ப பாடி இருப்பீங்களோ?
2: நீங்களே ஒரு பாட்டு பாடுங்களேன்.
1: ஆ, சாகிரா பானு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க, நீங்களே ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாட்டே பாடிருங்க நீங்க.
0: இந்த பாட்டு பாடவா?
1: ஆ, பாடி
2: பாடுங்க.
0: சிலிட்டும் என்ன ஒரு வாசம் உண்டு, கண்டிருந்தா கண்டவெல்லாம்
1: பாடுங்க.
0: வேற பாட்டு பாடுறேன்.
1: வேற பாட்டு பாட போறீங்களா?
0: என்ன பாட்டு பாடுறேன்னு சொல்லுங்க. பாடிடுங்க.
1: சரி, ரொம்ப அழகா பாடுனீங்க சாகிரா பானு, உங்களும் பாடட்டும் சரியா? பாடுங்கக்கா.
2: கண்களை மூடவிட்டு இன்ப கனவினில் நான் மிதப்பேன், கன்னி பருவத்தின் வண்ண கனவிதுவே, என்னை இழுக்குது அந்த நினைவதுவே. வண்ணப்பூவே தென்றல் காற்றே, என்னை தேடி சுகம் வருமோ.
1: சரி, ஓகே.
2: என் மன்னன் எங்கே, மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் மாரியம்மா, அழகா ஸ்வீட்டா பாடுறீங்க. நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. அதான் யார் பேசுறாங்க, என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியல, கேட்போம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: அன்புக்கு
1: ரொம்ப நன்றி சார். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? நான் தான் மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு, சொல்லுங்க. எந்த நடிகர் உங்களுக்கு பிடிக்கும்? எம்ஜிஆர் சிவாஜி பிடிக்குமா? சரியான க்வெஸ்சன் அது இல்லையே. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா, அவங்க போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்ச ஒரு அஞ்சு திரைப்படம் சொல்லுங்க பாப்போம். சரி, ஒரு மூணு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சதா சொல்லுங்க.
2: பாண்டியன்ல
1: போலீஸா சார்? போலீஸா வருவாரு. சரி, வேற தெரிய பாண்டியன்ல போலீஸ் தான் நான் பாத்துக்கிட்டேன், அதுக்குள்ள பாத்துட்டேன். சரி,
3: படம் பாத்துக்கோங்க.
1: சரி, வேற என்ன படம் பாத்தீங்கன்னா, அன்புக்கு நான் அடிமை படத்துல வருவார் இல்லையா, அப்புறம் வந்து கொடி பறக்குது,
2: கொடி பறக்குது, அதுல போலீஸ் வருவாங்களா,
1: தர்பாரு, அந்த மாதிரி படங்கள்லாம் வருவாரு. பரவாயில்ல, உங்களுக்கு அரை மதிப்பெண், எனக்கு அரை மதிப்பெண் கொடுத்துடலாமா சார்? நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன் சார்.
2: இல்ல, அரளி காய்க்கும், காய்க்கும், அரளி காய்க்கும், பூக்கும், நம்ம அது உதவாது. பாய்சம்
1: ஏதாவது க்ளூ கொடுங்க சார்.
3: க்ளூ கொடுத்து கண்டுபிடிச்சீங்களா?
1: கண்டுபிடிக்க தான சார் கேக்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்
3: இல்லையா. அத உங்களுக்கு ஈஸியா கேள்வி கேட்டுக்கோடா.
1: ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கீங்களா? காய் காய்க்கும் எதுக்கும் உதவாதுன்னு வேற சொல்லிட்டீங்க. வேற என்ன இது இருக்கு? எருக்கஞ்செடியா? எருக்கஞ்செடி பூ பூக்கும்,
3: பூ பூக்கும், காய் காய்க்காது,
1: காய் காய்க்காது. கள்ளி செடி
3: இல்ல, இல்ல
1: சரி இல்ல. வேற
2: ஊமத்தங்காய்?
1: சரி சார், சொல்லிருங்க சார் நீங்களே.
2: எங்களுக்கு தெரியல.
1: கண்டங்கத்திரி,
2: கண்டங்கத்திரி இலையெல்லாம் உதவும் இல்ல,
1: கண்டங்கத்திரி
3: உதவும்.
1: மருந்துக்கு எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்களா? அதனால எதுக்குமே உதவாதுன்ட்டு நீங்க தான் வந்து மாத்தி சொல்றீங்க இல்லையா. சரி, சரி, ஓகே, சூப்பர் சார், சூப்பர். உங்களுக்கே ஒரு மதிப்பெண் கொடுத்துறேன். நன்றி சார், நன்றி.
2: நன்றிங்க சார், நன்றி நன்றி.

0: கண்டங்கத்திரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நேர்கள் எப்படிலாம் டஃப்பான குவஸ்டின்லாம் கேட்கலாம்னு யோசிச்சிருப்பாங்கன்னு
1: மருத்துவத்துக்கு பயன்படும்னா அதனுடைய இலைகள்லாம் சளிக்கெல்லாம் போடுவாங்க
0: கண்டிப்பாக. இன்னும் கூட நிறைய கேள்விகள்லாம் நான் ஈஸியாக தான் கொண்டு வந்திருக்கேன், நேர்கள் கஷ்டமாக எடுத்துகிட்டு வராங்க. சரி பரவாயில்ல, நம்ம வந்து
1: சமாளிப்போம்
0: சமாளிப்போம். கூடவே சூப்பரான பாடல்களும் இதோ உங்களுக்காக கற்றுக்கிட்டே
1: இருக்கேன், ரசிச்சுக்கிட்டே வரட்டும் நேயர்கள்.
0: நேயர்கள் நிச்சயமா சுஜித்ரா அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலே நிகழ்ச்சி நடத்தா வேங்கை திரைப்படத்துல இருந்து முகேஷ் மற்றும் சுஜித்ரா அவங்க இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்க, பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நேர்கள் இணைஞ்சிருங்க.

0: நேரம் சரியா 4:29 நிமிடமாகிட்டு இருக்க புதிய துணி நிகழ்ச்சியோடு தான் அணிஞ்சிருக்கீங்க. நேர்கள்லாம் ரொம்ப வந்து மண்டையெல்லாம் போட்டு யோசிச்சு மூளையெல்லாம் குழப்பி எங்களுக்காக கேள்விகள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தது யார் பேசுறாங்கன்னு கேட்கலாமா? கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். யாரு, எங்க இருந்து? வணக்கம்.
0: எஃப்எம் சவுண்டே குறைச்சிருங்க சார்.
1: மம்சாபுரம் அன்பு.
2: ஆமா,
0: அன்பு சார்.
1: விளையாட ரெடியா இருக்கீங்களா?
0: சரி, யாருக்கு யாருக்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
1: நீங்க க்வெஸ்சன் கேட்கணும், நாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்களும் ஒரு க்வெஸ்சன் கேட்போம், நீங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்.
0: நீங்க கேக்குறீங்களா ஃபர்ஸ்ட்? என்ன சார்? கேளுங்க கேளுங்க, எஃப்எம் சவுண்ட் குறைச்சு வச்சிருங்க.
1: மூன்று எழுத்துக்கள். ஹலோ,
0: அன்பு சார்.
1: என்ன லைன்
0: லைன்ல இருக்காங்க, ஆனா சவுண்ட் இல்ல. சரி, ஓகே, பரவாயில்ல, அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: மாலினி தேவி, சென்னை.
3: ஆமா ஆமா.
0: இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
3: அந்த தாய விட்டீங்களா? அப்போ பேசிருங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.
3: அடுக்கு தொடர்ல வரும் பாட்டு, ஒரு வார்த்தை அதே வார்த்தை திருப்பி வரும்.
0: ஒண்ணு வேற
1: என்ன
0: இருக்கு? கண்டாங்கி கண்டாங்கி மூணு, அப்புறம் தீன் தீன் தீன்.
3: அதான் நான் எதிர்பார்த்தேனா?
0: சரி, வேற
3: நாலு.
1: ஒண்ணு
0: வேற என்ன இருக்கு? அடடா அடடா அடடா, இனி ஏதோ செய்கிறாய்.
1: என்ன
0: பாடணும்? உங்களுக்கும் ஈஸியா தான், அதாவது வெண்ணிலான்னு வரக்கூடிய ஒரு அஞ்சு பாட்டு நீங்க பாடுங்க.
3: பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு.
0: சரி,
3: அப்புறம்
1: இருக்குது.
0: சரி, ஓகே.

0: வேற பரவாயில்ல, சூப்பரா வந்து முயற்சி பண்ணி நாலு சொல்லிருக்கீங்க, ஒரு மதிப்பெண் கொடுத்துறேன். ஓகேவா?
1: நன்றி,
0: ரொம்ப நன்றி,
2: ரொம்ப கலந்துக்கிட்டீங்க. நன்றி.
0: அடுத்த நீட்ட பேசிடுவோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் இருவருக்கும், மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: ஆமா
0: சார், ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
3: நல்லா இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
0: அப்பாடா, நான் தப்பிச்சேன்.
3: என்ன
0: சார்,
3: அதாவது
2: இப்ப ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல மறைஞ்சிருக்கக்கூடிய படங்கள் பேர்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். பாபுவுடன் வசந்தியும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சென்றிட, அங்கே நடைபெற உள்ள கச்சேரி ஆரம்பத்தில் பங்கேற்க குசியாக சென்றனர். இதுல என்னென்ன படங்களுடைய பெயர்கள் மறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை படங்கள் அப்படின்னு?
3: பாபு, கோவில், கச்சேரி ஆரம்பம், குசி.
2: நாலு சொல்லிட்டீங்க.
3: இருக்கு, வேற என்ன நினைச்சீங்க?
2: இல்லையே, இருக்குதே,
0: நிறைய இருக்கு சார்.
3: மறுபடியும் சொல்லுங்க.
2: பாபுவுடன் வசந்தியும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சென்றிட, அங்கே நடைபெற உள்ள கச்சேரி ஆரம்பத்தில் குசியாக பங்கேற்றனர்.
0: சரி,
3: சூப்பரா.
2: இன்னும் மொத்தம் ஏழு படங்கள் இருக்கு அதுல. கும்பாபிஷேகம் இருக்குல்ல படம், கும்பாபிஷேகம் இருக்கு. சரி, பரவாயில்ல, நிறைய ஆறு இது சொல்லிட்டாங்க. சரி, நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றிங்க சார். உங்களுக்கு மார்க்
3: கொடுத்துருங்க.
2: ராமநாதபுரம். இந்த ஒரு வேர்டுல எட்டு இருக்கா?
3: ஆமா இருக்கு.
0: இருக்கு, சொல்லிருங்க.
2: ராமநாதபுரம், அது எப்படி?
0: ராம்.
3: சரி, ஓகே.
0: நாதம்.
3: ஓகே,
2: நாதம். அதுக்கப்புறம் என்னது?
0: தம்.
3: சரி, ஓகே. இருக்கு, தம் இருக்கு, தம் இருக்கு,
2: தம் இருக்கு, தம் தம் இருக்கு.
0: இதம்.
2: இதம் இதம்
3: இதம் இங்க வரும் ராமாவரம். சரி, அது ஈ சேர்த்துக்கிடுவாங்க.
0: ஈ சொல்றாங்க.
3: சரி,
0: ஆமா.
3: அதுல சேர்க்காம கூட சொல்லுங்க. சொல்லுங்களா?
0: சொல்லணுமா?
2: சேர்க்காம
3: இல்ல, நான் எழுதல.
0: தரம். தரம்
3: சொல்லிருக்கோம்.
2: சொன்னீங்க.
0: ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன் அக்காக்கு கேட்டீங்க. நன்றி சார்,
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்டு வந்துடும். சுசித்ரா அவங்க பாடினது கூடவே வந்து

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸோ புத்தம் புது வடிவில்
1: நேர்களுக்கு வந்து புத்தம் புதுசாக இருக்குது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக வந்து நேர்களும் விளையாடிட்டு இருக்காங்க.
0: விளையாடிட்டு இருக்காங்க.
1: அதான் நேர்கள் தான் லீடிங்கில் இருக்காங்க.
0: ஆமாம்,
1: நம்ம ரெண்டு பேரும் ஒன்று மதிப்பெண்.

0: சரி பரவாயில்ல, நேர்த்தி கிட்ட பேசிடுவோமா?
1: ஆ பேசிடுவோம்.
0: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார்
1: பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
2: மயிலாப்புரத்துல இருந்து மேகலா பேசுறேன்.
0: மயிலாப்புரம்.
1: மயிலாப்புரம் மேகலா.
0: மயிலாப்புரம் மேகலா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: மேகலா நலமா இருக்கோம். என்ன பண்றீங்க மேகலா, படிக்கிறீங்களா?
2: ஆ காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன்.
0: தேர்ட் இயர் படிக்கிறீங்க, சூப்பர் சூப்பர். இன்னைக்கு லீவ் தானே?
2: ஆமா லீவ் தான்.
0: ஓகே, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ ரெடி.
0: என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு முதல்ல சொல்லிருங்க. யார்கிட்ட கேட்க போறீங்க?
2: ரெண்டு பேர்கிட்டயும்.
0: ரெண்டு பேர்கிட்டயுமா? யார்கிட்டயும் ஒருத்தட்ட கேளுங்களேன்.
2: சரி உங்ககிட்ட கேக்குறேன்.
0: சரி கேளுங்க.
1: சரி கேளுங்க.
0: யார்கிட்ட பதில் தெரியுதோ டக்குன்னு சொல்லிடுறோம். சரியா?
2: ஆ ஓகே
1: சொல்லுங்க.
2: ஒரு மூவி நேம் சொல்றேன்.
0: சரி.
2: அந்த மூவி நேம்ல ஸ்டார்ட் ஆகுற சாங் சொல்லணும்.
0: சரி ஓகே
1: ஓகே.
2: ஆனா அந்த சாங் அந்த மூவில இருக்க கூடாது.
0: சரி, எத்தனை சாங் சொல்லணும்?
2: ரெண்டு.
0: ரெண்டு தான் சொல்லணுமா? சரி ஓகே
1: ஓகே சொல்லுங்க.
2: தாஜ்மஹால்.
0: தாஜ்மஹால் ஒன்று.
2: ஆ ஓகே
0: ஓகேவா?
1: தாஜ்மஹால் தேவையில்லை.
2: ஆ ஓகே ஓகே.
0: தாஜ்மஹால் ஓவிய காதல்.
2: அப்புறம் இன்னொரு மூவி சொல்லவா?
0: சரி
1: சொல்லுங்க.
0: இன்னும் இருக்கு அப்போ.
2: மலை.
0: மலையா?
1: மலை.
0: மலையே மலையே பியவும் மலையே, இது காதல் தானா? மலை மலை இது உலகத்தில் வருகின்ற முதல் மலை. ஓகே
2: ஓகே சொல்லிட்டீங்க.
0: சரி அவ்வளோதானே? அப்பாடா மேகலா, ரொம்ப ஈஸியாக கேட்டீங்க. சரி உங்களுக்கு வந்து நான் ஒரு ஈஸியாக ஒரு விடுகதை
2: கேட்குறேன்.
0: சரியா? ஒரே வயிற்றில் பிறந்தாலும் ரெண்டு பேர், சரியா? ஒரே வயிற்றுல பிறந்தாலும் ஒருத்தன் ஓடுகிறான் ஒருத்தன் நடக்கிறான், அவன் யார்? யோசிங்க யோசிங்க.
1: ஒருத்தன் ஓடுகிறான் ஒருத்தன்
0: நடக்கிறான். ஒரே வயிற்றுல பிறந்தாலும் ஒருத்தன் ஓடுவான் ஒருத்தன் நடப்பான்.
1: நடப்பான் இருக்கு.
2: க்ளூ கொடுங்க.
0: க்ளூ கொடுக்கணுமா? ஆமா, உங்க வீட்டை நல்லா சுத்தி முத்தி பாருங்க, அங்கேயே க்ளூ இருக்கும். தெரியலையா? நேரம் கூட நிறைய போயிட்டு இருக்கு. 4:46 ஆயிட்டு இருக்கு.
1: நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குல்லையா?
2: கடிகாரம்.
0: கடிகாரம். கடிகாரம்
1: சரியா சொன்னாங்க.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: நீங்க
1: மயங்கும் அது ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, மல்லிகை பூக்கு கல்யாணம்.
2: அதுக்கப்புறம்
1: பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஆலை அசத்தும் மல்லிகை மல்லிகை. பாட்டு படிக்கிற மாதிரி ரோஜா பூ வச்சு படிங்க. ரோஜா.
2: ரோஜா பூ வச்சா? ரோஜா வைத்தால் ஆட்டும் சென்றல். ரோஜா பூ சின்ன ரோசா பூ அந்த பாட்டு. ரோஸ்ல அர்த்தப்பட்டு
0: வேற வேற வேற
1: நிறைய இருக்குதே. ரோஜா நிறைய இருக்கு.
2: அந்த நேரம் வர மாட்டாங்க.
1: இன்னும் ரெண்டு சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு ரோஜாலாம்?
2: ரோஜா ரோஜாவில சொல்லிட்டாங்களே ஒரு பாட்டு.

0: ரோஜா ஒன்று முத்தம்
1: கேக்குமே,
2: ரோஜா காதலர் தினத்துல இருக்குல்ல
0: ரோஜா பூந்தோட்டம்.
3: சரி
2: சரி, மூன்று பாட்டு சொன்னாங்க, ரெண்டு நம்ம சொல்லிருக்கோம். சரி பரவாயில்ல, சூப்பரா சொன்னீங்க,
3: நல்லா விளையாண்டீங்க.
2: வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சிக்கு
3: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சுஜித்ராவும் சிலம்பரசனும் அவர்களும் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறோம் நிகழ்ச்சியில. சிலம்பாட்டம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாலையில 5:02 நேர்களுக்காகவே ஞாபகம் வருது ஷோ இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நேர்கள் வந்து நீர்வீழ்ச்சியை அறிவிக்கலாம் போயிருப்பாங்க இல்லையா, அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான்,
2: சுற்றுலா தலங்களை பார்ப்பாங்க.
3: ஆமா, அதை பத்தி தான் பேச போறாங்க. சோ நேர்கள் கூட கேட்டு ரசிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஃபோன் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். கூடவே 80களில் வந்த பாடல்கள் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுவாங்க.

0: நேரம் சரியா 4:55 ஆயாச்சு. இன்னைக்கு பொதுகிதம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு
1: வந்தாச்சு.
0: நேர்கள்லாம் ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க இல்லையா?
1: ஆமா,
0: நேரம் ஆனதுனால இன்னைக்கு வந்து கேம்
1: நேரம் போனதே தெரியல, ரொம்ப விறுவிறுப்பா போச்சு இல்லையா?
0: விறுவிறுப்பா போயிடுச்சு. நேர்கள் தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. அதாவது 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க.
1: வாங்கியிருக்காங்க.
0: ஆமா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 2, 2 வாங்கியிருக்கோம். நீங்க 2, நான் 2 மதிப்பெண் வாங்கியிருக்கோம். நேர்கள் வந்து நிறைய

0: போச்சு இல்லையா?
1: விறுவிறுப்பாக போயிடுச்சு. நேர்கள் தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க.
0: ம்,
1: அதாவது 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க.
0: வாங்கியிருக்காங்க.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 2, 2 வாங்கியிருக்கோம்.
0: ம்,
1: நீங்கள் 2, நான் 2 மதிப்பெண் வாங்கியிருக்கோம். நேர்கள் வந்து
0: நிறைய வாங்கியிருக்காங்க.
1: நிறைய மதிப்பெண் வாங்கி நேர்கள் தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களும் வந்து சொல்லிடலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி எல்லாருக்குமே ஜாலியாக இருந்திருக்கும், கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஜாய்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே ஹாப்பினஸோட நிகழ்ச்சியோடைய நிறைவான பாடலும் சுசித்ரா அவங்க பாடின பாடல் தான். சிலம்பரசனும் சுசித்ராவும் இணைந்து பாடின பாடல் கேட்க போகிறோம். காலை திரைப்படத்தில் இருந்து எவ்வளோ நேரம் பொதுவிதமே நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தது. நான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வேணும். மற்றும்
0: மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில். உங்கள் அன்பு ஷாயிரா பானு.

மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத்ஆம்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்களை வணக்கம். இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொதிகை துணி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்க. அதில் இன்னைக்கு நீர்வீழ்ச்சியை அருவி செல்லும்போது அங்கே நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் ஞாபகப்படுத்த போகிறோம். கூடவே 80களில் வளம் வந்த சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதனால நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கேட்டு ரசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: இசை நண்பன் ஆகாஷ்வானை நிலைப்பண்டை 102.6 நிலநேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். நேரம் சரி 5:03 ஆகிட்டு இருக்க. நேர்கள் கேட்க இருக்கீங்க, அந்த கால நினைவுகளின் நிதர்சனங்களை இன்று இனிதாய் நிஜமாய் பிரதிபலிக்கும் இது
1: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: ஆமா நேர்களே, ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோட தான் வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன், நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நேர்கள் எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருவி நீர்வீழ்ச்சிக்கெல்லாம் போயிருப்போம் இல்லைங்களா. எப்பவும் போகும்போது ஃபேமிலியா போயிருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்போம், இல்லை வந்து நம்ம கூட தனியாக கூட போனாலும் போயிருப்போங்க. அப்படி போகும்போது அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இதை பத்தி தான் வந்து ஷேர் பண்ணிக்க போறீங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0462625611332 அப்படிங்கிற எனக்கு டயல் பண்ணலாம். இல்லை 0462625611333 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி கூட நேர்கள் அவங்களுடைய அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். கூடவே இனிமையான பாடல்கள், அதுவும் 80களில் வளம் வந்த பாடல்கள், 80-90களில் வளம் வந்த பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அதுவும் எப்படி அப்படின்னு கேட்கணும் நீங்கள், எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களுடைய குரலில் வளம் வந்த பாடல்களை தான் இந்த 1 மணி நேரமும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. எனக்கும் பொதுகிதும் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருக்குது, நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். இப்போ நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல் கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பிலே 102.6.

0: நேரம் சரியாக 5 மணி 9 நிமிடம் ஆகிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பன் 102.6ல. அந்த கால நினைவுகளின் நிதர்சனங்களை இன்று இனிதாய் நிஜமாய் பிரதிபலிக்கும் இது.
1: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே,
0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அருவி நீர்வீழ்ச்சி இங்க போகும்போது அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் நீங்க யார், இங்க பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஒடிசனர்ல இருந்து கந்தசாமி பேசுறேன்.
0: கந்தசாமி சார் சொல்லுங்க.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: 1989
0: சரி,
2: 12th முடிச்சிருக்கும் போது வள்ளியூர்ல படுத்துட்டு இருந்தேன்.
0: ஓகே.
2: அப்ப அங்க இருந்து சைக்கிள்ல தான் அப்பா எல்லாம் பஸ் வசதி இதெல்லாம் கிடையாது. அப்ப சைக்கிள்ல 15 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் நம்பிக்கை அருவி இருக்கலாம், நம்பி மலை அங்க போய் நல்லா குளிச்சுட்டு அப்படியே வந்து டிவி ஸ்கூல்ல ஃபார்ம்
0: சரி
2: கேட்டு இருக்கு.

0: அங்க வந்து மேனேஜர் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட், அப்படியே எஸ்டேட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்தோம்.
1: அப்படியே வந்தீங்க?
0: அதுல அப்படி உள்ள எல்லாம் நல்ல சுத்த பார்த்து மாமல்தான் சாப்பிட்டு கொய்யா பழம் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். நல்லா பிடிச்சோம்.
1: 15 நண்பர்கள் சேர்ந்து போனதை இன்னைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க.
0: ஆமா, அது மாதிரி ஒரு லைஃப் கிடைக்காதுல்ல.
1: நிச்சயமா,
0: சைக்கிள்ல ரெண்டு பேரா வருது.
1: ஓகே சார், ஓகே,
0: நன்றி.
1: ரொம்ப நன்றி, நன்றி. அந்த ஞாபகத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கோம் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி சார, நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அதாவது நண்பர்களா, நாங்கள் 15 பேர் ஒரே சைக்கிளில் ரெண்டு பேராக ஏறிக்கிட்டு அப்படி போனோங்க. அதெல்லாம் வந்து அப்படியே வந்து பசுமையான நினைவுகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தான் யாருங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத கூட கேட்டுலாம். ஓகே, நேர்கள் நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 04-2-2-5-6-1-1-3-2 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி பேசலாம். இல்லை 04-2-2-5-6-1-1-3-3 அப்படிங்கிற எனக்கும் கூட நீங்கள் டயல் பண்ணி நீங்கள் அந்த அருவி இல்லை நீர்வீழ்ச்சி இங்கெல்லாம் போகும்போது அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பசுமையான நினைவுகளையும் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கே ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள், 80-90களில் வளம் வந்த பாடல்கள். அதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததான் என்ன பாடல் வருது அப்படின்னா வசந்த கால பறவை திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேரம் வந்துட்டு அங்கே பேசிடலாம். வணக்கம், வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க.
2: ஹலோ,
1: வணக்கம், வணக்கம்.
2: கழுகுமலையிலேருந்து ஜான்சி.
1: கழுகுமலையிலேருந்து ஜான்சியா? சொல்லுங்கம்மா.
2: எனக்கு வந்து இந்த ஒரு பழம் பிடிக்கும். நீர்வீழ்ச்சியில் தான் சொல்லணுமா? இல்ல,
1: நீர்வீழ்ச்சி தான். நீர்வீழ்ச்சி, ஃபால்ஸ், இந்த மாதிரி நீங்க அருவி இங்கெல்லாம் போகும்போது அங்க நடந்த விஷயங்கள். எஃப்எம் சவுண்ட குறைச்சிருங்க. நீர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஃபோன் பண்றீங்க அப்படின்னா அப்படி சவுண்டை குறைச்சி பேசுனீங்கன்னா நான் பேசுறது எனக்கே கேட்காது, அப்புறமா வந்து நான் பேசுறத கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லைங்களா. அதனால எஃப்எம் சவுண்ட் அப்படியே குறைச்சி அப்புறமா பேசுங்க. ஜான்சியம்மா சொல்லுங்க, எங்க போனீங்க, எந்த நீர்வீழ்ச்சிக்கு போனீங்க? குத்தாலம் போனீங்க. சரி, குத்தாலத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? ஃபேமிலியா போனீங்களா, ஃப்ரெண்ட்ஸா போனீங்களா?
2: நாங்க வந்து ஃபேமிலியா தான் போயிருப்போம்.
1: சரி,
2: குளிக்கவே
1: செய்வோம், நீர்வீழ்ச்சிக்கே போவோம், குளிச்சுட்டு வந்து. சரி, ஃபேமிலினா யாரெல்லாம் போவீங்க?
2: பிள்ளைங்க, எங்க கணவர், அப்புறம் அப்படிதான் போயிருக்கோம்.
1: அப்படிதான் போயிருக்கோம். வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் தான். என்னமா நீ கேள்வி கேக்குறேன். சரி, ஓகே.
2: பேசவும்
1: பதட்டமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறீங்களா? ரொம்ப கூலா பேசுங்க. சரி,
2: இப்ப மூணு இதுல ட்ரை பண்ணோம்.
1: சரி,
2: அதுல இப்பதான் கிடைச்சிருக்கு, அதனால கொஞ்சம்
1: பயமா இருக்கா, பதட்டமா இருக்கா?
2: பதட்டமா இருக்கு. சந்தோஷத்துல என்ன பேசுறது?
1: ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும். நீங்களும் அழகா சொன்னீங்க, ஃபேமிலியா போய் அப்படி சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க, குளிச்சு அப்படியே அப்படியே அந்த அருவி பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டு வருவோம். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்த நிகழ்ச்சியில வரும்போது கொஞ்சம் பயம் எல்லாம் போய் அப்படி பதட்டத்தெல்லாம் குறைச்சு பேசுங்க. ஓகேவா? ஓகேவா, நன்றி, நன்றி, நன்றி. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு பாடல் கேட்க போறோம். வசந்த கால பறவை திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டு சேமிச்சிருங்க, அதனை தொடர்ந்து நேர்கள் கிட்ட கேட்கலாம். நீர்வீழ்ச்சி இல்லைனா வந்து அருவி, ஃபால்ஸ், இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ குற்றாலம்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த குரங்குக்கிட்ட, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க குரங்கு சட்டையே காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேறு விஷயங்கள், குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது வந்து நடந்திருக்கும், ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கும், அடிபதிலாம் சண்டைலாம் போட்டிருப்போங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் தான் பேச போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துருங்க. நேரம் சரியாக 5:14 நிமிடத்தில்

0: நேரம் சரி 5:20 ஆகிட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6
1: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் இங்க போகும்போது நடந்த சுவாரஸ்யங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா யார் பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அழகிய நம்பி, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: நண்பர்களோட குற்றாலத்துக்கு போனோம்.
0: சரி,
2: குற்றாலத்துக்கு அப்ப போறப்போ முதல் நாள் போய் ஒரு ரூம்ல தங்கணும்.
0: சரி,
2: ரூம் வாடகை வந்து 10 ரூபா. அப்போ
0: 10 ரூபா?
2: ஆமா. மறுநாள் குற்றாலத்துல போய் குளிச்சோம். இன்னைக்கு குளிச்சுட்டு அப்புறம் மறுநாள் காலையில மலையில மேல உச்சி வரைக்கும் நம்ம ஏறணும் அப்படின்னு பிளான்.
0: சரி,
2: அப்போ நாங்க 4 பேரு, செலின், மோகன், சந்திராஜி, நான் ஒண்ணு, 4 பேரு. அதுக்கு காலையிலே கடையில வந்து இட்லி 4 பார்சல், இட்லி, பழங்கள், வேர்க்கடலை எல்லாம் வாங்கி வச்சுட்டு பேக்ல வாங்கி வச்சு போனோம். போறப்போ முதல்ல செந்தகாதேவி அருவியில போய் குளிச்சோம். குளிச்சுட்டு இருக்கப்போ ஒரு குரங்கு வந்து அந்த பேக் ஜிப்ப ஓபன் பண்ணி இட்லி போட்டுல தான் தூக்கிட்டு போச்சு. ஓடுனேன் அத. அப்போ மத்தவங்க எல்லாம் கடிச்சிருந்தாங்க, போய் வரச்சிட்டு வச்சுட்டு அதை பேக்க எடுத்துட்டு அந்த கடை இருந்துச்சு. அந்த கடையில கடலமிட்டாய் வாங்கிட்டு வந்தேன். கடலமிட்டாய் வாங்கிட்டு வந்தா ஒரு பெரிய குரங்கு வந்து அப்படியே என்ன பிளாக் பண்ணிருச்சு முன்னாடி, அப்படியே எந்திரிச்சு நின்னுது. அப்படியே பக்கத்துல எல்லாம் அந்த மிட்டாயை கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு கொடுத்தேன், அது போயிருச்சு. அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி.
0: சரி,
2: அதுக்கு பிறகு அதுக்கு மேலயும் நடந்து போனோம் நாங்க தேனருவி. அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்.
0: சரி சார்.
2: தேனருவியில மேல ஏற முடியாதுன்னு நாங்க, எங்களுக்கு பாதை இருக்கிறது எல்லாம் தெரியாது. அங்க வந்து மரங்கள், செடிகள், வேர்களை புடிச்சு ஏறி போனோம்.
0: ஏறி போயிட்டு
2: ரொம்ப ஏறி போய் தேனருவி இப்ப கீழே விழுதுன்னு சொல்லுங்களேன், அதுக்கு மேல ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில நின்று தேனருவி விழுகிறத எட்டி பார்த்தோம். அது மேல காத்து பயங்கரமா அடிக்கும். அப்ப எப்படி பார்த்தோம்னா அந்த பக்கம் உள்ள 2 பேரு ஒருத்தரம்
0: புடிச்சுக்குவான்,
2: அப்படியே எட்டி பாப்பான், கைய புடிச்சுக்குவான், எட்டி பாப்பான்.
0: சரி,
2: கீழ இருந்து ஆளுக்கெல்லாம் சத்தம் போட்டாங்க, பண்ணாதான்னு சத்தம் போடுறாங்க, கேட்கல எங்களுக்கு. தேனருவி ரொம்ப ஹைட் இருக்கும், கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: சரி சார்.
2: அதுக்கு மேல ஏறி போனோம். மேல மேல அதுக்கு மேல எப்படின்னா புல் தரைகளா இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு நினைவு. அப்படியே சருக்குல ஏறி போன மாதிரிதான் மலையில ஏறி போனோம்.
0: ரொம்ப அழகா சொல்றீங்க.
2: ரொம்ப அருமையான நினைவு.
0: வணக்கம். வணக்கம், யார்
3: பேசுறீங்க?
0: சரி சார், நீங்க எந்த அருவிக்கு போனீங்க?

0: அதாவது மாதிரி நம்ம குற்றால அறிக்கை தான் ஒரு தடவை போனோமா.
1: சரி சார்.
0: அதாவது அதாவது நம்ம காலேஜில் படிக்கும் போது செங்கோட்டையில இருந்து குற்றாலத்துக்கு போனோம், செங்கோட்டையில தங்கியிருந்தோம், குற்றாலத்துக்கு போனோம், போய் குளிச்சு ரூம் போட்டு தங்கியிருந்தோம்.
1: ஓகே சார்.
0: அந்த சாவியையும் பைக்ல போட்டுக்கிட்டே போய் குளிக்க போயாச்சு. குளிக்க போயிருந்த இடத்துல அந்த பையில இருந்து கையில போட்டிருந்த சாவி பைய சரியா மூடாதனால படக்குன்னு அருவி பக்கத்துல விழுந்துருச்சு.
1: ஐயோ.
0: அங்கெல்லாம் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கல. திரும்ப அங்க வந்து ரூம்ல வந்து அவங்களுக்கு ஃபைன் போட்டி அதுக்கு மேல ரூம்ல திறந்து நாங்க அதுக்கு வெக்கேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம்.
1: ஓ, அது வந்து எனக்கு பசுமையான நினைவா இருக்கு இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஃபைன்லாம் கட்டிருக்கீங்க?
0: ஆமா வரல.
1: நன்றி சார், நன்றி. ஃபைன்லாம் நாங்கள் கட்டணும், சாவியை தொலைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி, இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல், 80s-90s வளம் வந்த பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடலில் அந்த வரிசையில் அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யன் அவர்களுடைய சில வரமுத்து அவர்களின் வரிகளில் சிந்த நதி பூ திரைப்படத்தில் தான் பாடல் வருது. பாடலை கேட்டு வச்சுட்டே நினைச்சிருங்க.

0: திருச்சி அருவி ஃபால்ஸ் இங்கெல்லாம் போகும்போது அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம.
1: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் சரி 5:32 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் யார் இங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, காற்று தான் வருது அப்படிங்கும் போது அவங்க எங்கேயோ காற்று நிற்கிற இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேர்கள் டயல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தெளிவான இடத்துக்கு காற்றுலாம் இல்லாமல் நல்லா பேசக்கூடிய ஒரு இடமா வந்து தேர்வு செஞ்சு அங்கே வந்து பேசுங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0462-2156-1132 அப்படிங்கிறனுக்கு கால் பண்ணி பேசலாம். இல்லை 0462-2156-1133 அப்படிங்கிறனுக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக யாருன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். ஓகே, ஃபோன் பண்ணிட்டு ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த அருவி சைட்லாம் போகும்போது அதுவும் ஃபேமிலியாலாம் வந்து போயிருப்பாங்க. ஃபேமிலியாக போயிருக்கும்போது அங்கே வந்து வேனில் போகும்போது அப்படி ஜாலியாக பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு போகிறது, சொன்ன மாதிரி கட்டுச்சோறுலாம் கட்டிட்டு போகிறது, புளியோதரை நீ செய்கிறியா தை சாதத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா. அதுதான் யார் என்ன சொல்ல காத்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுருவோம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? மாரியம்மா பேசுறீங்களா?
2: என்ன
0: நடந்தது சுவாரஸ்யமான விஷயம்? குடும்பமா எல்லாரும் போனீங்க?
2: ஆமா மேடம்.
0: ஓகே, நீங்க எப்படி சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போனீங்களா இல்ல சும்மா அப்படி நம்ம போவோம் ஜாலியா அப்படின்னு போனீங்களா?
2: இல்ல, சாப்பாடு வந்து அங்கேயே நான் அங்க இருந்து வீட்டுல கொஞ்சம் பண்ணி எடுத்துட்டு போனோம். பொங்கல் வச்சு சாம்பார் சட்னி வச்சு எடுத்துருவோம். அங்க போய் சிக்கன் பிரியாணி போட்டாங்க.
0: அங்க போய் சிக்கன் பிரியாணி நீங்க பண்ணீங்களா எல்லாரும்?
2: ஆமா, அங்க நாங்க எல்லாருமே இல்ல பண்ணதுக்கு ஆள் 2 பேர் வந்தாங்க. நாங்க எல்லாரும் குளிக்க போயிட்டோம்.
0: நீங்க எல்லாம் குளிக்க போயிட்டீங்க? அவங்க சமையல் பண்ணிட்டோம். நம்ம வந்து அவர் வந்து குளிச்சுட்டு வர்றதுல அப்படி வந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டதுக்கு
2: வந்துட்டீங்க.
0: ஓகே சூப்பர். அதனால போகும்போது யாராவது நல்ல குக்கா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா?
2: பிரியாணி வந்து சூப்பர்
0: சூப்பர்வா.

0: சொல்லிட்டு அவங்க இரு அவங்களும் கூட ரெண்டு பேர் ஹெல்ப்புக்கு ரெண்டு பேர் வச்சுக்கிட்டாங்க.
1: ஹெல்ப்புக்கு ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்க, நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறீங்க.
0: ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டோம் எல்லாரும்.
1: ஓகே, ரொம்ப அழகான ஒரு விஷயம், ரொம்ப அழகாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
0: நன்றி, நன்றி, ரொம்ப
1: நன்றி. அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், ஜெயக்குமார் சார்.
2: வணக்கம் வணக்கம். எல்லாத்தையும் கேட்டதா சொல்லி
1: எல்லாரையும் கேட்டலாம். மணி வந்து 5:35 எல்லாரையும் கேட்டதா சொல்லிடுவோம்.
2: அப்புறம் ஆமா நண்டு விழாது. அப்ப கூடையில வீட்டுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்.
1: ஓ சரி,
2: மருந்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். காட்டு நண்டு உளும் அப்படி ஓரமாவும் இருக்கும். மேல குடிச்சிட்டே இருக்கும்போது உளும் டக்குன்னு தட்டி விட்டு பிற கூடையில பிடிச்சி கொண்டு வந்துருக்கு மேடம்.
1: ஓ சரி சார், சரி.
2: அப்புறம் அந்த ஒரு 50 குரங்கு துரத்துச்சு.
1: 50 குரங்கு எண்ணிட்டீங்க?
2: கனவுல
1: நடந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திருக்கீங்க. நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. நேர்கள்லாம் வந்து கனவுலமே வந்தது, நெஜத்தில் வந்தது, எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோங்க, எல்லாமே ஞாபகம் தாங்க படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்றும் உங்களை சிறன்பன் ஆகாஷ்வாணி நிலை பண்ணி 102.6 நீர்கள் கேட்டு இருக்கீங்க.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
1: இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நீர்வீழ்ச்சி இல்லை ஃபால்ஸ் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் போகும்போது அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேர்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது யார் இங்கே பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வாணரம்பட்டியிலிருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
1: நம்பிராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: 89-90 டென்த் முடிச்ச லீவ்ல மாமா ஒரு சீட்டு வேணும் வாங்கியிருந்தாங்க. அப்போ என் தங்கச்சி, தங்கச்சி குழந்தை, நாங்க எல்லாம் ஒரு 5-6 குடும்பமா போயிருந்தோம் குற்றாலம் மெயின் அருவிக்கு. அப்போ செம்பாதேவேரி தேனேரி வரைக்கும் போறதுக்கு அனுமதி இருந்தது, போயிட்டு வந்துட்டோம். அப்போ மெயின் பஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. அப்போ குளிக்க விடல. அப்போ அந்த பாலத்தை ஒட்டினாப்புல தண்ணி, பாலத்துல பாதம் முங்குற அளவுக்கு தண்ணி போச்சு. நாங்க அதுல நின்று விளையாண்டுகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு லத்தி கம்பு வந்து மிளந்து வந்துச்சு, பெரிய கம்பு. காவல்துறை நண்பர்கள் வந்து அங்கிட்டு ஒதுங்கி கூடத்தை ஒதுங்க வச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த கம்பு எப்படி வலிவி அந்த தண்ணியில வந்துச்சு.
1: சரி,
3: நான் எடுத்து கையில வச்சோன்னா, நான் அப்ப ஆள் நல்லா காவல் போலீஸ் மாதிரி இருக்கனால
1: சரி
3: எல்லாரும் பயந்தாங்க, பரவாயில்ல இதை வச்சு கொஞ்சம் விளையாடலாமேன்ட்டு கம்பை வச்சுட்டு இங்கிட்டு அங்கிட்டு கூட்டத்தை பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு 5-6 பேர் சேர்ந்து என்ன கைய காமிச்சு அவனை இழுத்துட்டு

0: சொல்ற மாதிரி சைகையில கவனிச்சிட்டேன்.
1: ஓ சரி,
0: படக்குன்னு படக்குன்னு கம்பைய மாப்பிள்ள கையில கொடுத்துட்டேன்.
1: ஓ சரி சரி.
0: உடனே வந்தாங்க வந்தாங்க வேகமா வந்து அவனை செண்டா என் மாப்பிள்ள தூக்கி போயிட்டாங்க.
1: அப்படியே மாதம் எங்க அப்படியே தப்பிச்சிட்டீங்க
0: வேற? திருப்பி போய் நாங்க விளையாண்டுகிட்டு இருந்தோம், இது என் மாப்பிள்ளதான்னு சொல்லி பிறக்கி காலில் கையில விளையாட பேசிட்டு வந்தோம். இருந்தாலும் இப்ப பார்த்தாலும் கூட அந்த மாப்பிள்ள நல்லா மாட்டி விட்டீரியா, உமர நம்பி வந்தேன் பாரு.
1: உங்களால முடிஞ்சதை செஞ்சிட்டீங்க அப்படின்ட்டாரா?
0: நிறைய
1: விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அடுத்ததான் வரவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்புல இருக்கீங்க? ஓகே, நேர் இணைப்பில் வராங்க, ஆனால் ஏன் அப்படிங்கிறதான் தெரியல. அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, மௌன விரதம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேரில் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஐஷ்மா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: வந்து ரொம்ப நாள் ஆயிட்டேன்.
1: ஆமா,
2: நல்லா இருக்கேம்மா. நான் லலிதா, காலேஜ்ல
1: காலேஜ்ல லலிதா அம்மா பேசுறீங்க. ஓகே ஓகே, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா.
1: சொல்லுங்க.
2: அரிசி போயிருக்கோம். என் மக வந்து வேலை பார்க்க படிக்கிற இடத்துல இருந்து குற்றாலம்
1: போனேன்.
2: அப்ப நான் சாப்பாடு தான் நிறைய நிறைய, நான் ரெண்டு விஷயங்களை திங்க மாட்டேன், ஏமா பத்து இட்லி வைக்கேன்னு
1: கேட்டேன். சரி,
2: அதுக்கு போனா அருகில போனா குடிச்சிருக்கோம், நல்லா வயிறு பசிச்சோம்,
1: வயிறு பசிச்சிடும்,
2: அதனால நிறைய வச்சு கொடுத்தேன். நீ வச்சு கொடுத்தது கரெக்டுமா? எல்லாரும் சாப்பிட்டோம், ரொம்ப பசி வந்துட்டு
1: ரஜினிகாந்த் படத்துல ராதிகா கொண்டு வந்து வச்ச மாதிரி நிறைய சுட்டு எடுத்துட்டு
2: போயிட்டீங்க.
1: அதேதான் அதேதான், அந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா? தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். சந்தைக்கு வந்து கிளி திரைப்படத்துல இருந்து பாடல் வருது. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான். நேரம் சரியா 5:47 கேட்டு வந்திருக்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூப்பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6ங்க.
5: நேரம் சரியா 5:53 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6ல.
6: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
5: இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில அருவி ஃபால்ஸ் இங்க போகும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி தான் நேர்கள் என் கூட பேசிட்டு இருக்காங்க. அடுத்த யார் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
7: நன்றி.
5: சொல்லுங்க, நீங்க எங்க போனீங்க?
7: நாங்க எங்க ஊர் பக்கத்துல இந்த சதுரகிரி மலைன்னு சொல்லிட்டு மகாலிங்கம் மலைன்னு.
5: சரி,
7: சத்ரா இருக்கு பக்கத்துல. சரி, அப்போ அருவியில குளிச்சுட்டு அங்க மேல போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நல்ல அருவியில குளிச்சிட்டு இருக்கும்போது மேகம் எல்லாம் கூடுச்சு.
5: சரி,
7: திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு.
5: வெள்ளம் வந்தது. சரி,
7: தண்ணிய எங்களால ரொம்ப நிறைய வந்துருச்சு, தாண்ட முடியல. இது நேர வேற சாயந்தரம் இருக்கிருச்சு.
5: சரி,
7: அப்புறமா நிறைய பக்தர்கள் எல்லாம் வந்திருந்தவங்க ஒருத்தங்க எந்த பக்கம் ஒரு கல்லு அந்த பக்கத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா கைய பிடிச்சி அந்த பக்கம் மாத்தி விட்டாங்க.
5: அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா?
7: மறக்க முடியாது. சின்ன பிள்ளைங்களை எல்லாம் தூக்கி போட்டாங்களாக்கும்.
5: ஓ, சரி சரி சரி. அது மாதிரி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
7: போக வேண்டியது. ஆமா, பரவாயில்ல, எல்லாருமே நல்லபடியா வந்துட்டோம்.
5: ஓகேவா? ஓகே ஓகே. அதுவும் மறக்க முடியாம ஒரு விஷயமா நினைவா வந்து இன்னைக்கு இருக்கு, அதை ஷேர் பண்ணிட்டீங்க. கடைசியா ஒரு மெசேஜும் சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க, போகும்போது ரொம்ப சேஃபா போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி நன்றி நிகழ்ச்சி. நன்றி. நேர்கள்லாம்

நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது ஃபால்ஸ்க்கு போகும்போது நிறைய கலாட்டாகள்லாம் நடந்தது, குரங்கு கூட சண்டை போட்டோம், போலீஸ் கூட வந்து லத்தியெல்லாம் எடுத்து நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் வந்து கேட்கும்போது இன்றைக்கும் அதெல்லாம் பசுமையான நினைவுகளாக இருந்திருக்கும், அவங்களுக்கும் நிறைய விஷயங்களை மீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலும் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் பாடின பாடல் தான். நிகழ்ச்சி போகாமே அவங்க பாடின பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சோம். அந்த வகையில் நிகழ்ச்சி நிறைவான பாடல் ஆராரோ ஆரிராரோ திரைப்படத்துலேருந்து கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நானும் கிளம்புறேன். மீண்டும் வேறொரு நாள் உங்கள் எல்லாரையும் காற்றடைகளை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதை உங்கள் அன்பு தோழி ஐஷு வினோ.

இவான பாடல் ஆராரோ ஆரிராரோ திரைப்படத்துல இருந்து கேட்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, நானும் கிளம்புறேன். மீண்டும் வேறொரு நாள் உங்கள் எல்லாரையும் காற்றலைகளை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷு வினோ.

0: ஆலயத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று மாலை 6:10 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை. இன்று இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ். இரவு 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். 7:32 உழவர் உலகம், இதில் லம்பிஸ்கின் டிசீஸ் எனப்படும் கட்டி தோல் நோய் இது குறித்த உரை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் மாலை முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வாழையை தாக்கும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் உரை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே இளஞ்செழியன் அவர்கள். இன்று 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் நான்மணி கடிகை காட்டும் பெண்ணியம் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது, இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி 7:25 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல்கள். அதனைத் தொடர்ந்து 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு, இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இருக்கிறதா மனம் இல்லையா. 10:02 மனம் விரும்புவதை நேர் விருப்ப பாடல். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு, மறக்க முடியாத டீச்சர் யாரு என்ற தலைப்பில் பேசலாம். நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் உள்நாட்டு சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டம் 2.0 ஸ்வதீஸ் தர்ஷன் ஸ்கீம் 2.0 பற்றிய தகவல். 1:10 நலம்தனாவில் பாக்கெட் உணவுகளும் பக்க விளைவுகளும். 1:55 தொடர்ந்து நலம்தனாவில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். இரண்டு 15 மணித்திருநாடு, இதில் கேரள மாநிலம் பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். 4:02 பொதியை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள். நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை, இரவு 7:00 திரை இசை. நாளை இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வு, 7:32 உழவர் உலகம். நாளை இரவு 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் இசையும் இலக்கியமும். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேரில் கேட்டது, இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
1: ராஜ்வாணி, The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has concluded his historic two-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Prime Minister Modi held talks with his New Zealand

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நேரம் மாலை 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனி நமது

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6:11. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் 6:23. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தோல்வியை நேசித்தால் வெற்றியின் விளிம்பு நமது அருகே வந்து சேரும். ஆகவே தோல்வியை கண்டு பயப்படாமல் நேசிக்க முயல்வோம்.

0: நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 6:40 பக்தி மாலை இடம்பெறும். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.
1: சில நொடிகளில் இடம்
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம்

0: இந்நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டது. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
0: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
2: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பார்த்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல் 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒண்ணு அடுத்த 5 ஆண்டுகள் அது 5ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
0: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல

0: இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மை பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் ஃபேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:41 நிமிடம். தொடர்கிறது பக்தி மாலை. மனிதனின் மதிப்பு என்பது அவனுடைய கவன சக்தியை பொறுத்து அமைகிறது. எதையும் கவனமாக செய்பவனே முன்னேறுகிறான்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையுள்ளவராக நம்மை மாற்றிக்கொண்டால் தேவையான அனைத்து உதவியும் நமக்கு கிடைக்கும்.

நேரம் 6:51. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலையோடு இணைந்திருக்கிறீர்கள். செய்யும் செயலில் விழிப்புடன் செயலாற்றினால் பலனை கடவுளின் பொறுப்பில் விட்டுவிட்டு வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்.

நேரம் 6:55. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துவதே உண்மையான இறை வழிபாடு.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. நிகழ்ச்சியின் துவக்கமாக பாட்டி சொல்லை தட்டாதே திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடிய பாடல்.

திரை இசை கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தாய்மேல் ஆணை திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன், வாணி ஜெயராம் ஆகியோர் பாடிய பாடல்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 8:05 இளங்காற்று. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களோடு இனிய பாடல்களை கேட்கலாம். இரவு 9:30 இலக்கிய சாரல், இதில் 4 மணிக்கடிகை காட்டும் பெண்ணியம், இது பற்றிய தகவல்களோடு பாடல் கேட்கலாம். இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
2: மத்திய அரசால் தேசிய வேளாண் கட்டமைப்பு நிதி அளிப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகளுக்கு வங்கி கடனுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மின்சந்தை கூடிய விநியோக தொடர்பு சேவை, சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டு கூடங்கள், குளிர்பதன கிடங்கு, குளிர்சாதன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி பெறலாம். வட்டி மானியத்துடன் கடனுதவி பெற அதற்கான இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தங்கள் விரும்பும் வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை துணை இயக்குனர், வேளாண் வணிகம், பெரம்பலூர் அலுவலகம் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரசு ஆதி திராவிட வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஆதி திராவிட பழங்குடி இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10வது தேர்ச்சி பெற்று

0: 18 வயது முதல் 30 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சியானது சென்னை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. இப்பயிற்சியின் போது மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறுகின்ற வரை அப்பயிற்சி நிறுவனமே வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்ளும். இப்பயிற்சியில் சேர விரும்புவதற்கு அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 7ஆம் தேதி மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான KN அருணேறு தலைமை வகித்து மத்திய அரசின் திட்டங்களான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டம், பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம், PM கிசான் திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும் திட்டங்கள் மூலம் என்னென்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை பயனாளிகள் பயனடைந்துள்ளன என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பயன்பெற்ற பயனின் விவரங்கள், எவ்வாறு பயனர் தேர்வு செய்யப்படுகின்றன என்பது குறித்து, ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கீடுகள் முழுமையாக எழுதப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் MP அருணேறு பேசுகையில், மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அலுவலர்கள் நிறுத்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒதுக்கப்படும் பணிகளை தொடர்புடைய அலுவலர்கள் அந்த நிதியாண்டிற்குள் முடித்து பொதுமக்கள் பயனீடு செய்ய வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களிலும் தகுதியில் பயனாளியை கண்டறிந்து வழங்கிட வேண்டும். அரசு அலுவலர் அனைவரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனே கண்காணித்து காலதாமதமின்றி தரமான முறையில் நிறைவேற்றும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகின்றன. குரலிசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவர்கள் பெரம்பலூரில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளி தொடர்பு கொண்டு சேர்ந்து பயன்பெறலாம் என பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை சார்பில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சியை தேர்ந்தெடுத்து தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையின் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விருது பெற பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 31ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே எலம்பலூரில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் முதுநிலை வகுப்புகளான முதுநிலை பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளுக்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு மைய இயக்குனர் மாலதி தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. செல்வராஜ்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கை.

0: யானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத் தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோ சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 8-4-3-6-2-8-1-7-9-3-0 மற்றும் 8-4-1-5-5-2-3-7-1-4 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 8-4-9-1-3-0-8-9-1-6-5 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி

அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமம் பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000 பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும் காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று 1 இழப்பிற்கு 21 என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 இழப்புக்கு 159 எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நேர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. நம்மை சுற்றி என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் தெரிந்து கொள்ளலாம். முதல் தகவலாக, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை உடையவர்கள் அவர்தம் சார்பு உறுப்பினர்களின் திருமண உதவித்தொகை 2026-27 கல்விக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் மூல உறுப்பினருக்கான விபத்து நிவாரணத் தொகை, மூல உறுப்பினர்களின் இறப்பிற்கான ஈமச்சடங்கு மற்றும் இயற்கை மரண உதவித்தொகை விண்ணப்பங்கள் பெறுவதற்கான முகாம்

திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மானூர், நாங்குநேரி, ராதாபுரம், சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் மற்றும் திசையன் விளை வட்டத்தில் உள்ள அனைத்து குறு வட்ட வருவாய் அலுவலரின் குடியிருப்பில் வைத்து இம்மாதம் 28ஆம் தேதி அன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற உள்ளது. இம்முகாமினை உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வைத்திருப்போர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அடுத்த நிகழ்வு அறிவிப்பு என்னவென்றால், தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழை, தென்னை மற்றும் நெல் பயிர்களுக்கு ஆண்டு முழுவதும் பருவகாலம் உள்ளது. இப்பயிர்களுக்கான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களான கோரம்பள்ளம், குளையன் கரிசல், பழைய காயல், முக்காணி, ஆறுமுகமங்கலம், ஏரல், பேரூர், சாயர்புரம், செபத்தையாபுரம், சிவகலை, வெள்ளூர், புதுக்குடி, பெருங்குளம், ஆழ்வார் கற்குளம், வல்லநாடு, ஆறுமுகநேரி, ஆத்தூர், காயாமொழி, தென்திருப்பேரை, சேதுக்கு வாய்த்தான், நாசரேத், குறும்பூர், ஆதிநாதபுரம், மெஞ்ஞானபுரம், பரமன்குறிச்சி, பள்ளிப்பத்து, பிச்சுவிலை, சொக்கன்குடியிருப்பு, உடன்குடி, வெள்ளாளன்விளை, கழுங்குவிளை, பழங்குளம், சாஸ்தாவி நல்லூர், அம்பலசேரி, ஆசீர்வாதபுரம், புத்தன் தருவை, மாதவன்குறிச்சி, அரசூர் மற்றும் தண்டுப்பத்து ஆகிய சங்கங்களின் செயல் எல்லையில் உள்ள புதிய உறுப்பினர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் விவசாயிகள் மேற்காணும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் ₹10 நுழைவு கட்டணம் மற்றும் பங்கு தொகை ₹100 செலுத்தி புதிய உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம். மேலும் கடன் அனுமதிக்கும் போது கடனுக்கு உரிய பங்கு தொகை செலுத்த வேண்டும். சங்கங்களை நேரில் அணுகியும் பொது சேவை மையத்தின் மூலம் EKCC முறையில் ₹2 லட்சம் வரை பயிர்க்கடன்களை எந்தவித பிணையமுமின்றி, ₹3 லட்சம் வரை நகை மற்றும் நில அடமானத்தின் பேரிலும் 1 வருட தவணை காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தவணை தேதிக்குள் கடனை திருப்பி செலுத்தும்போது அதற்கான வட்டியை தமிழக அரசே ஏற்றுக்கொள்கிறது. எனவே தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நடப்பு ஆண்டில் விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நம்மை சுற்றியில் அடுத்த தகவல், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தும் உயர்த்தின் நோக்கத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டுச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டு, அந்த சங்கம் மூலம் 11 சிறப்பு எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா 1 லட்சம் வீதம் நிதி உதவியினை உயர்த்தி வழங்கிட தமிழக அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த வகையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இதற்கான விண்ணப்பங்களை திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் tn.gov.in என்ற இணையதளத்திலும் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் August 15ஆம் தேதிக்குள் தங்களது படைப்பினை திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேயர்கள் கேட்டது நம்மை சுற்றி. நேர்களே, இனி தொடர்வது FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:32.
0: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் லம்பி ஸ்கின் டிசீஸ் எனப்படும் கட்டி தோல் நோய் உரை, அதனைத் தொடர்ந்து வாழையை தாக்கும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் முதலில் லம்பி ஸ்கின் டிசீஸ் எனப்படும் கட்டி தோல் நோய் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். மால் மருகன் அவர்கள்.
1: கால்நடை பண்ணையாளர்களுக்கு வணக்கம். பொதுவாக கடலை என்பது உடலில் ஏற்படும் வீக்கம், கட்டி அல்லது முடிச்சுகளை நாம் கடலை என்று அழைக்கின்றோம். மனிதர்களில் அயோடின் குறைபாட்டால் கழுத்து பகுதியில் ஏற்படுகின்ற வீக்கம் முன்கழுத்து கடலை என்று அழைக்கப்படும். அதேபோல் இந்த தோல் கடலை நோய் என்பது மாடுகளை பாதித்தால் மாடுகளின் தோலில் பெரிய பெரிய கட்டிகள் உருவாகும். இது மட்டுமல்லாமல் அந்த உள் உறுப்புகளிலும், முக்கியமாக சுவாச குழாயிலும் நுரையீரல் பகுதிகளையும் கடலை நோய் ஏற்படுவதால் மாடுகளில் அதிகளவு இறப்பும் ஏற்படும். இந்த நோய் எந்தெந்த வகையினை பாதிக்கும் என்று எடுத்துக்கொண்டால், நாட்டு மாடு மட்டுமல்லாது கலப்பின வகை மாடுகளையும் பாதிக்கக்கூடியது. அது மட்டுமல்லாது காளை மாடுகள், கறவை மாடுகள் மற்றும் இளங்கன்றுகளையும் பாதிக்கும். இந்த நோய் பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நோய் மாடுகளை பாதிக்கும் போது மிக அதிகளவு இறப்பினை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது கறவை மாடுகளில் பால் உற்பத்தி குறைந்து போகும், மேலும் அதன் உடல் வளர்ச்சி குறையும். கறவை மாடுகளில் கருச்சிதைவும் சில சமயங்களில் கருவுறுதல் பாதிப்பும் ஏற்படும். காளை மாடுகளின் இனப்பெருக்கத்திறன் குறைந்து போகும். இது மட்டுமல்லாமல் இந்த தோலில் கடலை ஏற்படுவதால் அதற்கான ஏற்படும் சிகிச்சையும் மிக அதிகம். எனவே இது முக்கியமான பொருளாதார இழப்பினை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். இந்த நோயின் வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த நோய் முதன் முதலில் 1929 ஆப்பிரிக்காவில் உள்ள ஜாம்பியாவில் முதன் முதலாக கண்டறியப்பட்டது. பின்பு ஆப்பிரிக்காவின் அனைத்து பகுதிகளுக்கும் மிக வேகமாக பரவி நிறைய கால்நடைகளில் இறப்பை ஏற்படுத்தியது. 1984 பிறகு ஆப்பிரிக்காவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஆசியாவில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் மிக வேகமாக பரவியது. மனிதர்களில் உலக சுகாதார நிறுவனம் இருப்பது போல் விலங்கினத்துக்கும் உள்ள சுகாதார நிறுவனத்தில் இந்த நோயை பற்றி குறிப்பிடும் போது, இந்த நோயானது வரலாற்று ரீதியாக தட்பவெப்பநிலை மாற்றத்தின் ஏற்படும் உயிரியல் சூழல் காரணமாக நாட்டின் எல்லைகளெல்லாம் தாண்டி மிக வேகமாக பரவுகின்ற, கால்நடை வர்த்தகத்தில் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற முக்கியமான நோயாக கருதப்படுகிறது. இந்தியாவில் இந்த நோய் முதல் முதலாக

2019 ஆம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் கண்டறியப்பட்டது. ஆனால் அடுத்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 மாநிலங்களில், உதாரணமாக கர்நாடகா, மேற்கு வங்கம், பஞ்சாப், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடில் இந்த நோய் கிருமியினால் பல்வேறு மாடுகள் பாதிக்கப்பட்டன. 2022 ஆம் ஆண்டு நம் மத்திய அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி இந்தியா முழுவதும் 2 ஆண்டுகளுக்குள்ளாக சுமார் 185,000 மாடுகள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு 8,000 மாடுகள் இறந்துள்ளதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. தமிழ்நாட்டிலும் இந்த நோயின் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுகிறது. முக்கியமாக அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளில் இந்நோயின் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுகிறது. சமீபத்தில் எங்களது கல்லூரியில் உள்ள கால்நடை நுண்ணுயிர்த்துறையில் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தமிழகத்தில் காணப்படும் இந்த நோய் கடலை நோயினை ஏற்படுத்துகின்ற நச்சுவிரியானது சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் வியட்நாம் நாடுகளில் உள்ள மாடுகளை பாதிக்கும் தோல் கலனை நோய் நச்சுரியுடன் மரபணு அடிப்படையில் 93% தொடர்புடையது என்பதை கண்டறிந்துள்ளோம். இந்த தோல் கலனை நோயானது மாடுகள் மற்றும் மாடுகளில் ஏற்படும் அம்மை நோயின் நச்சுரியுடன் மிகுந்த தொடர்பு கொண்டது. முக்கியமாக வெள்ளாட்டு அம்மை, செம்மறியாட்டு அம்மை ஏற்படுத்துகின்ற நச்சுரியுடன் இந்த தோல் கலனை நோயினை ஏற்படுத்தும் நச்சுரியானது மிகுந்த தொடர்பினை கொண்டது. இந்த நோயினை உண்டாக்கும் நச்சுரி பாதிக்கப்பட்ட மாடுகளில் தோலில் கட்டிகள், கொப்பளங்கள் மற்றும் பொதுவாக பக்கு என்று அழைக்கின்ற கட்டிகள் காய்ந்து உதிர்ந்து விழும் திசுக்களின் மூலமாகவே அதிகமாக பரவுகின்றது. ஏனெனில் இந்த கட்டிகள், கொப்பளங்கள் மற்றும் காய்ந்து உதிர்ந்து விழும் திசுக்களில் இந்த கிருமியானது 18 முதல் 35 நாட்கள் வரை உயிருடன் இருக்கும். இது மட்டுமல்லாது இந்த நோய் எப்படி பரவுது என்றால், முக்கியமாக மாடுகளில் காணப்படும் உண்ணிகள், கொசுக்கள், கடிக்கும் ஈக்கள் மற்றும் இரத்தத்தை உறிந்தும் பூச்சிகளின் மூலம் ஒரு மாட்டிலிருந்து மற்றொரு மாடுகளுக்கு மிக எளிதாக பரவுகின்றது. இதன் காரணமாக ஒரு இடத்தில் இந்த நோய் ஏற்பட்டால் மிக விரைவாக சுற்றியுள்ள 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நோயின் தாக்கம் மிக விரைவில் பரவிவிடும். மேலும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் இருந்து வடிகின்ற கண்ணீர் மற்றும் மூக்கிலிருந்து வடிகின்ற நீர், அதன் பால், இரத்தம், விந்து மற்றும் கலனை நோயினால் ஏற்படுகின்ற கட்டிகள் காய்ந்து உதிர்ந்தும் திசுக்கள் இவற்றின் மூலமாக இந்த நோய் மிக வேகமாக பரவுகின்றது. இது மட்டுமல்லாமல் நோயுற்ற பகுதிகளிலிருந்து உள்ள கால்நடைகள் மற்ற பகுதிகளுக்கு வந்து செல்வதாலும், நோயுற்ற கால்நடைகளை சந்தை பகுதிக்கு கொண்டு செல்வதாலும் இந்த நோய் வேகமாக பரவுகின்றது. முக்கியமாக கன்றுக்குட்டிகளில் இறப்பு அதிகமாக காணப்படும். கன்றுக்குட்டிகள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கறவை மாடுகளின் பாலை அருந்துவதால் இந்த நோய் முக்கியமாக ஏற்படுகின்றது. இந்த நோய் பொதுவாக எல்லா காலங்களில் காணப்பட்டாலும் கோடை காலத்தில் மிக அதிகமாக காணப்படும். இது தவிர பண்ணை சுகாதாரம் மிக மோசமாக பராமரிக்கப்பட்டால், உதாரணமாக மழைநீர் தேக்கம் போன்றவற்றின் காரணமாக ஏற்கனவே கூறியபடி கொசுக்கள் மற்றும் பூச்சிகளின் இனப்பெருக்கம் அதிகமாகும் போது இந்த நோய் மிக வேகமாக பரவும். அடுத்தது முக்கியமாக நாம் இந்த நோயின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக இந்நோய் மாடுகள் ஏற்பட்டவுடன் அதிகமான காய்ச்சல் ஏற்படும். இந்த காய்ச்சல் என்பது மாடுகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து வேறுபடும். உதாரணமாக இந்த கிருமி மாடுகளின் உள்ளே சென்று அறிகுறிகள் ஏற்பட 4 முதல் 14 நாட்கள் ஆகும். அதிகமான காய்ச்சலுக்கு பிறகு மாடுகள் தீவனம் எடுக்காது, நிணநீர் கட்டிகள் வீக்கம் காணப்படும். இதன் பிறகு பாதிக்கப்பட்ட மாடுகளின் கண்களிலிருந்து நீர் வடியும், மூக்கிலிருந்தும் நீர் வடியும். பின்பு அந்த மூக்கிலிருந்த நீரானது சளியாகி கெட்டியாகுவதால் மாடுகளால் மூச்சுவிட முடியாது. அதே சமயத்தில் 4 நாட்கள் பிறகு அதன் கால்களின் பின்பகுதியில் வீக்கம் ஏற்படும். இதன் காரணமாக மாடுகளால் நடக்க முடியாது. சில மாடுகளின் உடலின் அடிப்பாகம் வீங்கி காணப்படும். 5 நாட்களுக்கு பிறகு மாடுகளின் தோள்களில் சிறிய சிறிய கட்டியாக வீக்கம் ஏற்படும். இந்த கட்டியானது நாளாக நாளாக பெரிதாகி கொண்டே செல்லும். முக்கியமாக தலை, கழுத்து, சுவாசப்பாதை, கண் இமைகள், காதின் அடிப்பாகம், மடி, விதைப்பைகள், பிறப்புறுப்புகள், கால்கள், மூக்கு மற்றும் வாயின் உட்பகுதி போன்றவற்றில் இந்த கட்டிகள் காணப்படும். பொதுவாக இந்த கட்டிகள் 2 முதல் 3 வாரங்களில் குறைந்துவிடும். ஆனால் சில மாடுகளில் இந்த வீக்கம் பெரியதாகி வட்டமான அல்லது உருண்டையான மிகவும் கடினமான கட்டிகளாகிவிடும். இந்த கட்டிகளின் அகலம் சுமார் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துவிடும். சில மாடுகளில் இந்த கட்டிகள் குடைந்து இரத்தமும் சீலும் வடியும். இதன் காரணமாக அதிக வலி ஏற்படும். இதனால் ஏற்படும் புண்கள் ஆறுவதற்கு மிக நீண்ட நாட்களாகும். மாடுகளில் மற்ற நுண்ணுயிர்களின் தாக்கத்தால் இந்த தோலில் மிக பெரிய துளைகள் ஏற்படும். மேலும் சில மாடுகளின் உடலின் உட்பகுதி

முக்கியமாக சுவாச பகுதியிலும் நுரையீரலிலும் இந்த கட்டிகள் தோன்றுவதால் நிமோனியா ஏற்பட்டு மாடுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் நாள்பட்ட பலவீனம் ஏற்படும், பால் உற்பத்தி குறையும், தீவனம் உட்கொள்ளாததால் வளர்ச்சி மற்றும் உடல் எடை குறைந்து காணப்படும். இது தவிர கரைய மாடுகளில் சினை பிடிக்காது, கருவுற்ற மாடுகள் முக்கியமாக இளம் சினை மாடுகளில் கருச்சிதவு ஏற்படும், காளை மாடுகள் இனப்பெருக்க திறனை இழந்துவிடும். இது தவிர முக்கியமாக கரைய மாடுகளில் காம்புகள் மற்றும் மடியில் புண்கள் ஏற்படுவதால் மடிவீக்க நோய் ஏற்படும். பொதுவாக இந்நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் இறப்பு சதவிகிதம் 10% மட்டுமே இருக்கும். ஆனால் சுவாச மற்றும் இறப்பை குழாயில் ஏற்படும் கட்டிகள் காரணமாக இந்த சதவீதம் அதிகரிக்கும். தோல் கட்டிகள் உடைந்து புண்கள் ஏற்பட்டு மற்ற முன்னிலைகளின் தாக்கம் போன்றவற்றின் காரணமாக சில மாடுகளில் இறப்பு மிக அதிகளவு காணப்படும். பாதிக்கப்பட்ட மாடுகளின் தோல் நிரந்தரமாக சேதமடைவதால் அவற்றின் வணிக மதிப்பு குறைந்துவிடும். இந்த நோயினை எப்படி கண்டறிவது என்றால், மிக எளிதாக மாடுகளின் தோளில் ஏற்படும் உருண்டையான அல்லது வட்ட வடிவமான கட்டிகள் மூலமே மிக எளிதாக கண்டறியலாம். இருப்பினும் இதே போன்று தோளில் சிறு சிறு கட்டிகளை ஏற்படுத்துகின்ற அல்லது தோளில் சிதைவுகளை ஏற்படுத்துகின்ற பல்வேறு நுண்ணுயிரி, நச்சுயிரி மற்றும் பூஞ்சை நோய்களிலிருந்து வேறுபடுத்த நாம் சில மாதிரிகளை பாதிக்கப்பட்ட மாடுகளில் எடுத்து அருகிலுள்ள காலனி மருத்துவக் கல்லூரியின் ஆய்வகத்தில் பரிசோதித்து இந்த நோயினை உறுதிப்படுத்தலாம். பாதிக்கப்பட்ட மாடுகளிலிருந்து பெறப்படும் தோல் கட்டி, காய்ந்து உதிர்கின்ற திசுக்கள், இரத்தம் மற்றும் சுரப்பிகள், முக்கியமாக கண்கள் மற்றும் மூக்கிலிருந்து வடியக்கூடிய திரவம் போன்றவற்றை ஆய்வகங்களுக்கு அனுப்பி இந்த நோயினை உறுதிப்படுத்தலாம். அடுத்ததாக இந்த நோய் வந்தால் என்னென்ன சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். உடலில் ஏற்படும் கட்டிகள் மற்றும் காயங்களுக்கு தகுந்தவாறு கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி கிருமி நாசினி கொண்ட கழிவு மருந்துகளை தோல் கட்டிகள் மற்றும் காயங்கள் மீது தடவ வேண்டும். புண்களில் புழுக்கள் காணப்பட்டால் டர்பண்டைன் எண்ணெயினை தடவ வேண்டும். காய்ச்சல் மற்றும் வலி நிவாரண மருந்துகளை வழங்க வேண்டும். மேலும் இரண்டாம் கட்ட நுண்ணுயிர்களை தடுப்பதற்கு தகுந்த எதிர்வீரி மருந்துகளை, அதாவது ஆன்டிபயாட்டிக்ஸை பயன்படுத்த வேண்டும். மேலும் நோயினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்காக சில மூலிகை மருத்துவங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக மாடு ஒன்றுக்கு 10 கிராம் கருப்பு மிளகு, 10 கிராம் உப்பு, 10 வெற்றிலை போன்றவற்றை தேவையான அளவு வெள்ளத்துடன் அரைத்து சிறிய அளவில் வாய் வழியாக வழங்க வேண்டும். முதல் நாளில் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையும், இரண்டாம் நாளிலிருந்து ஒரு நாளைக்கு 3 முறையும், குறைந்தது 2 வாரங்களுக்கு வழங்க வேண்டும். இது தவிர ஒரு கைப்பிடி அளவு குப்பை மேனி இலை, வேப்பிலை, மருதாணி, துளசி இலை போன்றவற்றை 20 கிராம் மஞ்சள் பவுடருடன் நன்கு அரைத்து 5 மில்லிலிட்டர் தேங்காயுடன் கலந்து தோல் புண்களில் தடவி வர காயங்கள் விரைவில் குணமாகும். ஆனால் இந்த மூலிகை மருத்துவம் என்பது முழுமையான தீர்வு கிடையாது. முக்கியமாக இந்த நோயை தடுப்பதற்கு தடுப்பூசி கண்டிப்பாக போட வேண்டும். ஏற்கனவே கூறியபடி நோயினை உண்டாக்கக்கூடிய நச்சுயிரியானது வெள்ளாட்டு அம்மை நச்சுயிரியுடன் மிகுந்த தொடர்புடையது என்பதால் வெள்ளாட்டு நோய்க்கு எதிரான தடுப்பூசியை இந்த நோய்க்காக பயன்படுத்தலாம். சமீபத்தில் நமது இந்திய அரசாங்கம் இந்த தோல்கடல் நோய்க்கு எதிரான தடுப்பூசியை வெளியிட்டுள்ளது. இது தவிர பல்வேறு தனியார் கம்பெனிகளால் உருவாக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் நமக்கு கிடைக்கின்றன. இவற்றில் ஏதாவது ஒன்றை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசிகளை வழங்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் இந்த நோயினை எவ்வாறு தடுப்பது என்றால், இந்த தோல் கலந்த நோயினை கட்டுப்படுத்த பாதித்த மாடுகளை மற்ற மாடுகளிலிருந்து பிரித்து வைத்து பராமரிக்க வேண்டும். தீவனம் மற்றும் தண்ணீர் பாத்திரம் போன்றவற்றை பாதித்த மாடுகளுக்கு தனியாக வைத்து பராமரிக்க வேண்டும். கறவையாளர் பாதிக்கப்பட்ட மாடுகளை தொடர நேர்ந்தால் உடனடியாக கைகளை நன்கு சுத்தம் செய்த பிறகே மற்ற மாடுகளை பராமரிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாடுகளை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு கொண்டு செல்வது தடை விதிக்க வேண்டும். புண்கள் மற்றும் கட்டிகளை சுத்தப்படுத்த பயன்படுத்திய துணிகள் மற்றும் பஞ்சுகளை தீயினால் உடனுடனே எரித்துவிட வேண்டும். இந்த நோயினால் இறந்த மாடுகளை தகுந்த உயிர் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தி அப்புறப்படுத்த வேண்டும். கொசுக்கள், ஈக்கள், பூச்சிகள் போன்றவற்றை கட்டுப்படுத்த மாலை மற்றும் இரவு நேரங்களில் மாட்டுக் கொட்டைகளில் புகைமூட்டம் செய்ய வேண்டும். மாடுகளின் உடலிலிருந்து உண்ணிகளை அப்புறப்படுத்த வேண்டும். பண்ணையை சுற்றிலும் கிருமிநாசினி மருந்துகளான ஈத்தர், குளோரோஃபார்ம், ஃபார்மலின், ஃபினாயில், சோடியம் ஹைபோகுளோரைட் ஆகியவற்றை கால்நடை மருத்துவின் ஆலோசனைப்படி கொட்டைகளை சுற்றியும் கொட்டகையின் உள்ளேயும் தெளித்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே கூறியபடி தடுப்பூசிகள் உள்ளன.

0: எனவே இவற்றில் ஏதாவது ஒரு தடுப்பூசியை கால்நடை மருத்துவின் ஆலோசனைப்படி மாடுகளுக்கு போட வேண்டும். குறிப்பாக 3 மாத வயது மேற்பட்ட அனைத்து மாடுகளுக்கும் முதல் தடுப்பூசியையும் அடுத்த 6வது மாதத்தில் 2வது தவணை தடுப்பூசியும் வழங்கி பின்பு வருடத்துக்கு 1 முறை இந்த தடுப்பூசியை போட வேண்டும். அன்புள்ள கால்நடை பண்ணையாளர்களே, இதுவரை மாட்டுப் பண்ணைகளில் மிக பெரிய அளவு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகின்ற தோல் கடலை நோயையும் அதற்கான தடுப்பு முறைகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். நோய் வருமுன் தடுப்பதே மிகவும் சிறந்தது. எனவே முறையான தடுப்பூசி, சுத்தமான தீவனம் மற்றும் சுகாதாரமான பராமரிப்பு இந்த நோயினை மட்டுமல்லாது கால்நடைகளை அனைத்து நோய்களிலிருந்தும் பாதுகாக்கும். மேலும் விவரங்களுக்கு திருநெல்வேலி ராமையன்பட்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை நீங்கள் அணுகலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை லம்பி ஸ்கின் டிசீஸ் எனப்படும் கட்டித்தோல் நோய் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். மால்முருகன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் இனி வாழையை தாக்கும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே. இளஞ்செழியன் அவர்கள்.
1: வாழைய என்னென்ன பூச்சிகள்லாம் தாக்குது, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா வாழையில பார்த்தோம்னா முக்கியமா ரெண்டு கூன்வண்டுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு கிழங்கு கூன்வண்டு, அடுத்து பார்த்தோம்னா தண்டு கூன்வண்டு அப்படின்னு சொல்றது. கிழங்கு கூன்வண்டு அந்த பேர்லயே இருக்குது, இது கிழங்க ஃபுல்லா தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது. பொதுவா இந்த கிழங்கு கூன்வண்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழைக்கண்ணு நட்டதுல இருந்து அறுவடை வரைக்கும் எந்த நேரத்துலனாலும் வரலாம். அதே மாதிரி இந்த கிழங்கு கூன்வண்டு பார்த்தோம்னா வாழை பயிரிடக்கூடிய எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. இதோட தாக்குதல்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சுமார் 10-80% அளவு மகசூல் இழப்பு வந்து ஏற்படும் நமக்கு. இந்த கிழங்கு கூன்வண்டு எந்த ரகத்தெல்லாம் தாக்கக்கூடியது? பொதுவா ரொபஸ்டா, பச்சை வாழைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொபஸ்டா, ரஸ்தாலி, மலை வாழை, நேந்திரன் வாழை, செவ்வாழை, கற்பூரவல்லி ரகத்துல பார்த்தோம் அப்படின்னா இதோட தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா பொதுவா இந்த கூன்வண்டுல 4 பருவங்கள், முட்டை பருவம், புழுப்பருவம், கூட்டுப்புழு, தாய் வண்டுன்னு சொல்லுது. இல்ல இந்த தாய் வண்டு என்ன பண்ணும் அப்படின்னா கிழங்கோட மேல் பகுதியில போய் முட்டையை வச்சிடும். முட்டையில இருந்து வெளியில வர புழு என்ன பண்ணும், கிழங்க குடைஞ்சி உள்ள போய் சாப்பிட ஆரம்பிக்கும். தொலைச்சு சாப்பிட்டதுனால என்ன ஆகும், அந்த கிழங்குல வந்து ஓட்ட விழுந்துருக்கும். அது வழியா இந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானம், பாக்டீரியா எல்லாம் உள்ள போய் இந்த கிழங்கு வந்து அழுகல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த கிழங்கு பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த சத்துக்கள் உறிஞ்சப்படுறது எல்லாமே தடைப்பட்டு போயிடும். அதனால மண்ணுக்கு மேல பார்த்தோம்னா இலையெல்லாம் மஞ்சளா மாறி அது முதிர்ச்சியடைந்து உதிர்றதுக்கு முன்னாடியே என்ன போயிடும், காஞ்சி இது உதிர்ந்து போயிடும். அதே நேரத்துல மரத்தோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும். ஏன்னா கிழங்கு ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா அதுக்கு இருக்கிறதுனால அதுல சரியா சத்து எல்லாம் போகாததுனால பாதிக்கப்பட்ட மரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப குன்றி சிரித்து போயிருக்கும். இதுல இருந்து பூ வந்து சரியான நேரத்துல வெளியில வராது. அப்படியே பூ வந்தாலும் காய் சரியா வளர்ச்சி அடையாது. லேசா காத்தடிச்சா கூட இந்த மரம் ஒடிஞ்சு விழுந்துரும். இது வந்து கிழங்கு கூன்வண்டு அப்படின்னு சொல்லுது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? பொதுவா அறுவடை செய்த பின் அந்த இறந்த மரத்தை வந்து பார்த்தோம்னா கிழங்கோட சேர்த்து நம்ம வந்து அழிச்சிடணும். அப்படியே விட்டுறக்கூடாது, கிழங்கு வரைக்கும் தோண்டி எடுத்து நம்ம அழிக்கணும். அப்புறம் கிழங்கு கூன்வண்டு தாக்கப்பட்ட வயல்ல இருந்து நம்ம அடுத்த நடவுக்கு வந்து கிழங்குகளை வந்து தேர்வு செய்ய கூடாது. அடுத்தது அறுவடை செஞ்ச பிறகு மரத்தோட தண்டு பாகம், பக்கக்கண்ணெல்லாம் நம்ம எடுத்து அழிக்கணும். புதுசா நம்ம நடவுக்கு பயன்படுத்துற கிழங்குகளை என்ன பண்ணணும்னா கிழங்கோட வெளிப்புறத்தை நல்லா சீவிட்டு அதை வந்து சகதியில சேற்று குழம்பு கொஞ்சம் சகதியில தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுல நல்லா நனைச்சி எடுத்து அந்த கிழங்குக்கு மேல வந்து கார்போஃபியூரான் அப்படிங்கிற குருண மருந்து வந்து ஒரு 33 கிராம் அப்படிங்கிற அளவுல தூவி விட்டு நடவு பண்ணோம் அப்படின்னா இந்த கிழங்கு கூன்வண்டு தாக்குதல இருந்து நம்மளோட வாழை மரத்தை வந்து காப்பாத்திடலாம். அடுத்த முக்கியமான வண்டு பார்த்தோம்னா தண்டு கூன்வண்டு. முதல்ல பார்த்தது கிழங்கு கூன்வண்டு, இது வந்து தண்டு கூன்வண்டு. அப்ப பேர்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தண்டை தாக்கக்கூடியது அப்படின்னு. அப்ப தண்டு நமக்கு எப்ப வரும், 5-6 மாசம் அந்த நேரத்துலதான் நமக்கு இந்த தண்டு கூன்வண்டு தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். பொதுவா இது எந்த வகையான வாழையில அதிகமா இருக்கும்னா நேந்திரன் வாழை, மொந்தன், விருப்பாச்சி, ரொபஸ்டா வாழையில வந்து இதோட தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். இது மட்டும் கிடையாது, செவ்வாழை, ரஸ்தாளி, பூவன், கற்பூரவல்லி ரகத்தையும் இந்த தண்டு கூன்வண்டு வந்து தாக்கக்கூடியது. பொதுவா இந்த தண்டு கூன்வண்டு 5-6 மாசமான மரத்தை தான் தாக்கும்னு சொன்னா, அதனால கண்ணை வந்து இந்த தண்டு கூன்வண்டு தாக்குதல் வந்து இருக்காது. அதாவது இளங்கன்றுகள்ல வந்து இந்த தண்டு கூன்வண்டு தாக்குதல் இருக்காது. இது தண்டனை விரும்பி சாப்பிட்றதுனால இதோட தாக்குதல் 7வது மாசத்துக்கு மேல அதிகமா இருக்கும். பொதுவா 5 மாசத்துக்கு கீழே வயசு

மரத்தை வந்து இந்த தண்டு கூம்பு வந்து தாக்குறது இல்ல. நெருக்கமா நடவு செய்யப்பட்ட தோட்டத்துல வந்து இதோட தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். சோ இந்த தண்டு கூம்பு வண்டுலையும் பார்த்தோம்னா நாலு பருவங்கள், முட்டை, புழு, கூட்டுப்புழு, அப்புறமா தாய்ப்பூச்சி அப்படின்னு சொல்றது. சோ இந்த புழுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தண்டு மற்றும் அந்த இலக்காம்பு வந்து குடைஞ்சி உள்ள போகக்கூடியது, ஆனா கிழங்குக்குள்ள போகாது. ஏன்னா இது பேரே வந்து நம்ம தண்டு கூன் வண்டுன்னு தான் சொல்லும். சோ இது கிழங்குக்கு போகாது. இதோட தாக்குதல்னால அந்த பயிருக்கு மேல அந்த வாழை மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து நீர் எல்லாம் தடைபடுறதுனால மரத்தோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். தண்டு கூன் வண்டு தாக்கப்பட்ட மரத்துல இருந்து பார்த்தோம்னா பொதுவா கொலை எதுவும் வராது. அப்படியே கொலை வந்தாலும் ரொம்ப சின்ன சின்ன காயா இருக்கும். அப்படியே காய் வந்தாலும் அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த தண்டு கூன் வண்டு தாக்குதல்லையும் பார்த்தோம் அப்படின்னா மரத்துக்கு வந்து எந்த சத்தம் இருக்காது. அதனால லேசா காத்தடிச்சா கூட ஒடிஞ்சு விழுந்துக்கூடியது. இதனால மகசூல் இழப்புன்னு பார்த்தோம்னா 5-70% வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த தண்டு கூன் வண்டை நம்ம எப்படி

0: இந்த தண்டுக்குன் வண்டு தாக்குதல்லையும் பார்த்தோம் அப்படின்னா மரத்துக்கு வந்து எந்த சத்தம் இருக்காது, அதனால லேசா காத்தடிச்சா கூட ஒடிஞ்சு விழுந்துக்கூடியது. இதனால மகசூல் இழப்புன்னு பார்த்தோம்னா 5-70% வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இந்த தண்டுக்குன் வண்டை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்? பொதுவா அறுவடை தாரெல்லாம் அறுத்து எடுத்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தண்டை வந்து கிழங்கோட பிடுங்கி அழிக்கிறது மூலமா தான் இதுல இருந்து மற்ற வண்டுகள் பெறுகிறத வந்து நம்ம தடுக்கலாம். அப்புறம் வாழை கொலைய வந்து அறுவடை செஞ்ச பிறகு வாழை மரத்தை வெட்டின அடிப்பாகத்துல பார்த்தோம்னா நன்மையை செய்யக்கூடிய பூஞ்சானம் விவேரியா பேசியானா, அதாவது நன்மையை செய்யக்கூடிய பூஞ்சானம் விவேரியா பேசியானா அப்படிங்கறத வந்து 10 கிராம் அப்படிங்கிற அளவுல அந்த வெட்டப்பட்ட இடத்துல வந்து தடவி விட்டுறணும். பாதிக்கப்பட்ட வயல்ல இருந்து நம்ம விதை கிழங்க வந்து தேர்வு செய்யவே கூடாது. நம்ம வாழைக்கண்ணு நடுற சமயத்துல ஒரு குழிக்கு வந்து கார்போஃபிரான் அப்படிங்கிற குருண மருந்து 20 கிராம் அல்லது வேப்ப முன்னாக்கு 1/2 கிலோ அப்படிங்கிற அளவுல போட்டு நம்ம நட்டோம் அப்படின்னா இந்த தண்டுக்குன் வந்து தாக்குதல்ல இருந்து நம்ம மரத்தை வந்து காப்பாத்தலாம். அதே நேரத்துல காய்ந்த இலையையும் மரத்தோட பட்டைகளையும் அப்பப்ப நம்ம நீக்கி தண்டு பாகத்தை வந்து சுத்தமா வச்சிருக்கணும். பக்க கண்ணையும் 1 மாசத்துக்கு ஒருக்க நம்ம நீக்கி நம்மளோட தோட்டத்தை வந்து சுத்தமா வச்சிருக்கணும். அடுத்தது தண்டு பொறி அப்படின்னு ஒண்ணு. தண்டு பொறின்னா ஒண்ணும் இல்ல, வாழைத்தண்டை வந்து 1.5 அடி நீளத்துல உள்ள எடுத்துட்டு அதை வந்து 2 வெட்டிக்கணும். வெட்டி நம்ம அங்கங்க நிலத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாழையில இருந்து ஒரு சாறு ஒரு நீர் வரும் இல்லையா, அந்த நீருக்கு வந்து இந்த தண்டுக்குன் வண்டி எல்லாமே அந்த வாழைத்தண்டை நோக்கி வரும். நம்ம வயல்ல வந்து ஒரு 25 இடத்துல இந்த மாதிரி தண்டு பொறின்னு சொல்லுவோம், அதை நீல வாக்குல வெட்டி அங்கங்க வச்சு நம்ம தண்டுக்குன் வண்ட கவர்ந்தும் நம்ம அதுக்கப்புறமா எடுத்து அழிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது கிழங்கு கூன் வண்டு தண்டு கூன் வண்டு. அதனால நம்ம இதுவரைக்கும் சொன்ன கட்டுப்பாடு முறைகளை கடைபிடிச்சு நீங்க வாழையில நல்ல மகசூல் எடுக்கணும்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வாழையை தாக்கும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே. இளஞ்செழியன் அவர்கள்.
2: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் அல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம், மதுரை ஆகிய ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த

0: படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436281739 மற்றும் 8491551314 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய்சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் 8:06 ஆயாச்சுங்க. நேர்கள், நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து. இந்த நிகழ்ச்சி இளங்காற்று.

நேரம் 8:11. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்றுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவல்கள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் முதல் தகவல் வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் கடற்படையில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுடைய ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு சுமார் 275 நபர்களை தேர்வு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறதுங்க. இதனுடைய கல்வி தகுதியாக பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும், இல்லை எம்எஸ்சி எம்சிஏ எம்ஏ இது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற போஸ்ட் உள்ளே இருக்குது. ஸோ மேலும் பல விவரம்

நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதனுடைய பிரத்யேக இணையதள முகவரியான www.joinindiannavy.gov.in இந்த இணையதளத்திற்கு சென்று நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து அதில் தேவையான விவரங்களை தெரிந்து கொண்டு அதிலேயே இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்படியே சப்மிட் பண்ணிடுங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக இம்மாதம் 27ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்திய இலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது ஜி திரைப்பட பாடல்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணான 044249648 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரியையும் நோட் பண்ணிக்கங்க. agncchn1@gmail.com. நேரம் 8:18. இளங்காற்றோடு இணைந்திருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள இராணுவ பாதுகாப்பு பிரிவில் டெக்னீசியன் போஸ்ட் காலியாக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகிறது. இந்த டெக்னீசியன் போஸ்ட்டை நிரப்பும் விதமாக சுமார் 350 நபர்கள் தேவை என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், எந்தெந்த தகுதி வேணும் அப்படின்னா, 20 வயது முதல் 27 வயது வரை உள்ளவங்க, பொறியியல் பட்டம் முடித்தவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இதனுடைய பிரத்யேக இணையதளமான joinindianarmy.nic.in, மீண்டும் ஒரு முறை joinindianarmy.nic.in இந்த இணையதளத்தில் போயிட்டு அதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக 7 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலிக்கவிருக்கும் பாடல் கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து.

ஆட்டம் பாட்டம் துள்ளி செய்ய கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளங்காற்று மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் 8:24 நிமிடமாக கொண்டிருக்கிறது. வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆனது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மற்றும் அசிஸ்டன்ட் ஆகிய போஸ்ட்டுக்கு சுமார் 341 நபர்கள் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் தகுதியும் இருக்குது, விருப்பமும் உள்ளவங்க இதனுடைய நோட்டிஃபிகேஷனை இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.ssc.gov.in இந்த இணையதளத்தில் போய் பார்த்துக்கலாம். அந்த இணையதளத்திலேயே ஆன்லைன் அப்ளிகேஷனும் இருக்குது. இதில் தகுதியும் இருக்குது, விருப்பமும் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக இம்மாதம் 16 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரம் 8:25 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நினைத்தாலே இனிக்கும். You know, ladies, it's time to show some real love. Mere pia, ha ha. Boom, bop, alakadi boom.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

ஆனந்தமா மறக்கலமட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளம் காற்று நிகழ்ச்சியில கேட்ட பாடல் மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல். நேரம் 8:35 ஆகிக்கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சியில வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதில் அடுத்த தகவல் என்ன, வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனது காலியாக இருக்கக்கூடிய ட்ரக் இன்ஸ்பெக்டர் பணியிடத்திற்கு 186 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மற்றும் சில பணிகளுக்கு 141 வேக்கன்சியும் என மொத்தம் 450 வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை யூபிஎஸ்சி அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய கல்வி தகுதியாக ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பிஃபார்மா படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மற்றும் சில பணிகள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து பிஇ பிடெக்கு மற்றும் எம்எஸ்சி எல்எல்பி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூபிஎஸ்சியோட இணையதளமான www.upscionline.nic.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இணையதளத்திலேயே ஆன்லைன் அப்ளிகேஷனும் இருக்குதுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கடைசி தேதியாக 17ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லேட் பண்ண வேண்டாம், உடனே ஃபில் பண்ணிவிடுங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருகிறது, கேட்டு இணைந்திருங்கள். திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்பட பாடலுடன்

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இளங்காற்று. வேலை வரும் வேலையில் அடுத்த தகவல், வேலை வாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேஷனல் ஹைஸ்பீடு ரயில் கார்பரேஷன் லிமிட்டடில் டெக்னீஷியன் போஸ்ட் காலியாக இருக்கிறது என்றும், அதற்காக 237 நபர்களை தேர்வு செய்ய இருப்பதாகவும் அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பிரத்யேக இணையதளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா www.nhsrcl. மீண்டும் ஒரு முறை www.nhsrcl.in. இந்த இணையதளத்தில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கல்வி தகுதியாக டிப்ளமோ முடித்தவங்க இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்கு மிகாமல் உள்ளவங்க, அதாவது 35 வயதுக்குள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தகுதியும் விருப்பமும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனுடைய அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை பார்த்து படிச்சுக்கிட்டு அதில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி 5 ஆகஸ்ட் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க.

ஆட்டம் பாட்டத்தின் துள்ளல் இசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான கூடுதல் தகவல்களுக்கு விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணான 044-249-648 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு

கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரியையும் நோட் பண்ணிக்கங்க. ஏஜிஎன் சிஹெச்என் நம்பர் 1 @gmail.com.

இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனானது டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2026 டிப்ளமோ ஐடிஐ முடித்த நபர்களுக்காக டெக்னிக்கல் லெவலில் 56 விதமான பணியிடங்களுக்கு 839 பேர் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. விருப்பம் உள்ள நபர்கள் டிஎன்பிஎஸ்சியுடைய இணையதளத்தில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. இதனுடைய வயது தகுதியாக 21 வயதுக்கு மேற்பட்டவங்க, டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி 15 ஆகஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்க நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று இரவு 9:15 திரை இசை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் நான்மணி கழிகை காட்டும் பெண்ணியம், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். அருமையான பாடல்களோடு நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். இரவு 10 மணிக்கு தாலாட்டும், இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேர்கள், உங்களது விருப்பமான மெலடி பாடல்களை நீங்கள் கேட்டு வரக்கூடிய உங்களது நிகழ்ச்சி சுகமான ராகங்கள் இன்று இரவு 10 மணிக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.

நிறைவு பெற்றது இளங்காற்று. இனி தொடர்வது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் திரை இசை மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பழனி திரைப்படத்திலிருந்து

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திரை இசை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கர்ணன்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரையிசை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 9:30. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
2: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
0: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் நான்மணிக்கடிகை காட்டும் பெண்ணியம், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் பெண்கள் குடும்ப பொருளாதாரத்தில் பங்கு கொள்ளாமல் இல்லப்பணிகளில் தவிர்க்க முடியாமல் ஈடுபடுகின்றனர். இல்லப்பணியில் நசுக்கப்படும் பெண்கள் தங்கள் சுயத்தையும் அடையாளத்தையும் இழந்து தனக்கென எந்தவித வெறுப்பமும் இல்லாமல் மற்றவர்களின் வெறுப்பத்தை தனக்குரியதாக ஆக்கி கொண்டு வாழும் பெண்களது வேலை வீட்டு வேலை செய்தல், தன்னை ஆணுக்கு அர்ப்பணித்தல் போன்ற கருத்துகள் சமூகத்தில் புலப்படுகின்றன. வர்க்கங்களுக்கிடையில், சாதிகளுக்கிடையில் அநீதியான ஆதிக்கம் மற்றும் சுரண்டல் நிகழ்கின்றன. ஆண் ஆதிக்கம் செலுத்துபவனாகவும் பெண் அடிமைப்பட்டு கிடப்பவளாகவும் உள்ள அநீதியான சுரண்டல் உறவையே ஆண் ஆதிக்கம் என்கிறோம். இதையே ஆண் வர்க்க சமுதாய முறை என்கிறோம். ஆனால் இன்றைய பெண்கள் ஆண் ஆதிக்கத்தையும் தாண்டி வளர்ந்து வந்துள்ள நிலையினை நம்மால் கண்கூடாக காண முடிகின்றது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெண்ணை நிலத்திற்கு ஒப்பாகவும், மனிதர்களை வாழ வைக்கும் நெல்லுக்கு ஒப்பாகவும், நீர் நிறைந்த குளத்துக்கு ஒப்பாகவும், குளத்தில் பூத்திருக்கும் தாமரையை பெண்ணோடு ஒப்புமைப்படுத்தி கூறுவதும் ஒரு வகையில் ஏற்புடையதாக இருக்கின்றன. நிலம் நல்ல விளைச்சலை தருகின்றது, மக்களின் பசியை போக்குகின்றது, நெல் உணவாக பயன்பட்டு பசியாகிய பிணியை விரட்டுகின்றது. இன்றைய சூழலில் நீர் நிறைந்த குளமே சமுதாயத்தின் தேவையாக உள்ளன. அதே சமயத்தில் பெண்களுக்கு நாணம் இன்றியமையாதது என்பதை இன்றைய சமுதாய மதிப்பினை கொண்டு சித்தரிக்கையில் அது ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. காலம் காலமாக பெண்களை அடிமைப்படுத்தும் சமுதாயத்தின் கருத்தாக்கமாக இவை பார்க்கப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

0: இணைந்திருக்கிறீர்கள் இலக்கிய சாரலுடன்.
1: இது அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்றுப் பகுதி. இங்கே நான் நீர் அசுத்தப்படுத்த மாட்டேன்.
2: இது திருநெல்வேலி டவுன். இங்கு நான் பாலித்தீன் பைகளை பயன்படுத்த மாட்டேன்.
3: இது சங்கரன்கோவில். எங்கள் பகுதியில் நாங்கள் வாகன புகையினால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் விதமாக முடிந்தவரை மிதிவண்டி மற்றும் நடைபயிற்சியை மட்டுமே மேற்கொள்வோம்.
4: என்னோட பகுதி நெல்லை சந்திப்பு. நாங்கள் மக்கர குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரித்து தான் கொடுப்போம்.
5: இது கயத்தார். இந்த பகுதியில் உள்ள மரங்களை நான் வெட்ட அனுமதிக்க மாட்டேன்.
6: இது பாளையங்கோட்டை மார்க்கெட். இங்க நான் பாலித்தீன் பைகள் பயன்படுத்த மாட்டேன்.
7: இது தென்காசி குற்றாலம் பகுதி. இங்கு சோப்பு சாம்பு பயன்படுத்தி நீரை அசுத்தம் செய்ய மாட்டோம்.
8: இது இவர்களின் உறுதிமொழி மட்டுமல்ல, நாட்டின் இயக்கம், நாட்டின் முன்னேற்றம். வாருங்கள், படைப்போம் தூய்மை பாரதத்தை, சுத்தமான இந்தியாவை. ஸ்வச் பாரத்.
9: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
10: தம்பி, வீட்டுல ஒரே கூட்டமா இருக்க, எது விசேஷமா?
11: சார், என்ன சார், உங்க வீட்டுல ரொம்ப பரபரப்பா இருக்கு. விஐபி யாராச்சும் வந்திருக்காங்களா?
10: அண்ணே, ரொம்ப பெரிய லைட்டிங் போல ரொம்ப சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கீங்களேண்ணே. சீக்கிரமா ஓடி போய் வீட்டுல போய் பாருங்க முதல்ல.
12: என்ன எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? என்னதான் நடக்கு வீட்டுல?
10: இந்தா போறேன் வீட்டுக்கு.

0: ஒவ்வொரு பெண் குழந்தையின் வருகையும் ஒரு தேசத்தின் வளர்ச்சி. பெண் குழந்தைகளை காப்போம், பெண்களை மதிப்போம்.
1: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் நான்மணிக்கடிகை காட்டும் பெண்ணியம், இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக பழைய நெறிமுறைகள் பெண்களுக்கு கல்வி அறிவு தேவையில்லை என்ற விதிமுறையை வகுத்திருந்தது. சில நூற்றாண்டுகள் இந்த நெறிமுறைகளை பின்பற்றிய சமுதாயம் செயல்பட்டது. பெண்ணியத்தின் மீதான அடக்குமுறையின் வெளிப்பாடுகளாக அவை பார்க்கப்பட்டன. ஆனால் அடுத்த சில நூற்றாண்டுகளிலேயே பெண் கல்வியின் இன்றியமையாமையை சமுதாயம் உணர்ந்து கொண்டது. அதன் பின் தோன்றிய அனைத்து இலக்கியங்களும் பெண் கல்வியை வலியுறுத்தின. அதனை கல்வியில்லாத பெண் கலர்நிலம் போன்றவள், அங்கே புல் விளையுமே தவிர நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்ற பாரதிதாசனின் கவிதைகள் முதல் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதை சொல்கிறது. ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதற்கு சமம் என்று கூறுவதன் வாயிலாகவும் இதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதே பாடுபொருளை கொண்டுள்ள பாடல் ஒன்று நான்மணிக்கடிகையில் இடம்பெறுவதையும் நாம் காணலாம். சில பொருட்கள் சிலரிடம் இருப்பது சிறப்பை தருவதாகும். தகுதியுடைய பொருள் தகுதியுடையவர்களிடம் இருப்பதே சிறப்பு. அந்த வகையில் உழவன் கையில் இருக்கும் ஏறும் காலையும் போல் பெண்களிடம் இருக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் அறிவும் அழகும் என்பதே ஆகும். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். பெண் சமூகம் பிறப்பிலிருந்து திருமணம் வரை தகப்பனாரை சார்ந்தும், திருமணமானவுடன் கணவனை சார்ந்தும், வாழ்வில் இறுதி காலத்தில் பிள்ளைகளை சார்ந்தும் வாழ வேண்டும். பிறர் சார்பு இல்லாமல் தனியாக வாழ முடியாத நிலையில் திருமணம் முடிந்தவுடன் அவள் அதிகமாக கணவனை சார்ந்து வாழும் சூழலே அவளை அடிமைப்படுத்துகிறது. இப்படியாக பெண்கள் பழைய கால சமுதாயத்திலிருந்து அனுபவித்து வந்த அடக்குமுறைகளை சுட்டிக்காட்டும் விதமாகவும், அந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல்கள் இன்றும் ஒலிக்கின்றன என்பதை விளக்கும் விதமாகவும் 15 கணக்கு நூல்கள் 18 அற இலக்கியத்தில் ஒன்றாக விளங்கும் நான்மணி கடிகை பெண்ணினத்திற்கு ஏற்றம் தரும் கருத்துகளையும், பெண் அடிமைத்தனத்திற்கு ஆக்கம் தரும் கருத்துகளையும் எடுத்துச் சொல்கிறது. இன்றைய பெண்ணியம் என்பது இன்று சமுதாயத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்தும் வகையில் அமைந்திருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நீர்களே. நேரம் இரவு 10:01. 11 வரை கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். நேர்கள், உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை நீங்கள் கேட்டு பெறக்கூடிய நிகழ்ச்சி இந்த சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழ தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் நேர்களின் மன விருப்பத்தில் மெலடி பாடல்களை கேட்டு பெறும் இது சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் வர இருக்கிறது? அந்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் வணக்கம் மேடம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உடையாம்புலியிலிருந்து சுதா மேடம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் மெலடி பாடல் கேட்கலாம்னு என்ன பாடல்?
2: எனக்கு வந்து காட்டுநாதன் இமை படத்துல இருந்து பூவே பூவே பொன்னம்மா அந்த சாங்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:07. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன, பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கிறத அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: இதுமான இந்த ராத்திரி வேளையில பாடல்களை அருமையாக வழங்கி கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம். சிந்து புந்தரி முருகன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல்.
1: அன்னக்கிளி உன்னை தேடுது என்ற பாடல் சார்.
0: எஸ் ஜானகி பாடியது இல்லையா?
1: ஆமா சார்.
0: அன்னக்கிளி திரைப்படத்தில் எஸ் ஜானகி அவங்க பாடின பாடலை கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

0: மனதிற்கு இனிய கீதங்களாய் செவியோரும் வீசிக்கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நேரம் 10:13. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அனைவரும்.

0: மனமாக இருக்கிறோம்.
1: நான் திருப்பி இருந்த அனுராதா
0: அனுராதா
1: பேசுறேன்
0: மேடம் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: சார். ஆரோரோ ஆரோரோ படத்துல இருந்து உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்ச அந்த பாடல் சார்.
0: ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சோம்? ஓகே, அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: அது ஒரு வரைய வரும், இது ஒரு வரைய.
0: ஓகே, எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இதோ காற்றலைகளில் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

0: ஆக நீங்களும் பதிவு செய்யலாம். இது பற்றிய மேலான விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணான 044-249-6458 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 10:18. இணைந்திருக்கிறீர்கள் தாலாட்டும் தென்றலோடு. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு என பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம்.
0: ஓகே சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்க.
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் சார். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? காதல் ஓவியம் படத்திலிருந்து இன்று மறைந்த ஜானகியம்மா அவர்கள் பாடிய நாதம் என் ஜீவனே என்ற பாடல்.
0: ஓகே, நாதம் அவங்க ஜீவன் மட்டுமல்ல எல்லாருடைய ஜீவனும் சேர்ந்ததாக இருக்கிறது ஜானகியோட நாதம். ஓகே, கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6 MHz உடன்.

0: நேரம் இரவு 10:24. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம். முத்துக்குமார் சார் அவருக்கு இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம். மதுரை ஜவஹர்புரம் ஆண்டனி அவர்களே, சொல்லலாமா உங்களுக்கு? அந்த ஃப்ளோவை கேட்டாலே இவங்க தான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம் நாங்களே.
1: ஒரு ஐடென்டிஃபை கண்டுபிடிச்சு ஒரு
0: ஸ்டைல் வந்தாலே நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி.
1: ஏன்னா நீங்க ஃபேமிலி உறவுகளோட ரத்த உறவுகளை நீங்க ரொம்ப உறவுகளா இருக்கீங்களா?
0: நன்றி நன்றி.
1: அதற்காக நன்றி சார், அதற்காக நன்றி. இந்த தருணங்கள்ல
0: நிகழ்ச்சிக்குள்ள வந்துடும்.
1: உதிரிப்பூக்களை ராஜா சார் இசையில ஜானகிம பண்ணா கண்ணீர் மழை அழுக வருது. அந்த கவிக்குயில மறக்க முடியாது, இறைவன் சேர்ந்திருக்க. அதற்காக நிலை பண்பின் மூலமாக அந்த நான் இந்த பாடலை சமர்ப்பிக்கின்றேன் அவர்களுக்காக ஜானகி அம்மா.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:30. இனிய கீதங்களின் சாரலாய் இசையோரம், இனிய கீதங்களின் சாரலாய் செவியோரம் இசைப்பாடி கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்களோடு. நம்ம நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்ன பாடல் கேட்கிறாங்க, வருக வணக்கம்.
1: அன்பு தம்பி முத்துக்குமாருக்கு தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சநீர் காயிலிருந்து சிங்காரவள் பேசுறேன். யா நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: அந்தி அந்தி வரும் நேரம் கொண்டத ஒரு ராகம் தானே முடிக்கையில இருந்து ஒரு பாடல், அருமையான இரவு நேரத்து பாடலை ஒளிபரப்பு.
0: நன்றி, நீங்க கேட்ட பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருந்தீர்கள்.

0: நேரம் இரவு 10:37 ஆய்கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நெல்லை
0: கண்ணம்மா.
1: உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல்
0: நன்றிமா, உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

0: நேரம் இரவு 10:43. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம் சொல்லும் மேடத்தோட பேர் என்னவோ?
1: நாலாவது பூமாரி.
0: பூமாரி மேடம், நலமாக இருக்கிறோமா? சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் கேட்கலாம்னு என்ன பாடல் கேட்கலாம்?
1: சொல்ல துடிக்குது மனசு.
0: சொல்லுங்க. ஓ, அது படத்துல இருந்து. ஆ, சரி சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
1: எனது வேலி வாழ்க்கையிலே அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகேம்மா, நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல். உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க.

0: அதாவது சுகமான ராகங்கள் இந்த மாதிரி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இதமாக வருடி கொண்டு இருக்கிறது செவி இல்லையா? ஓகேங்க, நேரம் 10:49 நோடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையில். நம்ம நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் மேடத்தோட பேர் என்னவோ?
1: கோவில்பட்டியிலிருந்து
0: கோவில்பட்டியிலிருந்து தீபா மேடம் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: வசந்த
0: ராகம் படத்திலிருந்து. நன்றி, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் இரவு 10:54. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு? என்ன பாடல் கேட்கிறாங்க? வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, வணக்கம். நிறைவான நேரா வந்திருக்கீங்க. ஒரு அருமையான மெலடி. ஓகே, அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றி, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க. நேர்களை ஒழிக்கவிருக்கும் மனிதனின் மறுபக்கம் திரைப்பட பாடலுடன் நிறைவு பெறுகிறது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:00. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்கப்போக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல்கள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி. இதில் 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். காலை 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு இன்றைய மனிதன் உறவுகளோடு உறவாடிட நேரம் இல்லையா மனம் இல்லையா. காலை 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 பெண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியான சிநேகிதியே. நாளைய சிநேகிதியையின் தலைப்பு மறக்க முடியாத டீச்சர் யாரு. நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் டிஜிலாக்கர் பற்றிய தகவல். 1:10 நலம் தானா, இதில் பாக்கெட் உணவுகளும் பக்க விளைவுகளும். 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். இரண்டு 15 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. நாளை 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை குறித்த தினசரி நிகழ்வுகள். 7:32 உழவர் உலகம், இதில் கால்நடைகளில் அறுவை சிகிச்சையின் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் எம் சிஜு சைமன் அவர்கள்.

நாளை இரவு 8:05 இளங்காற்று. நாளைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். இரவு 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் இசையும் இலக்கியமும். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது, நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Cup, Norway will take on England, while defending champions Argentina will clash with Switzerland in the quarterfinals to determine the remaining semi-finalists. The third quarterfinal match between Norway and England will be played at Miami Stadium, with kickoff scheduled at 2:30 a.m. Indian Standard Time. Later, Argentina will face Switzerland at Kansas City Stadium at 6:30 a.m. Indian Standard Time. The Indian women's compound team of Jyoti Surekha Vennam, Pritika Pradeep and Chikita Taniparthi clinched the silver medal at the Archery World Cup Stage 4 in Madrid, Spain today. Meanwhile, in women individual compound event, teenage archer Pritika Pradeep produced a stunning turnaround to beat world number 11 Hazal Barun of Turkey, clinching her maiden World Cup bronze. And that is the end of this news bulletin.
1: நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz-இல் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

நாடு வந்த பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பா, சேடு வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா, நாடு வந்த பூங்கொடி காடு வந்த காரணம்.

0: திரைக்கோணத்திலே டி எம் சவுந்தரராஜன் குரலில் தங்கச்சுரங்கம் படப்பாடல்.
1: Oh, what a pity.

0: மிஸ் ஆயிடுச்சு, ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
3: திரைக்காலத்தின் நிறைவாக தெய்வமகன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல்

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட மாறாய் எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா.

0: இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.

0: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
0: இலவசமாக கண்டுகளிப்போம்.

என் வெட்கம் வானவிலானது, என் அரும்புகள் மலரானது. யாரே வந்தால் என் பெயரே கவிதையாக, என் இளமை நனைந்து போக. ஒரு முறை, ஒரே ஒரு முறை இவன் என்

0: இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை விஐபி, சூரிய வம்சம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள என்ஐபிபி நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் என்ஐபிபி தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: காய் கொடுத்து பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டு கண்ணு ரெண்டு பிதுங்குது. அடி சரதாம் போடி பாயாடி சண்டைக்கு நீயா சரஜோடி மானம் இருக்கா
1: வீரம் இருக்கா
0: ரோஷம் இருக்கா
1: வீரம் இருக்கா
0: உனக்கு பெண்மை இருக்கா.
2: பூவா தலையா போட்டா தெரியும் நீயா நானா பார்த்து விடு.

தலை முதல் கால் வரை அலை வந்து தழுவ சிலை மகள் பூவுடல் குளிர் கொண்டு நடுங்க.

கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ முறை

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுதுவாயாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே.

அங்கே அள்ளி பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன். அங்கம் முழுதும் தங்கத் தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அள்ளி பூவும் மெல்ல என்னை

உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும்

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை பூவா தலையா, இரவும் பகலும், காட்டு ராணி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் நினைத்ததை முடிப்பவன், மயங்குகிறாள் ஒரு மாது, அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. முதலில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் நெஞ்சம் இருப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நெஞ்சமறுப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். இனி அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நேர்கள் இனிய ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ஜக்தீப் சிங் மற்றும் சித்ரா சிங் அவர்களின் கிருஷ்ண பஜன் கேட்டீர்கள். இனி ஃபரிடா கனும் அவர்களின் கசல் இடம்பெறும்.

0: Vice President C.P. Radhakrishnan has expressed grief over the demise of legendary playback singer. Spanning over six decades, her career saw her singing in nearly 48,000 songs in multiple languages including Kannad, Tamil, Telugu, Malayalam and Hindi. She is conferred with 33 state film awards. She was chosen for Padma Bhushan in 2013. In tennis, 21-year-old Linda Noskova won her maiden Grand Slam title after defeating fellow Czech Karolina Muková 6-2, 5-7, 6-3 in the Wimbledon women's singles final on Centre Court in London. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் இனி கேட்கலாம்.
2: பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்கலாம். அடையாறு பி.வி. தட்சிணாமூர்த்தி அவர்கள் தபில். வாரண முகவா கோட்டீஸ்வரையர் சாகித்யம் ஹம்சத்வனி ராகம் ரூபகதாளம்.

குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து திருப்பதி மலை வாழும் என தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் சரசாங்கி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை குன்றத்தூர் டி வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு பி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜயா பாரதி. प्रधानमंत्री नरेंद्र मोदी इंडोनेशिया, ऑस्ट्रेलिया और न्यूजीलैंड की यात्रा पूरी कर स्वदेश रवाना हो गए हैं. न्यूजीलैंड से लौटते हुए श्री मोदी ने कहा कि दोनों

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை மெஹவஷ் ஃபாத்திமா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் கன்க்ளூடட் ஹிஸ் ஹிஸ்டாரிக் டூ டே விசிட் டு நியூசிலாந்து அண்ட் டிபார்ட்டட் ஃபார் இந்தியா. தி விசிட் தி ஃபர்ஸ்ட் பை அன் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு நியூசிலாந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் ராஜகாளியம்மன் திரைப்படத்திற்காக வடிவேலு ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.